நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 9ஆம் நாள் இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49.

நாளொரு குறள். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதிகாரம் அடக்கமுடைமை. குறள் எண் 125. விளக்கம்: பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லார்க்கும் நல்லதாகும். அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். மீண்டும் குறள்: எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இனி இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் H. வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்போம்.

மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குரல் மாற்றம் மற்றும் குரலை எவ்வாறு பராமரிப்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு, ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் அவர்களின் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வெகுளாமை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு. 4:00 பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சபேஷ் முரளி. திரைக்கதை வசனம் இயக்கம் கே எஸ் ரவிக்குமார். 5:00 பொன்மாலை பொழுது இதில் புன்னகை என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையில் பிரிவில் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ லாவண்யா அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின். 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெரடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர் கல்லீரல் புற்றுநோய் மற்றும்

0: country's 98th Grandmaster after clinching his final GM Norm at the 2026 Pune International Grandmaster Round Robin. Needing a win in the final round, Ashwath defeated USA's FM Kannan Vaidyanathan with the black pieces to complete the Grandmaster title requirements. He finished the tournament with 7 points from 9 rounds, recording 6 wins, 2 draws and 1 loss to secure second place. In men's cricket, India will face England in the 4T20 International of the Five Match Series at the County Ground in Bristol tonight. The match will begin at 10 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்து விட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை

0: வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீச வருவது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வரும் குரல் வாணி ஜெயராம்.

நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசி கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பி. லீலா அவர்கள்.

நேர்கள் இல்லங்களில் பக்திமணம் வீசிக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்கும் குரல் நாகூர் ஈஎம் ஹனிஃபா அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 25 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: காத்து முத்த தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் கேட்டால் தோட்டத்துக்கு போயிடறேன்னு சொன்னாங்க. சரி, தோட்டத்துக்கு தான் போய் தேடி பார்ப்போம் எங்க இருக்காருன்னு. எங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. ஆ, இதோ இருக்காரு. ஏன்பா காத்தமுத்த, காத்தமுத்த என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க?
1: யாரு? ஓ, கருத்தமுத்தா. வாப்பா வாப்பா வாப்பா.
0: காத்தமுத்த, வீட்டில் கேட்டோம்னா ஏதோ மருந்து தயாரிக்க தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் பயந்து போய் ஓட இருந்தோம்மா.
1: கருத்தமுத்த, மருந்து தயாரிக்கிறேன்னா நாம வளர்க்கக்கூடிய பயிருக்கு மருந்து தயாரிக்கிறோம்ப்பா. நீ என்னமோ மருந்து எனக்கு தயாரிக்கிற மாதிரி வந்துட்ட.
0: ஆமாம் ஆமாம், நானும் பயந்து போயிட்டேன். சரி சரி சரி, என்ன மருந்துப்பா? பேரில் பேரலாம் நிற்கிது, என்னப்பா இது?
1: ஒன்றும் இல்லைப்பா, பீஜா மருதம் தயார் பண்ணுறேன்.
0: என்னது, பீஜா மிருதமா?
1: ஆமாம்ப்பா.
0: நான் பஞ்சாமிரதம் கேட்டுக்கிறேன், ஜீவாமிரதம் கேட்டுக்கிறேன், நீ என்ன பீஜா மிருதம் சொல்கிற, என்னப்பா இது?
1: ஏப்பா கருத்தமுத்த, நாம் பயிர் பண்ணுற நெல், நிலக்கடலை, வாழை, கரும்பு, மஞ்சள், இது எல்லாத்துக்கும் விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பீஜா மிருதம் ரொம்ப முக்கியம்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆமாம்ப்பா, விதை மூலியமாக நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பீஜா மிருதம் அற்புதமான வழியை காட்டுதுப்பா.
0: ஓ, அப்படியா கருத்தமுத்த? இந்த பீஜா மிருதம் நீ எப்படி தயார் பண்ணுற, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்.
1: கருத்தமுத்த, பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த பேரல் நிக்குதுல்ல, 20 லிட்டர் தண்ணி,
0: ஓஹோ,
1: அப்புறம் நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 5 கிலோ,
0: ஓஹோ,
1: போட்ட சாணத்தை எடுத்துக்கணும்பா, சரியா? அப்புறம் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் கோமியம்
0: சரி
1: ஒரு 5 லிட்டர். கோமியத்தை பொறுத்த அளவுக்கு 2-3 நாள் வச்சிருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது ரொம்ப வீரியமா இருக்கும்பா. இது போக ஒரு சுண்ணாம்பு ஒரு 50 கிராம். அப்புறம் நாம எந்த நிலத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த நிலத்துடைய மண்ணு, அந்த வரப்பு மண்ணுல இருந்து ஒரு கைப்பிடி,
0: ஓஹோ,
1: இதை கொண்டு வந்து இதுல கலந்துக்கணும்பா.
0: சரி,
1: இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த சாணத்தை நேரடியா நம்ம தண்ணீர்ல கலந்து போடாம ஒரு சாக்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு துணிப்பையிலையோ அந்த சாணத்தை போட்டு
0: சரி
1: அதை ஒரு குச்சியில் வச்சு கட்டி இந்த தண்ணியில் அப்படியே மிதக்க விடணும்ப்பா. அப்படியே லேசாக ஆட்டினோம்னா அந்த சாணம் வந்து அப்படியே தண்ணியில் கரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5-6 முறை நம்ம அப்படி செஞ்சோம்னா அந்த சாக்கோ அந்த பையுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சாணத்துல சக்கை இருக்குல்ல, அது அங்கேயே தங்கிடும்.
0: ஓஹோ,
1: அந்த எசன்ஸ் எல்லாம் மட்டும் உள்ள இறங்கிடும். அப்ப அந்த கழிவை வந்து நம்ம வெளியில அப்புறப்படுத்தணும்பா. இப்ப மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, நாட்டு பசுமாட்டு கோமியம் ஒரு 5 லிட்டர், சுண்ணாம்பு ஒரு 50 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அத வடிகட்டி எடுத்தோம்னா இந்த பீஜா மிருதம் தயார். அவ்வளவுதான்ப்பா. இத நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நெல்லு தானியங்களை சிறிது நேரம் இந்த பீஜா மிருதத்துல ஊற வச்சு அப்புறம் விதைக்கலாம். நல்லா முளைக்கும், விதை மூலியமா எந்த நோயும் வராது. நிலக்கடலை அப்புறம் பயிர் வகை பயிர்களையும் நாம ஊற வச்சு செய்யக்கூடாது, லேசா அது மேல அப்படியே தெளிச்சு நாம வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கணும்.
0: சரி சரி சரி.
1: வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் பீஜா மிருதத்துல நம்ம கொஞ்சம் முழுக வச்சு

0: அப்படியே எடுத்து அப்புறம் நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: இப்படி செஞ்சா விதைகள் மூலியமா பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு பயிர் ஆரோக்கியமாகவும் நல்ல வீரியமாகவும் வளரும்பா. இதெல்லாம் நமக்கு வேணும்.
1: ஆமா,
0: அதனால தான்ப்பா இந்த பீஜா மிருதத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்து தான்ப்பா தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி சரி, நல்ல மகசூல் கிடைக்கலாம். கதை முத
0: நல்ல மகசூல் கிடைக்கும், உனக்கும் தர, நீனும் எடுத்துட்டு போய் பயன்படுத்து.
1: சரி சரி,
0: அதுவும் அந்தான பத்தியா? அதுதான் ஜீவாமிர்தம்.
1: ஓ ஆமா, அது தெரியும்.
0: சரி, தெரியும்ல உனக்கு எப்படி தயார் பண்றது எனக்கு கொஞ்சம் நீ சொல்ல பாப்போம்.
1: கதை முத, தேவையான பொருட்கள் வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும்.
0: சரி, ஒரு பேரல்ல 200 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு.
1: 10 கிலோ நாட்டு பசுமாட்டு சாணம் எடுத்துக்கணும்.
0: சரி, 10 கிலோ சாணம், அப்புறம்
1: 10 லிட்டர் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் எடுத்துக்கணும்.
0: சரி, பசுமாட்டு கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர்.
1: ஆமா, 1 கிலோ வெள்ளம்.
0: ஓஹோ,
1: 1 கிலோ பயிர் மாவு.
0: பயிர் மாவு 1 கிலோ. சரி,
1: இது இல்லாம அந்த சாகுபடி செய்யறல நிலத்தின் வரப்பு மண்ணு.
0: ஓஹோ,
1: அது ஒரு கைப்பிடிப்பா.
0: வரப்பு மண்ணு ஒரு கைப்பிடி.
1: ஆமா,
0: சரி சரி சரி. கருத்தமுத்த, இந்த பீஜாமிர்தத்துக்கு சாணம் புதுசா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா?
1: ஆமா,
0: அதே மாதிரிதான் ஜீவாமிர்தத்துக்கும் சாணம் புதுசா இருக்கணும். பழைய சாணம், ஏன்னா அதுல வந்து ஈயோ கொலவியோ இல்ல வேற ஏதாவது பூச்சிகளோ முட்டையிட்டு இருக்கலாம், அப்புறம் அதுல புழு இருக்கலாம்.
1: ஆமா,
0: அதனால மாடு போடுது இல்ல சாணம், புது சாணம், அதை தான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும்.
1: அது சுட சுட இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, அதை எடுத்து தான் பயன்படுத்தணும். சிறுநீர் மட்டும் 1-2 நாள் வச்சிருந்த சிறுநீர் கூட நம்ம எடுத்து பயன்படுத்தலாம், ஏன்னா அது வெளியில வைக்க வைக்க அதனுடைய வீரியம் அதிகம்.
1: ஆமா,
0: அப்புறம் ஒரு பேரல்ல இதெல்லாம் கலந்து 2 நாள் வச்சிருந்து அப்புறம் எடுத்து பயன்படுத்தினோம்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிழல்ல காற்று போகுமாறு ஒரு சணல் சாக்கு அல்லது வந்து நல்ல ஒரு துணிய போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும்பா. காத்தோட்டமும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு கொசு முதற்கொண்டு உள்ள போயிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும்பா, இல்லனா ஈ கொசு எல்லாம் போய் அதுல போய் முட்டையிட்டுரும். அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம வச்சுக்கணும். காலையில மாலையில நாம வந்து இதை கொஞ்சம் திறந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வலது புறமா கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும். இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா நாம வந்து தீர்ற வரைக்கும் இந்த ஜீவாமிர்தத்தை பயிருக்கு பயன்படுத்தலாம். ஊட்டம் கொடுக்கறதுல இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம்ப்பா.
1: அதுதான்ப்பா,
0: பாசன நீரோட கலந்து கூட கொடுக்கலாம். இலை வழி தெளிப்பனாவும் பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, இளம் பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா செடிக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் வளர்ந்த செடி, பெரிய செடியா இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி. இந்த அளவுல இந்த ஜீவாமிர்தத்தை கலந்து நம்ம தெளிக்கணும். வளர்ச்சி ஊக்கின்னு இப்ப கடையில எல்லாம் விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அதுல வந்து ஜிப்ரலிக் ஆசிடு, அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இதுதான் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த ஜீவாமிர்தத்துல ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அதனால பயிர்களுடைய வளர்ச்சியில ஒளி சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜீவாமிர்தத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் உனக்கு தர்றேன்.
1: கதை முத, இந்த ஊட்டம் கொடுக்கும் ஜீவாமிர்தனுடைய தேவையான பொருட்கள் சொன்னா பட்டுன்னு அந்த செய்முறையில நீ கரெக்டா சொல்லிட்டு பாடி.
0: ஆமாப்பா, ஏன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா நாம செய்யறதும் ஈஸி, அதை பயன்படுத்துறதும் ஈஸி. கருத்தமுத்த, நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்பா.
1: எப்படி சொல்ற கருத்தமுத்த?
0: பொதுவா இந்த நேரத்துக்கு உன்னை தேடி நான் வந்திருப்பேன்.
1: ஆமா,
0: நான் இன்னைக்கு வரலன்னு நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த மல்கோவா மாம்பழம் இருக்கு பாரு மரத்துல,
1: காட்சி அப்படியே தொங்குத, கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்குறதுக்கு.
0: அப்பா, 2 பை பறிச்சு வச்சிட்டேன். ஒரு பை உனக்கே எடுத்துட்டு போய்
1: சரியா
0: நீ வீட்டுல கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.
1: ஓ சந்தோஷம்.
0: கருத்தமுத்த, உனக்கு 1 பை மாம்பழம் யாந்திரமா கொடுத்தேன்.
1: ஆமா கருத்தமுத்த, எப்பயுமே 1 கிலோ 2 கிலோ தான் தருவா, இன்னைக்கு 1 பை கொடுத்துக்கறா. ஏன்?
0: 1-2 மாம்பழம் தான் நீ சாப்பிடணும், பாக்கி எல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான்.
1: சரி கருத்தமுத்த, 1-2 சாப்பிட்டா தான் உடம்பு நல்லதுங்கிற.
0: ஆமாப்பா, 1-2 சாப்பிட்டா ஒன்னும் செய்யாதுப்பா.
1: சரி சரி சரி,
0: தினமும் 1 மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயி நரம்பு தளர்ச்சி எல்லாம் வராதாம்ப்பா, உடல் நல்ல வலுவடையும். மாம்பழத்துல வந்து ரத்தத்துல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கூட இருக்குதாம்ப்பா. எப்பா, பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி இயற்கை என்ன நம்மளை சாப்பிட சொல்லுதோ

0: அப்பா நம்ம சாப்பிடணும்.
1: நீ சொன்னது கரெக்டுப்பா. காதமுதா, அப்ப புறப்பட்டுமா?
0: ஆ சரிப்பா, போயிட்டோப்பா. பையன் மறந்துடாதான், எடுத்துட்டு
1: போயிடு. இல்ல இல்ல, மாமழம் மச்சா, விட்டுருவோண்ணா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டோப்பா.
1: சரி காதமுதா.

0: இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு

0: இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000

0: பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
1: நம்ம தொழில் சொல்லி கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்த அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம்.
0: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
2: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 2:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி

0: அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: தட்டானில் சுமார் 7000 இனங்கள் உலகெங்கும் காணப்படுகின்றன. இது உலகில் அண்டார்டிகாவை தவிர எல்லா கண்டங்களிலும் வாழ்கிறது. இவை சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தில் தோன்றியவை. இது ஓடோநாட்டா என்னும் பற்கள் உள்ள பூச்சி இனத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை பறவைகளுக்கு பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கும் முக்கிய உணவாக அமைந்து உணவு சங்கிலியை தொடர உதவுகின்றன. கொசுக்கள், ஈக்கள், எறும்புகள் போன்ற மனிதர்களுக்கு தொந்தரவு தரும் பூச்சிகளை உணவாக கொள்கின்றன. லார்வா பருவத்தில் இருக்கும்போது நீரில் உள்ள கொசு முட்டைகளை அழிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தட்டான் பூச்சிகள் தூய்மையான நீர்நிலையில் மட்டுமே வாழக்கூடியவை. எனவே இவை அதிகம் காணப்படும் பகுதிகள் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் நீர் வளத்தை கொண்டுள்ளன என்பதை அறிய உதவுகின்றன. தட்டான் பூச்சிகளின் தேவதை என்று சூழியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு இடத்தில் தட்டான் பூச்சியை பார்த்தால் அவ்விடத்தில் சுற்றுச்சூழல் நன்றாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தட்டான் பூச்சி நம்மூரில் பொதுவாக மழைக்காலங்களில் காணப்படும். இது தும்பு என்றும் அழைக்கப்படுகிறது. தட்டான் எட்ட பிறந்தால் கிட்ட மழை, கிட்ட பிறந்தால் எட்ட மழை என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது தட்டான் தாழ்வாக பறந்தால் அருகிலே மழை பெய்யும், உயரமாக பறந்தால் சில கிலோமீட்டர் தள்ளி மழை பெய்யும் என்பது இதன் பொருள். இது மற்ற பூச்சிகளைப் போல மனிதர்களை கொட்டுவதோ கடிப்பதோ நோய்களை பரப்புவதோ இல்லை. தட்டானின் உடலமைப்பு மிகவும் அழகானது. கண்ணை கவரும் விதத்தில் மெல்லிய கம்பி போல் நீண்டிருக்கும். இதனுடைய உடலின் தலைப்பகுதி, நெஞ்சு பகுதி, நீண்ட வயிற்றுப்பகுதி என 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதனுடைய தலையின் பெரும்பான்மையான இடத்தினை கண்கள் கொண்டுள்ளன. கண்களைத் தவிர வாயும் 2 உணர்விழைகளும் தலையில் அமைந்துள்ளன. தட்டானின் கண்கள் கூட்டு கண்களாகும். இக்கூட்டு கண்கள் சுமார் 28,000 லென்ஸுகள் காணப்படுகின்றன. ஆகவே இவற்றால் 360 டிகிரியிலும் பார்வையை செலுத்த இயலும். இந்த அபார பார்வை திறனே இது திறமையான வேட்டையாளையாக மாற்றியுள்ளது. இப்பூச்சியால் மனிதனால் கண்டு உணர இயலாத புற ஊதா கதிர்களையும் உணர முடியும். இப்பூச்சி தன்னுடைய மூளையின் 80% அனைத்து காட்சி தகவல்களையும் செயலாக்கம் செய்ய பயன்படுகிறது. இதனுடைய நெஞ்சு பகுதியில் வலைப்பின்னல் போன்ற ஒளி ஊடுருவும் 4 இறக்கைகளும் நுண்ணிய மயிர்களும் கொண்ட 6 கால்களும் இணைந்துள்ளன. தட்டான்கள் 4 இறக்கைகளும் தனித்தனி அசைக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். இப்பூச்சிக்கு கீழிருக்கை மேலிருக்கையை விட அகலமாக காணப்படும். இதனால் இறக்கைகளை உடலோடு மடக்கி வைக்க இயலாது. இப்பூச்சியால் இறக்கைகளை மேலும் கீழும் அசைக்கவும் முன்னும் பின்னும் சுழற்றவும் முடியும். எனவே தட்டானால் மேல் நோக்கி, கீழ் நோக்கி, பின்னோக்கி, முன்னோக்கி பறக்கவும் பறந்தபடி ஒரே இடத்தில் நிற்கவும் முடியும். அதேபோல் இப்பூச்சியால் வேகமாகவும் மெதுவாகவும் திடீரென்று திரும்ப இயலும். இது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. பூச்சி இனங்களில் அதிவேகமாக பறக்கும் திறனுடையது என்ற பெருமையை இப்பூச்சியை சாரும். இப்பூச்சி தன்னுடைய 6 கால்களையும் கூடை போல் பயன்படுத்தி எதிரிகளை அபாரமாக வேட்டையாடுகிறது. 6 கால்களை கொண்டிருந்த போதிலும் இப்பூச்சியால் நடக்க இயலாது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை. இதனுடைய நீண்ட கம்பி போன்ற வயிற்றுப்பகுதியில் கழிவு வாய், கொடுக்கு, இனப்பெருக்க உறுப்பு ஆகியவை காணப்படுகின்றன. இப்பூச்சியானது சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை உள்ளிட்ட வண்ணங்களில் காணப்படுகின்றன. தட்டான் நீரிலும் நிலத்திலும் வாழும் வகையைச் சார்ந்தது. இது லார்வா பருவத்தில் தண்ணீரிலும் வளர்ந்த முழு பூச்சி பருவத்தில் நிலத்திலும் வாழும் இயல்புடையது. தட்டானது தனது வாழ்நாளில் முட்டை, லார்வா, வளர்ந்த பூச்சி என 3 நிலைகளை கொண்டுள்ளது. வளர்ந்த தட்டானது நன்னீரின் மேற்பரப்பிலோ அல்லது நீர் தாவரங்களிலோ சுமார் 1,500 முட்டைகளை இடுகிறது. இப்பூச்சியின் பெரும்பான்மையான இனங்கள் முட்டைகள் 5-15 புரிந்து விடுகின்றன. குளிர் பிரதேசங்களில் இவற்றின் முட்டைகள் புரிய 7 வரை ஆகின்றன. அம்முட்டையிலிருந்து லார்வாக்கள் வெளிவந்தும் அவை நீருக்கு அடியில் சென்று வாழ்கின்றன. தட்டானின் லார்வா பருவம் அதனுடைய இனத்தை பொறுத்து 2-5 வரை இருக்கின்றது. லார்வா பருவத்தில் இருக்கும் தட்டான் 15-17 முறை தன்னுடைய தோலினை உரிக்கிறது. தோலுரிப்பு முழுவதும் முடிந்த அடிவயிற்று பகுதி பிளந்து நீண்ட குழல் போன்ற

0: விண்ணுறுப்பு நீச்சி அடைவதோடு இறக்கைகள் வளர்ந்து முழு பூச்சியாக தண்ணீருக்கு வெளியே வந்து பறக்கிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை புதுவை புதுமையில் சிந்தனை மலர். அமைதியே கலைகளை வளர்த்து செழிப்பை உண்டாக்கி இன்பமான புத்துயிர் அளிக்கும் செவிலித்தாய். ஷேக்ஸ்பியரின் சிந்தனை இது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7:02.
1: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொது செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
2: அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் புதுவை நுகர்வோர் எதிரொலியினுடைய தலைவராக கடந்த சில 10 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறேன். புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய நுகர்வோர் விவகாரங்கள் துறை எங்களுடைய அமைப்பை அங்கீகரித்து பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால இந்த புதுவை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோட நிறைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வர்றோம்.
2: நுகர்வோருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாம் பொதுவாக நுகர்வோரின் வெற்றி கதைகள் இதை தான் நம்ம அதிகமாக சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து வெற்றி கதைகள் போகிறதுக்கு முன்னாடி நுகர்வோர் பற்றின சில விஷயங்கள் இதை நம்ம வந்து நேயர்களுக்கு சொல்லணும். நுகர்வோர்னா யாருங்க சார்?
3: நுகர்வோர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பொருளுக்காகவோ அல்லது சேவைக்காகவோ பணம் செலுத்தி அந்த சேவையையோ பொருளையோ பெற்றுக்கொள்பவர்கள் நுகர்வோர்.
2: அப்போ நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான்.
3: ஆமாங்க ஐயா, அதில் வந்து மாற்றமே இல்லை. பிறந்த குழந்தையிலிருந்து கல்லறைக்கு போகக்கூடிய முதியவர் வரைக்கும் அனைவருமே நுகர்வோர் தான். ஏன்னா ஏதேனும் ஒரு விதத்தில் அவங்க சேவையையோ அல்லது பொருளையோ பணம் செலுத்தி பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அனைவருமே நுகர்வோர்கள் தான்.
2: இப்போ பொதுவாக நுகர்வோருக்கான பிரச்சனைகள் பற்றி பார்க்கும்போது அவங்களுடைய உரிமைகளெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சில விஷயங்களில் வந்து நமக்கு ஏன் அதெல்லாம் இதை நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு சேவை குறைபாடு இருந்தால் கூட ஒதுங்கி போகிற மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க.
3: அது
2: அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
3: இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்குறோம் ஐயா. அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை எதிர்கொண்டு அதற்கு தேவையான தீர்வு காணணும் அப்படிங்கிற அந்த போராட்ட மனப்பான்மை. போராட்ட மனப்பான்மைன்னு சொல்கிறது நமக்கு இருக்கணும். எந்தெந்த இடங்களில் நமக்கு சமூக நீதியும் நீதி தராதரங்களும் நிச்சயப்படுத்தப்படணுமோ அந்த இடங்களில் சகிப்புத்தன்மையோட அதை அனுசரிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக அதுக்கு எதிராக

0: நம்முடைய குரலை எழுப்பி அங்கே என்ன நீதி நடக்கணுமோ அதுக்காக நம்ம குரலை ஒவ்வொரு தனி குடிமகனும் செய்யணும்.
1: அது வந்து நுகர்வோரின் உரிமையில் வருது.
0: ஆமாம், அவங்க வந்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த காரியங்களை செய்யணும். அதுக்கு பதிலாக மற்ற நடக்குது, நமக்கு எதுக்கு இதில் போய் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு போகிறாங்க பாருங்க, அதனால தான் குற்ற செயல்கள் அதிகமாகுது.
1: இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அந்த சேவை குறைபாட்டை வந்து நம்ம ஒதுங்கி போகாமல் அதை தட்டி கேட்டு அதை சரி பண்ணுறது மூலயமா பின்னாடி வந்து நுகர்வோராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வகையில் நம்ம செஞ்சுவோம். அதனால் நம்ம அதில் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஒரு நல்ல குறிப்பு. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை நம்மோட அப்போவே முடிஞ்சு போகிறது இல்லை, தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்கும்.
1: அடுத்தடுத்து நுகர்வோராக இருக்கவங்களையும் அது பாதிக்கும்.
0: அது பாதிக்கும். ஆக ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய, ஓஹோ இப்படி இருக்கா, அப்போ நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் மற்றவங்களுக்கும் வரும். அதனால நம்ம அதுக்கு ஒரு நல்ல முன்னோடியாக இருக்கணும்.
1: இப்போ இந்த விதத்தில் வந்து நுகர்வோரின் வெற்றி கதைகள், இது வந்து நுகர்வோருக்கு வந்து ஒரு மனதளவில் வந்து ஒரு உற்சாகத்தை அளிக்கும். நாமளும் அதே மாதிரி ஈடுபட்டு நுகர்வோர் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் நுகர்வோருக்கான உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கும் துணை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த விதத்தில் முதல் வெற்றி கதையாக எதை சொல்ல போகிறீங்க?
0: முதல் வெற்றி கதை இப்போ இந்த மாம்பழம் சீசன் இல்லைங்களா, அதனால் மாம்பழத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ஐயா. அதாவது மாம்பழம்னு சொன்னால் சேலம் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அந்த சேலம் மார்க்கெட்டில் அவர் மாம்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டார். மாம்பழம் சாப்பிட்ட ஒரு சில மணி நேரத்தில் அவருக்கு பயங்கர வயிற்று வலி, வயிற்று வலியோடு கூட பேதி ஆக ஆரம்பிச்சிட்டது. என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமா டாக்டர் முதல் கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்டார், நீங்கள் கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் மாம்பழம் சாப்பிட்டேங்க. மாம்பழம் சாப்பிட்டீங்களா, சரி சரி. அப்போ உடனடியாக அவர் சாப்பிட்ட மாம்பழம் அதை டெஸ்டிங்க்கு அனுப்பும்பொழுது அது
1: மீதி இருந்தது டெஸ்டிங் அனுப்புகிறாங்க.
0: ஆமாம், நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்தார், அதில் ஒரு சிலதான் அவர் சாப்பிட்டாரு. அந்த மாம்பழத்தை பரிசோதனை பண்ணும்பொழுது அது இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் இல்லை, அது இந்த கார்பைட் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கல்லுனால வேகமாக வியாபாரத்துக்காக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழமாக இருந்தது. அப்புறம் அதை வந்து அவங்க சோதனை முடிவுகளின் அடிப்படையில் அந்த மாம்பழம் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் அப்படின்றது உறுதியானது. அதனால் அந்த நபர் அனுபவித்த கஷ்டங்களுக்கு பிரதிபலனாக 10,000 ரூபாய் அவருக்கு கொடுத்தாங்க. அதோட
1: டாக்டர்கிட்ட போனார், டாக்டர் வந்து அதை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகினாரா?
0: ஆமாம், இது பிரச்சனை வந்ததுன்னு சொல்லும்போது டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் வந்து பார்த்து இது மாம்பழத்தினால வந்தது தான் சொல்லிட்டு ப்ரூவ்
1: ஆகிட்டு,
0: அதனால அவர் என்ன செஞ்சார், எந்த கடையில் மாம்பழம் வாங்கினாரோ அந்த மாம்பழ கடையின் மீது புகார் அளித்தார். இப்போ அவங்க தகுந்த சட்டப்பிரகாரமான நடவடிக்கை எடுத்து அது நிரூபணமானது. அதனால் அவருடைய உபாதைகளுக்கு நஷ்ட ஈடாக 10,000 ரூபாயும், அதுக்கப்புறம் அவருடைய மன உளைச்சல் மற்ற காரியங்களுக்காக 25,000 ரூபாய், மொத்தம் 35,000 ரூபாய் அவருக்கு தொகை.
1: நீதிமன்றம் நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்தாங்க.
0: ஆமாம், வாங்கி கொடுத்தாங்க சார். இது மாம்பழத்தை பற்றிய கதை
1: சார். இப்போ சாதாரணமாக நாமளும் தான் மாம்பழம் வாங்குகிறோம், மாம்பழம் வந்து ஒன்று சரியில்லை இல்லை சாப்பிட்டா வந்து வயிற்றளவு போகுது அப்படின்னா உடனே அந்த பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதோட விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோமே சார்.
0: அப்படி இல்லைங்க ஐயா, அதாவது இது அவர் ஒருத்தரோட முடியக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த வியாபாரி அவருடைய வியாபார நோக்கத்துக்காக தவறு செஞ்சிருக்கிறார். அதில் பாதிக்கப்பட்ட நபர் உடலளவையும் பாதிக்கப்பட்டார், மன அளவிலையும் பாதிக்கப்பட்டார், பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். இப்போ இப்படிப்பட்ட பாதிப்புகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வியாபார நோக்கங்கள் அது தடை செய்யப்பட வேண்டும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அடிப்படையில் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவருக்கு நஷ்ட ஈடும் கிடைச்சது, நீதியும் கிடைச்சது.
1: இப்போ சில இடங்களில் சார் நம்ம போய் மாம்பழம் விற்கிறவர் அந்த வியாபாரியை போய் கேட்டோம்னா, ஐயா நானாங்க வந்து பழுக்க வைக்கிறேன், பழுக்க வச்சு வருதுங்க, அது வரும்போதே இப்படி தாங்க வந்தது, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு அவர் கைவிரிச்சிடுறாரு.
0: அது இந்த சாதாரண கூடையில்
1: தெருவோரத்தில் விற்கிறவங்க, தள்ளுவண்டியில் விற்கிறவங்க,
0: தள்ளுவண்டியில் விற்கிறவங்க இவங்க சொல்லுவாங்க. பட் மாம்பழம் மண்டிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்டிகளில் இருக்கக்கூடியவங்க மாம்பழத்தை மொத்த வியாபாரம் செய்கிறவங்க அப்படி பொறுப்பை தட்டி கழிச்சு போக முடியாது. நடவடிக்கைக்கு உட்பட்டு தான் ஆகணும். அவங்க தவறான செயலை செஞ்சதுனால அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்.
1: இப்போ அடுத்ததாக ஒரு வெற்றி கதை சொல்லுங்களேன்.
0: அதாவது மக்கள் தங்களுக்கு பிரச்சனையை எழுப்ப

0: பண்ணும்போது நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்குகளை எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க வக்கீல்கள் இல்லைங்களா? ஒரு வக்கீலே அந்த நீதிமன்ற நடைமுறைகளை கடைபிடிக்கலைன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது பற்றிய ஒரு விஷயந்தான் இங்கே வந்திருக்கு. நீதிமன்ற உத்தரவை மதிக்காத வழக்கறிஞருக்கு 4 மாத சிறை தண்டனை. இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால் சென்னையில். அவருக்கு நீதிமன்ற அவமதிப்புக்காக 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸினுடைய சாராம்சம் பார்த்தோம்னு சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரக்கூடியவர். அவர் சென்னை சூளமேட்டில் ஒருவருடைய வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறார். அந்த வீட்டு உரிமையாளர் அவங்க வாடகை ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவர் பல தடவை காலி செய்ய சொல்லி வலியுறுத்தியும் அவர் காலி செய்யவே இல்லை. அதனால் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றமும் அந்த வழக்கை எடுத்து அதை நடத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் 31 மே வீட்டை காலி செய்கிறதுக்கு நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர் 2 வாரத்துக்குள்ளே காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயளவில் ஒப்புக்கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த வீட்டை காலி பண்ணவே இல்லை. அதுக்காக அவரை மறுபடியும் மனு தாக்கல் செய்கிறதோ அல்லது மேல்முறையீடு செய்கிறதோ எந்த விதமான நடவடிக்கையிலையும் அவர் ஈடுபடலை. அப்போ வீட்டு ஓனர் நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்தார்ன்னு சொன்னால், ஒரு வழக்கறிஞர் நீதிகளுக்கு காப்பாளராக இருக்கணும், பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படிப்பட்டவரே அந்த மாதிரி குற்றங்களை செஞ்சால் அவருக்கு தண்டனை கொடுக்கறது தவிர வேறு வழி கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், சட்டத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருக்கிறதுனால அவர் மேலே தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதுக்காக அவரை நீதிமன்றத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் வரல. அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு கோர்ட்ல நடக்கும்போது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி அந்த வழக்கறிஞர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்க உறுதி செய்து அவருக்கு பார் கவுன்சில் மெம்பரா இருக்கிற அந்த உரிமையே ரத்து செஞ்சிருக்காரு. அந்த உரிமையை ரத்து செஞ்சதோடு மட்டும் இல்லாம தொடர்ந்து 5 வருடம் அவர் நீதிமன்றத்துக்கு வழக்காட ஆஜராக முடியாதபடி அவருக்கு தண்டனை விதிச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் அவருக்கு தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. 2000 ரூபாய் அபராதம் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 6 மாத சிறை தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதி உத்தரவு செஞ்சிருக்கிறாரு. அதன்படி அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.
1: ஐயா, பொதுவாக இந்த மாதிரி வாடகை இருக்கிறவங்க திடீர்னு வீட்டுக்கார் வந்து காலி பண்ண சொன்னால் எனக்கு முன்னாடியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நோட்டீஸ் கொடுக்கணும், எனக்கு 3 மாதம் டைம் வேணும், இப்படிலாம் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில்.
0: கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட கேஸில் கூட அவர் வீட்டுக்கார் வந்து வாடகைக்கு இருந்தவர்கிட்ட கேட்டு இருக்கிறாரு, 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்திலையும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, அந்த வீட்டை காலி பண்றதுக்கு பதிலா அந்த வீட்டில் உரிமை கொண்டாடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. நான் இத்தனை வருஷமா இங்க குடியிருக்கிறேன், அதனால இந்த
1: அனுபவ உரிமை எனக்கு வந்துருச்சு,
0: அனுபவ உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு உரிமையாளரை ஏமாத்துறதுக்கு முயற்சி செஞ்சதுனால நீதிமன்றம் அதுல ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்க.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொது செயலாளர் H. வீரசேகரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று பகல் 12 மணிக்கு வளமான பாரதம், புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாசன்.

0: முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத். தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டுத் திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும்

0: என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:25.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் குரல் மாற்றம் மற்றும் குரல் பாதுகாப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்ஸ் கேர், அப்புறம் ஹோஸ்னஸ், அதாவது நம்மளோட குரல் மாற்றம், அப்புறம் எப்படி வந்து இதை நம்மளோட வாய்ஸை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா ஏதாவது சளி பிடிச்சது அப்படின்னா டெம்பரவரியா நம்மளுக்கு இந்த வாய்ஸ் சேஞ்ச் இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு 2-3 days வந்து செட்டில் ஆயிடும். சில பேருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாய்ஸ் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கலாம். சோ அந்த வாய்ஸ் சேஞ்ச் எதனால ஏற்படுது, அது வந்து நம்மள வந்து சாதாரண விஷயமா இல்ல வந்து அது வந்து ஏதாவது சீரியஸான விஷயமா அப்படிங்கறத நம்ம மருத்துவரை அணுகி விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரொஃபஷன், அப்புறம் வாய்ஸ் யூசேஜ். சில பேர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ், கண்டக்டர்ஸ், நம்ம மீடியால இருக்கிற பீப்பிள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப நீண்ட நேரம் யூஸ் பண்ணிருக்கதால வாய்ஸ் ஃபட்டிக் ஏற்படலாம். ஒன்னு ரீசன் இதுவா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சொல்றாங்கல்ல, ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ல கூட சில பேருக்கு வந்து நம்மளுக்கு வாய்ஸ் சேஞ்சஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து சில சமயம் வந்து நம்ம ஒரு குரல் வருது அப்படின்னா ரெண்டு சைட் குரல் வலையும் நம்ம ஈக்குவலா மூவ் ஆகும். அதுல குரல் வலை பாதிப்பு ஏற்பட்டு குரல் வலையில ஏதாவது பால்சி, ஒரு சைடு குரல் வலை வேலை செய்யல அப்படிங்கிற சமயத்திலயும் இந்த மாதிரி வரலாம். இல்ல அந்த குரல் வலையில ஏதாவது கட்டிகள், அல்சர்கள் இத மாதிரி ஏதாவது ஏற்படலாம். இல்ல அடுத்தது ரொம்ப சீரியஸான விஷயம் பாத்தீங்கன்னா கேன்சர், குரல் வலை கேன்சர்ல கூட நம்மளுக்கு இந்த மாதிரி குரல் மாற்றங்கள் ஏற்படலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் அபியூஸ் பத்தி பார்ப்போம். இந்த கண்டினியூஸா வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இந்த குரல் வலையில சின்ன நீர்க்கட்டி, ஓக்கல் நாடியூல்னு சொல்லுவாங்க, இல்ல ஓக்கல் சிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வரலாம். கண்டினியூஸா அந்த ஓக்கல் கார்டு ரெண்டும் வைப்ரேட்டே ஆயிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி முக்கல் நாடியோல் இது வரலாம். சோ இவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எடுத்தோடனே அறுவை சிகிச்சை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி, ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அவங்கள அனுப்பி அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஸ்பீச் எல்லாம் அசஸ் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி அவங்களோட வாய்ஸை யூஸ் பண்றது அப்படின்னு வந்து அவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அது கொடுக்கறது மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ஸ் நீர்க்கட்டி தானாவே மறைந்து நார்மல் வாய்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது இந்த ரிஃப்ளக்ஸ், ரிஃப்ளக்ஸ் வரப்ப என்ன ஆகும்னா நம்ம அமிலம் வயிற்றிலிருந்து மேல வர்றப்ப மைக்ரோ ஆஸ்பிரேஷன்ஸ் மூலமா வந்து நம்ம முன்னாடி உள்ள மூச்சு குழாய், ஓக்கல் கார்ட்ஸ்ல போயிட்டு இரிட்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளக்ஸ்னால வர சேஞ்சஸ் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ராப்பரா இந்த ஆன்டி ரிஃப்ளக்ஸ் மெஷர்ஸ், இந்த அமிலத்தை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஓக்கல் கார்ட் பால்சி, இது சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே வரும், இல்லனா சில பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றது மூளையில, அதனால இந்த குரல் வலிக்கு போற நரம்பு பாதிச்சு செயல் இழக்க நேரிடலாம். இல்லனா சில பேருக்கு வந்து இருதய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு சைடு குரல் வலை பாதிக்கப்படலாம். இல்ல சில பேருக்கு இந்த காச நோய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குரல் வலை பாதிக்கப்படலாம். சோ அவங்களுக்கு இந்த அனைத்து டெஸ்ட்களையும் மேற்கொண்டு இருதய பிரச்சனையா இல்ல காச நோயா என்னங்கறத பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பழைய மாதிரி வாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கேன்சர், ஓக்கல் கார்ட் கேன்சர். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் தான் வரும், வேற எதுவும் பெரிய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. எந்த ஒரு வாய்ஸ் சேஞ்ச் இருந்தாலும் நம்ம ஏர்லியா மருத்துவரை அணுகி அவங்க என்னென்ன டெஸ்ட் எல்லாம் மேற்கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வீடியோ லரிங்கோஸ்கோபி, இப்ப வந்து ரொம்ப நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம எண்டோஸ்கோபி மூலமாவே நம்ம திரையில பாக்கலாம் அவங்க ஓக்கல் கார்டு எப்படி இருக்கு, அதுல என்ன லீஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ கேன்சர்லாம் நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு வந்து பயாப்சி எல்லாம் எடுத்து அதனை கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதை ரேடியோ தெரப்பி மூலமாவே வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளாம அந்த எந்த பகுதி இருக்கோ அதை மட்டும் அகற்றிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர் நார்மல் வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் இப்ப வந்து வந்துருச்சு அவங்களுக்கு. எந்த ஒரு வாய்ஸ் சேஞ்சும் நீங்க வந்து அலட்சியப்படுத்த கூடாது. ஒரு 1-2 weeks மேல இருக்கு அப்படின்னா நீங்க உடனே வந்து மருத்துவரை அணுகி அது எந்த விதமான ப்ராப்ளம் அப்படிங்கறத பாத்துக்கணும். வந்து எல்லாத்தையும் சாதாரண விஷயம் அப்படிங்கறத விடக்கூடாது. சோ இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட நியர் நார்மல் லைஃபே அவங்க வந்து வாழ்வாங்க. உங்க குரலுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப வந்து கத்தி பேசுதல், ரொம்ப ஹஸ்க்

0: கியாவும் பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மல் மாடுலேஷன்ல பேசணும். உங்களை நீங்களே ஹைட்ரேட் பண்ணிக்கணும், அதாவது நிறைய தண்ணி அதெல்லாம் குடிச்சு ட்ரை ஆகாம பாத்துக்கணும். நல்ல உணவுகளை உட்கொள்ளணும். அந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல உறக்கம், இதெல்லாம் இருந்தாலே நம்மளோட வாய்ஸை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குரல் மாற்றம் மற்றும் குரல் பாதுகாப்பு குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழிச்சிருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த 3 கல், 1 தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான், அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்தை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே 3 கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்கிறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நேயர்களுடன் கைகோர்த்து நாம் செல்ல இருப்பது நகர்வுலா. இன்றைய நகர்வுலாவில் நாம் செல்ல இருப்பது இந்திய பெருநிலப் பகுதியின் தென்கோடியில் உள்ள அழகிய கடற்கரை நகரம். இங்கு இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் ஆகியவை சங்கமிக்கின்றன. எந்த இடம்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நல்லா தெரியுது. ஆமாங்க, இந்திய திருநாட்டின் தென்கோடியில் உள்ள அழகிய கடற்கரை நகரமான கன்னியாகுமரி பற்றியும் அதன் சிறப்புகளும் சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம் சிறு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் அண்ணாத்த என்ற படத்திற்காக டி இமான், அந்தோணிதாசன், வந்தனா, நாகேஷ் அசீஸ்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் நகர் உலா நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி பற்றி தாங்க. முதலில் கன்னியாகுமரி பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இந்த மாவட்டம் 1672 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இருந்தாலும் மக்கள் அடர்த்தியில் சென்னைக்கு அடுத்து இரண்டாம் இடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கன்னியாகுமரி வேறுபடும். எப்படி? இங்கு மட்டுமே சூரியன் உதயத்தினையும் அஸ்தமனத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கும் வடிவமைப்பை பெற்றுள்ளது. சரி நேர்களே, இனி நாம் பார்க்கலாம் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் சிலவற்றை ஒவ்வொன்றாக. முதலில் நாம் பார்க்க இருப்பது முக்கடல் சங்கமம். ரொம்ப முக்கியமானதுங்க. இங்கு வரும் மக்கள் இதை மிகவும் ரசித்து பார்க்கும்போது, ரசனை எனக்கு இல்லை என்று இருக்கும் மனிதனும் ரசிக்க தொடங்கிவிடுவான் அப்படின்றது ஆணித்தரமாக சொல்லலாம். இயற்கையில் அமைந்த ஒரு நிகழ்வு, அதை நாம் கண்களால் நேரில் பார்க்கும்போது ஏற்படும் உணர்வை விவரிக்க வார்த்தை இல்லை. அப்படி அமைந்ததுதான் முக்கடல் சங்கமம். இங்கு வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் மூன்றும் ஒன்றோடு ஒன்று சேர்வதை நாம் காண முடியும். இதில் சிறப்பு என்னவென்றால், மூன்று கடல்களும் சங்கமிக்கும் இடத்தில் உற்று பார்த்தால் மூன்று வண்ணங்களாக காட்சியளிக்கும். இது இயற்கை எவ்வளவு அழகாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறது என்பதை உணர்த்துகிறது. மேலும் பார்க்கலாம் சிறு இடைவெளிக்கு பிறகு.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஒலிக்க வரும் பாடல் எனிமி என்ற படத்திற்காக சரத் சந்தோஷ் அறிவு ஆகியோர் பாடியது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நகர் உலாவோடு. அடுத்து சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். கன்னியாகுமரி சுற்றுலா செல்வோர் ஒரு நாள் முழுதும் எங்கு சென்றாலும் காலை சூரிய உதயம், மாலை சூரிய அஸ்தமனம் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். இது கன்னியாகுமரியில் மட்டுமே நாம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. கற்பனை நயத்துடன் சொல்ல வேண்டுமானால், காலை சூரியன் வாசலை திறக்கும் முன் நாம் சூரியனை வரவேற்க காத்திருக்க வேண்டும். சூரியன் வாசலை திறந்து வரும் வேளை அந்த நீர்நிலையில் தங்கத்தை உருக்கி வார்த்தது போல் ஜொலிக்கும் அழகை காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதேபோல் மாலை சூரியன் வாசலை தொடுவதற்கு முன் நாம் சூரியனை வழியனுப்ப காத்திருக்க வேண்டும். அது சமயம் நீர்நிலையில் வெள்ளியை உருக்கி வார்த்தது போல் இருக்கும் அந்த காட்சி. அப்பப்பா, என்ன ஒரு அழகு! இவை இரண்டுமே நம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு அழகு. மேலும் பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒலிக்க வரும் பாடல் ஆனந்தம் விளையாடும் வீடு என்ற படத்திற்காக சித்துக்குமார், சாய் சரண், விஷ்ணுபிரியா ரவி ஆகியோர் குரலில்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249648. விண்ணப்பங்கள் மின்னஞ்சல் வாயிலாக பெறலாம். மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சியில். அடுத்து நாம் பார்க்க போகும் இடம் இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றான விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம். நிலப்பரப்பிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் கடலில் ஒரு பாறையில் அமைந்துள்ளது. இது 1970 சுவாமி விவேகானந்தரின் நினைவாக கட்டப்பட்டது. இங்கு சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ சிலையுடன் கூடிய தியான மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் வடிவமைப்பு இந்தியா முழுவதிலிருந்தும் பல்வேறு வகையான கட்டிடக்கலைகளை உள்ளடக்கியது என்பது சிறப்பு. இதற்கு அருகிலேயே உலக பொதுமறையாம் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் அவர்களுக்கு தமிழக அரசு குமரிக்கடலில் கடல் நடுவே நீர் மட்டத்தில் இருந்து 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைந்த 133 அடி உயர சிலையாகும். இந்த சிலை அமைக்கும் பணி 1990 தொடங்கி 1999 முடிவடைந்தது. இதன் திறப்பு விழா ஜனவரி 1, 2000 நடைபெற்றது. இவை இரண்டிற்கும் கரையில் இருந்து படகு மூலம் சென்று வரலாம். என்ன நேர்களே, இதுவரை கன்னியாகுமரியில் உள்ள முக்கிய இடங்களை பற்றி நிகழ்வுகள் பற்றியும் பார்த்தோம். மேலும் தெரிந்து கொள்வோம் மற்றொரு நாள் இதே நேரம் இதே நகர் உலாவில். ஒலிக்க வரும் பாடல் ஈஸ்வரன் என்ற படத்திற்காக சிலம்பரசன், ரோஷினி, எஸ் தமன் ஆகியோர் குரலில் ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பெறும்.

0: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30

நேயர்கள் கவனத்திற்கு இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வெகுளாமை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம், புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்கலாம்.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசுத் துணைத்

தலைவர் புவனேஸ்வரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக மெல்போர்ன் புறப்பட்டு சென்றுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அல்பானிசுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கியமான தொழில்நுட்பங்கள், கல்வி மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை திட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. இக்கூட்டத்தில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, துறை செயலர் திரு அனில் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புனேயில் நடைபெற்ற கிராண்ட்மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் இந்தியாவின் 98வது கிராண்ட்மாஸ்டருக்கான பட்டத்தை வென்றுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் 2026 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அர்னவ் பாப்பர்கர் படைத்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை இதுவரை 3 இந்தியர்கள் மட்டுமே வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8:02. நேயர்கள் இனி தெரிந்து கொள்ள இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது வீணை உற்பத்தி அமைப்பு மற்றும் பாகங்கள் பற்றி தாங்க. முதலில் வீணை பற்றி தெரிந்து கொள்வோம். நம் இந்திய திருநாட்டின் மிகவும் பிரபலமான இசைக்கருவிகளில் ஒன்று வீணை. இதற்கு பல வேறு பெயர்கள் உள்ளன. அவற்றில் சில சரஸ்வதி வீணை, ருத்ர வீணை, விசித்திர வீணை, சித்தார் மற்றும் யாழ் ஆகும். வெவ்வேறு வகைகளில் வீணையின் பெயர்கள் அதற்குரிய இசையமைப்பை பொறுத்தும் அமையும். மேலும் தெரிந்து கொள்வோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஒலிக்க வரும் பாடல் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி என்ற படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில்.

வேலைவாய்ப்புச் செய்தி. விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளர் வேலைக்கான அறிவிப்பு. பணியின் பெயர் இளநிலை ஆராய்ச்சியாளர். மொத்த காலி இடங்கள் 17. வயது தகுதி 11/7/2026 தேதியின்படி 28க்குள் இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டியினருக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும். தேவையான கல்வித் தகுதி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பவர் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம்ஸ், அப்ளைட் ஆப்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் இன்ஜினியரிங், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கட்ரானிக்ஸ், ஏவியோனிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தெர்மல் சயின்ஸ் அண்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆகிய பாடங்களில் எம்இ அல்லது எம்டெக்கில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறை நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/7/2026. விண்ணப்பிக்கும் முறை www.isro.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நிகழ்ச்சியில் வீணை பற்றிதாங்க. யாழ், இதுவே வீணையின் பழைய வடிவமாகும். இது ஒரு நரம்பு இசைக்கருவி. சரி, இனி நாம் பார்க்கலாம் வீணை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று. வீணை பலாமரத்தை பயன்படுத்தி நுட்பமான வேலைப்பாடுகளுடன் பல பாகங்களை இணைத்து செய்யப்படும் ஒரு கடினமான செயல்முறையாகும். இதற்கு தேவையான பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். வீணை பெரும்பாலும் பலாமரத்தால் செய்யப்படுகிறது. சரங்கள் எஃகு, குடல்

அல்லது நைலான் போன்ற பல்வேறு பொருட்களால் உருவாக்கப்படுகிறது. மரம் வெட்டப்பட்டு நுணுக்கமாக செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்படுகிறது. வீணியின் பாகங்களாகிய குடம், மேற்பலகை, தண்டி மாடச்சட்டம், சுரைக்காய் பிரடைகள், யாழிமுகம், மேலச்சட்டம், மெழுகுச்சட்டம், 24 மெட்டுக்கள், குதிரைகள், லங்கர், நாகபாசம் ஆகியவை வீணையின் பாகங்களாகும். தண்டியின் ஒரு பக்கத்தில் குடமும் மற்றொரு பக்கத்தில் யாழியின் முகமும் இருக்கும். தண்டி குடப்பாகத்தில் சற்று பெருத்தும் யாழி முனையில் சற்று சிறுத்தும் இருக்கும். தண்டியில் இரு பக்கங்களிலும் மெழுகுச்சட்டங்கள் உண்டு. அவைகளில் மேல் உஸ்தாய்களை தழுவிய 24 மெட்டுக்கள் மெழுகினார் செய்யப்பட்டு இருக்கும். யாழிமுகத்திற்கு அருகில் இருக்கும் சுரைக்காய் ஒரு தாங்கியாக ஒளிபெருக்கும் சாதனமாகவும் பயன்படுகிறது. 4 வாசிப்பு தந்திகள் லங்கர்களின் நுனியிலுள்ள வளையங்களில் முடியப்பட்டு குதிரையின் மேலும் மெட்டுக்களின் மேலும் சென்று பிரடைகளில் பிணைக்கப்பட்டிருக்கும். நாகபாசத்தில் சுற்றப்பட்டிருக்கும் லங்கர்களின் மேல் உள்ள சிறு வளையங்கள் சுருதியை செம்மையாக சேர்ப்பதற்கு பயன்படும். வளையங்களை நாகபாசம் பக்கமாக தள்ளினால் சுருதி அதிகரிக்கும். மேலும் பிரடைகளை யாழிமுக பக்கம் தள்ளினால் சுருதி குறையும். தஞ்சாவூர் வினையில் குடத்தின் வெளிப்புறத்தில் 24 நாபுக்கள் கீறப்பட்டிருக்கும். ஒரே மரத்துண்டில் இருந்து தண்டியும் குடமும் குடைந்து செய்யப்படும் வீணைக்கு ஏகாந்த வீணை என்று பெயர். தண்டியும் குடமும் தனித்தனியே செய்யப்படும் வீணைக்கு ஒட்டு வீணை என்று பெயர். ஒரு முழுமையான வீணை செய்ய சுமார் 15 முதல் 20 நாட்கள் வரை ஆகலாம். என்ன நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வீணை உற்பத்தி அமைப்பு பாகங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். ஒலிக்கும் பாடலுடன் தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. ஒலிக்க வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் என்ற படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா பாடியது.

இதுவரை நேயர்கள் கேட்டது தகவல் தளம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தகவல் தளம் தொடரும்.

என்றும் அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டல அழுத்தத்தை அளவிட நீர், காற்று அல்லது பாதரசத்தை பயன்படுத்துகிறது. முதல் காற்றழுத்தமானி இத்தாலிய இயற்பியலாளர் டாரிசெல்லி என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இது பெரும்பாலும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சிறு இடைவெளிக்கு பிறகு ஒவ்வொன்றாக பார்க்கலாம். விரிவாக ஒலிக்க வரும் பாடல் ஜகமே தந்திரம் என்ற படத்திற்காக சந்தோஷ் நாராயணன், அனிருத் ரவிச்சந்திரன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம் நிகழ்ச்சியில் காற்றழுத்தமானி பற்றியதாங்க. காற்றழுத்தமானி பெரும்பாலும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. பாதரச காற்றழுத்தமானி மற்றும் அனிராய்டு காற்றழுத்தமானி. பாதரச காற்றழுத்தமானி மூடப்பட்ட பாதரசம் நிறைந்த கண்ணாடி குழாயின் உதவியுடன் வளிமண்டல அழுத்தத்தை பாதரசத்தின் உயரத்துடன் ஒப்பிட்டு அளவிடுகிறது. அனிராய்டு காற்றழுத்தமானி திரவங்கள் இன்றி காற்று இல்லாத உலோக பெட்டியில் ஏற்படும் விரிசல் மற்றும் சுருக்கத்தை அளவிட்டு அழுத்தத்தை தீர்மானிக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அதன் அமைப்பும் செயல்பாடும் செயல்படும் விதமும் ஒவ்வொன்றாக ஒரு இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒலிக்க வரும் பாடல் சுல்தான் என்ற படத்திற்காக அந்தோணிதாசன், மகாலிங்கம், விவேக் சிவா ஆகியோர் குரலில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் காற்றழுத்தமானியின் அமைப்பும் செயல்படும் விதமும். முதலில் பாதரச காற்றழுத்தமானி, அதை பற்றி பார்க்கலாம். இதன் அமைப்பு சுமார் 33 அங்குலம், அதாவது 84 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கண்ணாடி குழாயின் ஒரு முனை மூடப்பட்டு மறுமுனை திறந்திருக்கும். இந்த குழாய் ஒரு அடித்தளத்தில் உள்ள பாதரசத்தை நிரப்பிய சேமக்கலனில் செங்குத்தாக வைக்கப்பட்டும். இனி செயல்படும் விதம் பற்றி பார்க்கலாம். குழாயின் உள்ளே உள்ள பாதரசத்தின் உயரமானது வெளிப்புற வளிமண்டல அழுத்தத்தை எதிராக சமநிலையில் இருக்கும். வளிமண்டல அழுத்தம் அதிகரிக்கும் போது பாதரசத்தை குழாயின் உள்ளே மேலும் மேலே தள்ளுகிறது. இதனால் உயரமான பாதரச நிரல் உருவாகிறது. வளிமண்டல அழுத்தம் குறையும் போது பாதரசத்தின் உயரமும் குறையும். குழாயின் மேலே உள்ள வெற்றிடமானது பாதரசத்தின் உயரத்தை அளவிடுவதில் எந்த தடையும் ஏற்படுத்தாது. குழாயில் உள்ள பாதரசத்தின் உயரம் வளிமண்டல அழுத்தத்தை அங்குலங்கள் அல்லது மில்லிமீட்டர்களில் குறிக்கும். உதாரணமாக 760 மில்லிமீட்டர் பாதரச உயரம் ஒரு நிலையான வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது. இதுவரை பாதரச காற்றழுத்தமானியின் அமைப்பும் செயல்படும் விதமும் தெரிந்து கொண்டீர்கள். ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் அனிராய்டு காற்றழுத்தமானியின் அமைப்பும் செயல்பாடும். ஒலிக்க வரும் பாடல் மாறா என்ற படத்திற்காக பெண்ணிதியால் பாடியது.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

என்ற கிரேக்க சொல்லில் இருந்து வந்தது. இதன் பொருள் நீர் இல்லாதது என்பதாகும். இந்த காற்றழுத்தமானி எந்த ஒரு திரவத்தையும் பயன்படுத்தாது. காற்றழுத்தம் இல்லாத ஒரு சிறிய நெகிழ்வான காற்று நிரம்பிய உலோகப் பெட்டியை கொண்டுள்ளது. இனி இது செயல்படும் விதம் பற்றி பார்க்கலாம். வளிமண்டல அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்த பெட்டி சுருங்கும். வளிமண்டல அழுத்தம் குறையும் போது இந்த பெட்டி விரிவடையும். இந்த விரிவடைதல் அல்லது சுருங்குதல் ஒரு சுட்டிக்காட்டியை இயக்க உதவுகிறது. இதன் மூலம் அழுத்தத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த காற்றழுத்தமானியின் பயன்கள் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுதல், பல்வேறு உயரங்களில் உள்ள இடத்தினை கண்டறிதல், வானிலை முன்னறிவிப்பு, விமானங்களில் அழுத்தம் அளவிடுதல், இப்படி பலவாறு. என்ன நேயர்களே, இதுவரை தகவல் தளத்தில் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவி பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியுடன். இனி நாம் பார்க்க இருப்பது அனிராய்டு காற்றழுத்தமானி. இது அனிராய்டு

0: ஒலிக்க வரும் பாடல் லிஃப்ட் என்ற படத்திற்காக ராஜேஷ், சிவகார்த்திகேயன், பூவையார், கமலக்கண்ணன் ஆகியோர் இணைந்து பாடியது.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வெகுளாமை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12 மணிக்கு வளமான பாரதம், புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம். சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசைமாலை, சிவகௌரி அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 4 மணிக்கு பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சபேஷ் முரளி, திரைக்கதை வசனம் இயக்கம் கே.எஸ். ரவிக்குமார். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, இதில் புன்னகை என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 7:30 உழவர் உலகம், பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காளசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. லாவண்யா அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நேர்களே, ஒலிக்க வரும் பாடல் அனபல் சேதுபதி என்ற படத்திற்காக ஜொனிதா காந்தி, யோஷிதா ஷர்மா, ஏடிகே கிருஷ்ணகுமார், கிருஷ்ண கிஷோர் ஆகியோர் இணைந்து பாடியது. ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது.

0: இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். தொடர்வது அரங்கிசை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய வாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம். மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:26 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து சுந்தரி நீ திவ்ய ரூபமுனோ, கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடுமலர் தூவி ராகமாளிகை ஆதி தாளம் தாய்மானவர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். அங்கு அவர் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் இன்று காலை மெல்போர்னில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் மன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டாண்மை தற்போது மாற்றத்தை ஏற்படுத்தும் உயர் தொழில்நுட்ப கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் புதுச்சேரி அரசின் செய்தி விளம்பரத்துறையுடன் இணைந்து போலி செய்திகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் இனம் காண்பது குறித்து ஊடகத்துறையினருக்கான ஒருநாள் பயிலரங்கு ஒன்றை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள இப்பயிலரங்கை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இப்போட்டித் தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி என்னும் யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்லைன் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது என்றும், இப்பயிற்சி இன்று தொடங்கி 3 மாதங்கள் வரை நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் இந்தியாவின் 98வது கிராண்ட் மாஸ்டருக்கான

0: பட்டத்தை வென்றுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே பிரிஸ்டல் மைதானத்தில் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் 4வது ஆட்டம் இன்று 10:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11:00. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இனி நேயர்கள் கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தாங்கள் விரும்பும் பாடலை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் தளத்தில் விரும்பிய பாடலை பதிவிடலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நேயர் சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் மௌனம் சம்மதம் என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், கே.எஸ். சித்ரா பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலை கேட்டிருக்கும் நேயர் வேட்டவளம் குமார். இதோ

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேட்டாலே இன்றைக்கி முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா துரைராஜ், இளவரசி சித்ரா சுகந்தி ஆகியோர். இவர்களுக்காக ராணி சம்யுக்தா என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

0: अक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை கேட்டிருக்கும் நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமார் அவர்கள். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது.

0: கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எங்கள் ஊர் காவல்காரன் என்ற படத்திற்காக பி. சுசீலா பாடியது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன். இதோ உங்கள் பாடல்.
1: செம்பாண்டி சீமே

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வைரநகர், சிவாஜி, புஷ்பவனம் இவர்களுக்காக தமிழச்சி என்ற படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம், எஸ் என் சுரேந்தர் பாடியது.
1: தங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஜில்லா கவுண்டமாலை கிராமத்தில் சீமையெல்லாம் பேரெடுத்த உள்ளிக்கோட்டை சொர்ணம், புதுக்கோட்டை திலகவதி, கரூர் கனகு கோஷ்டியோட ஆடி பாடி உங்களை கிளிகிழுக்க வைக்க போகிறாங்க. எல்லாரும் ஆதரவு கொடுங்க சாமியோ.

நேரம் 10:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி. நேயர் விருப்பம் ஒழிக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் எடப்பாடி பூலாம்பட்டி, தங்கவேல், அன்பழகன், காமராஜ் இவர்களுக்காக வண்ணக்கிடி என்ற படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேய விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தழுவாத கைகள் என்ற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ். இதோ உங்கள் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன்.

நேரம் 10:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி, நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் "நான் வாழ வைப்பேன்" என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. இதோ உங்கள் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி விருப்பப்பாடல் கேட்ட அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், பிரகாஷ் ஷியாமலா, பொன்னியம்மன்மேடு அன்னை கணேசன், பாலகிருஷ்ணன், எஸ் சீர்காழி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், முகிலன் அமுதரசன், மதுரை சோ சண்முக சுந்தரம் அனைவருக்காகவும், பெயர்கள் ஏதாவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்காகவும், உத்தமபுத்திரன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ பி கோமலா, கே ஜமுனாராணி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் கவனத்திற்கு, இன்று 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் தலைப்பு வெகுளாமை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. வெளியூர் நேயர்களாகவோ அலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொள்ள நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் சேர்க்கவும்.
1: நேயர்களை இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க இந்திய படகுகளுக்கு அனுமதி கடிதம் வழங்கும் பணிகளையும் குடியரசுத் துணைத்தலைவர் புவனேஸ்வரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் 2ம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். அங்கு அவர் விக்டோரியா அரசு மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பானிசுடன் 3வது ஆண்டு தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக நடைபெற்ற தொழில் நிறுவன தலைவர்களுடனான சந்திப்புகளை தொடர்ந்து இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் நிறுவன தினமான இன்று அந்த அமைப்பின் அனைத்து தொண்டர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில் சுவாமி விவேகானந்தரின் உயரிய கொள்கைகளை பின்பற்றி மாணவர் சக்தியை ஒருங்கிணைப்பதிலும் இளைஞர்களிடையே தேசப்பற்று உணர்வை வளர்ப்பதிலும் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 2026ம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இந்நிலையில் 3வது பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று தொடங்குகிறது. வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெறும் கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். 2026ம் ஆண்டிற்கான சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் தேர்வு வரும் 17 மற்றும் 18 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்கூட்டிய தேர்வு நகர தகவல் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு நகரத்தின் விவரங்களை www.csirnet.nta.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று நந்தியால் மாவட்டத்தில் பனகானப்பள்ளி கிராமத்தில் மாநில அரசின் நில உரிமை திட்டமான உங்கள் நிலம் உங்கள் உரிமை திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:15. நேயர் நேரம்.

நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக மனிதராக பிறந்தால் எல்லா உணர்வுகளும் இருக்கும். அந்த உணர்வுகளில் கோபம் அப்படின்றது கொஞ்சம் அதீதமாகவே எல்லாருக்குமே இருக்குது, அதில் யாருமே மறுக்க முடியாது. பேசும்போதே நம்ம சொல்லுவோம், கோபம் என்ன உன் கண்ணை மறைச்சிடுதா அப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு. ஒரு சொல்ல நம்ம பேச்சு வழக்கில் அப்படி கேட்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒருவர் மீது இன்னொருவர் கோபம் கொள்வது, இது எல்லாருக்குமே இருக்குல்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி கோபப்படுற அப்படின்வாங்க. எனக்கு வந்து இது சின்ன விஷயமா தெரியல, ஏன்னா கோபம் வரதானே செய்யும் அப்படின்ட்டு. யாராவது கண்டிப்பாக ஒருத்தர் மேலே கோபம் கொள்ளாமல் வாழ்க்கையை நம்ம வந்து நடத்தவே முடியாது. நம்ம குடும்பமாகட்டும், இல்லை வேலை செய்யும் இடமாகட்டும், படிக்கும் காலமாக இருக்கட்டும், நம்மளோட உறவுகளில் உறவினராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த உணர்வு

0: விருப்பத்தை அடுத்தவர் மீது நம்ம அதிகமாக பிரயோகிக்கிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் பேச 0413-2275-240-2275-2500 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்
0: மேடம். சொல்லுங்க சார்.
1: மகிழ்ச்சி. இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க மேடம்.
0: வெகுளாமை, கோபம் கொள்ளாமை.
1: கோபம் கொள்ளாமை, அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதாவது மற்றவங்க கிட்ட கோபப்பட்டு நமக்கு எந்த ஆக்கப்பூர்வமான விஷயம் அப்படிங்கறது ஆக போகிறது இல்ல. ரதர் நம்ம அந்த இடத்துல பொறுமையா இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறதுதான் உண்மை மேடம். ஏன்னா யோசிச்சு எங்கன்னா அட்ரலினிங் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம கோபப்படும் பொழுது அதிகம் உடம்புல சுரக்குதாமே. அது மட்டும் இல்லாம இந்த அட்ரலினின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க.
0: அது பதட்ட சூழ்நிலை, பதட்டமான ஒரு சூழ்நிலையில அது வந்து நமக்கு சுரக்கும்.
1: கோபம்னா பதட்டம் தானே
0: மேம். ஆமா.
1: அது மட்டும் இல்லாம அது வந்து நம்மளுடைய ரத்தத்துல ஒரு வகையான ஹசார்டஸ் விஷயத்தையும் பண்ணுமா. அப்போ நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா அந்த விஷத்தன்மை கொண்ட அந்த ஒரு விஷயத்த வெளியேற்றதுனால அது எதுக்கு நம்ம கோபப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சு ஃபர்ஸ்ட் நம்ம கோபப்படாம இருக்கிறது நமக்கு மத்தவங்களுக்கு நன்மையோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நமக்கு நன்மை.
0: ஆனா அது நம்மளால இருக்க முடியலையே, அதுதான் இங்க பிரச்சனையே.
1: அதுதான் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் நடக்கலையா அடுத்த செகண்ட் வெறும் கோபம் வரும்.
0: அதுதான் ஜெட் வேகத்துல வந்துடும் கோபம்.
1: உண்மை. ஆனா அந்த கோபத்தினால நம்ம உடம்பு கெட்டு போகுது அப்படின்னு யாராவது யோசிக்கிறோமா? கிடையாது. கோபம் வந்து கட்டறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, காம் டவுன் காம் டவுன், பிபி எதுக்கு ஏத்திக்கிற, கட்டாத அப்படிம்பாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேம், கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. ஆனாலும் நம்மளால அடக்க முடியல அப்படிங்கும் பொழுது இதுல ஏதோ ஒரு விஷயத்த சீர் தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். சரி, கோபம் வந்தது அப்படின்னா என்ன செய்யலாம்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. ஏன்னா கோபம் அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அல்லது ஆட்கள் நம்மளது சீண்டி சீண்டி பண்ணும் பொழுதுதான் வார்த்தைகளை விடுவோம், கட்டுவோம். அப்ப அந்த இடத்துலயே இல்லைன்னா நம்ம கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட மாட்டோம்ல, கொஞ்சம் காம் டவுன் ஆயிடுவோம்ல. ரெண்டாவது வேகமா கோபம் வரும் பொழுது 1 2 3 4 5 6 நமக்கு நாமளே எண்ணிக்கணுமா. அப்ப எண்ணும் பொழுது நம்ம மைண்ட் டைவெர்ட் ஆகுமா, அந்த மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுனால கோபம் அப்படிங்கறது போயிடுமா. மூணாவது, பக்கத்துல தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீரை போய் எடுத்து குடிச்சோம் அப்படின்னா நம்ம கோபம் அப்படிங்கறது அடங்குமா? ஆனா இது அத்தனையுமே நம்மளால செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிமை.
0: ஏன்னா எதிரில இருக்கிறவங்க நம்மள கோபப்படுத்திட்டாங்கன்னா எங்க உக்காந்து நம்பர் என்றது, எங்க தண்ணி குடிக்கிறது, அதுக்கே ஒரு கோபம் வந்துடும் நமக்கு.
1: உண்மை இல்ல இந்த கோபம். ஆனா மேம், என்ன பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி லெவல் வரும்பொழுது கோபப்படக்கூடிய அளவும் கம்மியாயிடுது மேம்.
0: ஆனா
1: நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு, பெரியவங்க பாருங்களேன் அவ்வளவா கோபப்பட மாட்டாங்க. நான் சொல்றது 60 வயசு 50 வயசை தாண்டினவங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையினுடைய ஓட்டம் அப்படிங்கறது தெரியும். எந்த ஒரு விஷயத்தையுமே பக்குவமாக சொல்லுவாங்க. கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது பெரும்பாலும். ஆனா இந்த இளையோர்களுக்கு சொல்லுவாங்களே, இளைய ரத்தம் கொதிக்குது, சூடாகுது, கம்மி பண்ணு, உடம்புக்கு நல்லதே கிடையாது அப்படிம்பாங்க. இந்த ஆக்கப்பூர்வமான சக்திய வேற பிரயோஜனமுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நல்லது. ஆனா அப்படி பயன்படுத்துறோமா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு.
0: இன்னும்
1: 2-3 விஷயத்த சொல்லி நிறைவு
0: செஞ்சேன்.
1: கோபம் வரும் பொழுது மேம், அறியாத கெட்ட வார்த்தைகள் வரும். நம்ம சமுதாயத்துல பேரை, நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருப்போம், நம்மளுடைய இன்டென்ஷன் அது மாதிரி இருக்கவே இருக்காது. பட் ஐயோ, இவ்வளவு நாள் இந்த ஆளு நடிப்பை அடக்கி வச்சுட்டாங்க, கோபத்துல சுயரூபம் வந்துருச்சு ஆளு அப்படின்ட்டு நம்ம சமுதாயம் முத்திர குத்தி வச்சிருவாங்க. நம்ம அந்த சமுதாயத்துல வாயின நல்ல பெயர் மற்றும் அவங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கறத இழக்கிறோம். அதனால கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படக்கூடாது. ரெண்டாவது, உடம்புக்கு கெடுதல், அது சொல்லியாச்சு. மூணாவது மேம், நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நம்ம கூட வந்து பழகி பேசி நட்பு கொள்றதுக்கு தயங்குவாங்க மேம். ஒத்த கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அது காட்டு மாதிரி பரவும். அதுவும் ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட், வீட்டுவங்க எல்லாம் கோபத்துல கத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க பாப்பாங்க, எதிர்க்க இருக்கிறவங்க பாப்பாங்க. நம்ம மேல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் மாறுவதை விட நமக்கு ஃபர்தரா யாருமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயமே வச்சுக்கிறதுக்கு தயங்குவாங்க.
0: அப்போ
1: இவ்வளவு கெடுதல் தரக்கூடிய அந்த ஒரு கோபம் அப்படிங்கறது தேவையே இல்லை. அதே மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ரிலேஷன்ஷிப் கூட கோபத்துல நம்ம சல்லுன்னு விழுந்துரும்னு வச்சுக்கோங்களேன், பேச மாட்டாங்க, 4 நாள் நம்ம கூட முகம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களை அவங்கள

0: பண்ணி அவங்களை வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். கஷ்டங்கள் தரக்கூடிய அந்த ஒரு கோபம் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில குறைச்சுக்கணும். முடியவே முடியாது, கோபமே படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா கோபப்படுங்க, ஆக்கப்பூர்வமா ஒரு மாற்றத்திற்கு கோபப்படுங்க. இந்த சினம் கூட நன்மை பயக்கும் என்றால் அது எந்த அளவோட அப்படி வச்சுக்கோங்க, அதை குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.
1: ரொம்ப அற்புதமா சொன்னீங்க கருத்தோட, நன்றி உங்க கருத்துக்கு.
0: நன்றி மேம், பை.
1: கோபம் அப்படின்றத வள்ளுவர் ஒரு அழகாக ஒரு வெகுளாமை எவ்வளோ ஒரு அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு 10 குறட்பாக்கள்ல எவ்வளோ இருக்கா சொல்லியிருக்கார் பாருங்களேன். ஒன்று ஒன்று யோசிக்கும் போதே நமக்கு வாழ்வியல் பாடம் தான் கொடுத்துருக்காங்க. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதை நான் வரும். ரொம்ப ஒரு அற்புதமான குரல் பாருங்க. யாரிடத்திலும் நம்ம வந்து கோபம் கொள்ளாமல் அதை நம்ம மறந்துடணும் அப்படின்றார் அவர். தீமையான விளைவுகள் அந்த கோபத்தாலேயே நமக்கு ஏற்படுது அப்படின்றாரு. ஆனால் இது மறக்கக்கூடிய விஷயமா? நம்மளை ஒருத்தவங்க சீண்டிட்டா நம்ம அப்படியே காமா போக முடியுமா? நிச்சயம் அமைதியெல்லாம் காக்க முடியாது, எதிராக மீண்டும் சீற்றம் அதிகமாகும் அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சொல்லுங்க
1: சார்.
2: கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆச்சரியக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லி, கோபத்தோடு எடுபவன் நட்டத்தோடு அமர்வான் என்கிறது ஒரு பழமொழி. கோபம் கொடியது, முன்கோபம் அதனிலும் கொடியது. கோபம் வருகிற போது அதனோடு வருகிற பின் விளைவுகள் எந்த அளவுக்கு நம்மையும் எதிராளிகளையும் பாதிக்கும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். இதுல கோபப்படுங்க, கோபப்படலாம் அப்படிங்கிற வார்த்தைகளே குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிற போது கிராமங்கள்ல சில இடங்கள் நிதானத்தை இழந்த ஆட்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த நிதானத்தை இழக்கிற நேரங்கள்ல எந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் போயிருக்குங்கிறது நாங்க பார்த்திருக்கிறோம். எங்க உறவினர் ஒட்டுங்க தனவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து ஒரு நிலை கண்ணாடி உடைஞ்சு போச்சு. ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து தொடு கைபேசி, ஒரு 20,000 ரூபாய் பொதுமான ஒரு தொடு கைபேசிய செவத்துல அடிச்சு உடச்சி துண்டு துண்டாக்கிட்டாரு.
1: கோபம் வந்தா பொருள் பொருட்கள் மீதுதான் நம்மளோட கோபத்தை காட்டுவோம்.
2: இன்னொருத்தர் அகலபாடிக்குள்ள வந்த ஒரு சின்ன மன கஷ்டத்துல தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி போட்டு உடச்சிட்டாரு.
1: பொருளை உடைக்கிறது தான் கோபம்.
2: எங்க ஊர்ல நடந்த நிகழ்வு தான் இதெல்லாம். இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிற போது இந்த உடைப்படுதல் அப்படிங்கறது, உதைப்படுதல் அப்படிங்கறதும் எவ்வளவு தூரத்துக்கு சிக்கலை உண்டாக்குது, நன்மதிப்பை தொலைக்குது அப்படிங்கறத சிந்திச்சு
1: பாக்குறேன்.
2: சிந்திச்சு பாக்க நேரங்கள்ல குடும்பம் கோபத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்து கட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம்.
1: என்ன
2: பொறுத்த இல்லையா, நான் வாடிக்கையாளர்களா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், உறவினர்களா இருந்தாலும், நான் யாருமே மிதமிஞ்சிற கோபத்தை கொண்டு வர மாட்டேன். லேசா இருந்த கோபம் எட்டி பார்க்கும் உடனே அதுக்கு நான் அதுக்கு ஒரு புள்ளி வச்சிருவேன். இந்த கோபத்தை அளவுக்கு மீறி கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி கொண்டு போறதுனாலதான் எனக்கு எல்லா இடத்துல என்ன ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு.
1: கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு
2: இருந்தாலும் ஒரு மோசமான ஆளுப்பா இவ கோபா, அவமானங்களை வெகுமானங்களா நிறைய பேர் இங்க சுமக்கிறதையும் நம்ம கிராமங்கள்ல நிறைய நேரங்களை பாக்குறோம். சும்மா ஒரு அடி மண்ணுக்காக அண்ணன் விட்டு கொடுக்காம எவ்வளவு சண்டை, எவ்வளவு கோபம், ஒத்தக வரத்துக்குள்ள எவ்வளவு சண்டை, எவ்வளவு கருத்து வேறுபாடு, கணவன் மனை விட்டு கொடுத்த அனுசரிச்சு போகாதுல எத்தனை விவாகரத்துகள். இது மாதிரி இந்த கோபம் தான் பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமா அமைஞ்சிட்டு போயிருக்கு.
1: நன்றி சார் உங்க கருத்துக்கு. நன்றி.
2: பெற்றோருக்கு முன்னாதாரமா இருக்கணும், குழந்தைகளுக்கு பொறுமை அவசியத்தை சொல்லி கொடுத்தா அவங்களும் நம்மள போல பொறுமை சாதிக்கிறப்பாங்க.
1: பொறுமைசாலிகள் ஒருத்தவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பே வந்து எழுந்துடுறாங்க. கரெக்ட். உன்ன அவங்க கோபம் அறிவை இழக்குது.

0: அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு கோபம் வந்துடுச்சுன்னா முதல்ல நம்ம அறிவு இழந்துருவோம். அறிவை இழந்துட்டு என்ன பண்ணுறோம் அந்த நேரத்தில்ன்னு தெரியாமலே நம்ம வந்து வார்த்தைகள் ஃபஸ்ட்டு வந்த நேயரை தான் சொன்னார் குறிப்பிட்டு, வார்த்தைகள் வந்து தடித்து வரும். அப்போது தன்னை சார்ந்தவங்களையும் தன்னோட உறவுகளையுமே அது வந்து அழிச்சிடுது. அவங்களையுமே வந்து அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த மதிப்பை வந்து இழக்க செஞ்சுடுது அந்த கோபம். ஐயோ அவங்கக்கிட்ட போனால் நம்ம அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம உடன்படுறோம் இல்லையா. இப்போ அப்பா வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரராக இருப்பார். ஐயோ அப்பா கோவப்படுவார், நீ அப்பா கிட்ட போய் கேட்காதன்னு அம்மா நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இல்லை அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா குழந்தைங்கிட்ட அம்மா கிட்ட போய் கேட்காதடா அப்படின்வாங்க. ஸோ அந்த கோபத்தை கொஞ்சம் அடுக்கணும். இதையும் வந்து அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். பாருங்க, தன்னை காத்துக்கிறதுக்கு வந்து கோபம் இல்லாமல் சினம் வராமல் ஒருத்த வந்து காத்துக்க முடியுமா? அவனை வந்து தற்காத்து கொள்ளணும், சினம் வராமல் இருக்காது. ஆனால் அதை நம்ம குறைச்சிக்கணும், அதை நம்ம காத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சினம் அப்படி இல்லை, என்னால் அந்த கோபப்படாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சா அந்த கோபமே அந்த மனிதனை அழித்து விடும் அப்படின்றத ரொம்ப அற்புதமான ரெண்டு அடிகளில் அழகாக சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து மாமதிக்குவா. நலமா இருக்கலாம் சகோதரி?
0: நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா,
0: சொல்லுங்க சார்.
1: ஆஃப்லைன்ல இருக்கேன். தலைப்பு செஞ்ச
0: வெகுளாமை, வெகுளாமை இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அதாவது கோபம் கொள்ளாமை, கோபம் கொள்ளாம எப்படி இருக்கிறது, இல்ல கோபத்தை எப்படி நம்ம அடக்கி ஆள்வது, இதை பத்தி தான் கருத்தை சொல்லுங்க.
1: கோபம் தான் உடம்பையே மனசையும் கெடுக்குதுங்க. அதாவது கோபப்பட்டாவே முகமே மாறிடுதுங்க. கோபத்தினால உடல் வந்து அதிக ரத்த அழுத்தம் அதிகப்படுத்தி பல சக்க விளைவுகள்லாம் உண்டாக்குது. ஆனால் கோபம் வந்தால் நவீன நாங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கோபம் வந்தால் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னும் கோபம் அடங்கலைன்னா படுத்துக்கன்னு சொல்கிறாங்க. அப்பயும் இன்னும் கோபம் குறையலன்னா நேராக போய் பள்ளியாசில் தொழுகிறதுக்காக ஒல்லு செய்வோம், கை கால் முகத்தெல்லாம் கழுவுறதுக்கு. அப்போ அது மாதிரி கழுவ சொல்கிறாங்க. அதனால உடம்பு இது சாந்தப்படுத்துறதுக்காக குளிர்ந்த நீரால் கை கால் முகத்தெல்லாம் கழுவ சொல்கிறாங்க. இது வந்து தாத்தானுடைய வேலைன்னு சொல்கிறாங்க. அந்த கோபம் வர்றது முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை வந்து அழைக்கிறது நல்லது. பல பேர் சொல்லுவாங்க ரொம்ப கோபக்காரங்க பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பேர் எடுக்காம நம்ம பார்த்துக்கணும் நம்ம.
0: அதாவது அந்த கோபமானது அவங்கள கிட்ட நெருங்குறது கூட கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணி நம்மளை கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிடுது இல்லை. ஸோ அவங்க மதிப்பும் இழந்துடும். அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், ஆனால் அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஒரு ஆசிரியர் ரொம்ப கோபமாக இருந்தாருன்னா அவர் கிட்ட கூட நம்ம போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும்.
1: இன்னொரு பேர் வந்து பட்டம் கட்டிடுவாங்க சிடுமூஞ்சிக்காரன்.
0: ஆமா ஆமா, கரெக்ட்.
1: ஆமா, அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை
0: கட்டுப்படுத்தணும்.
1: எல்லாத்தையும் நல்லபடியா சகஜமா பலத்துக்கு நான் தாழ்மையா அவரை கேட்டுக்கிறேன்.
0: ஓகே ஓகே, நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. நேஷ்வர் மடத்து நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வெகுளாமை, அதாவது கோபம் கொள்ளாமை.
2: கோபத்தின் வெளிப்பாடு என்றதுக்கும் அது பெயர் சினம் என்றது. அந்த சினத்தின் வெளிப்பாடு எப்படி வருதுன்னா, ஒரு மனிதனுக்கு உடம்புல ரத்தம் வந்து சூடாகும் போது அப்ப நம்மையும் அறியாமல் அந்த வெளிப்பாடு எப்படி வருதுன்னா, செய்யாத ஒரு செயலுக்கு சொல்லாத ஒரு சொல்லுக்கு அவன் வந்து நீ இப்படிதான் செஞ்சாடின் போது, இல்லப்பா அவன் ரெண்டு மூணு தடவை சொல்றான், இல்ல நான் செய்யல அந்த காரியத்துல நான் ஈடுபடல, மறுபடியும் மறுபடியும் அந்த கோபத்தை நான் வெளிப்பட சிரத்தை உண்டாக்குகிறார். அந்த சீண்டும் போது என்ன அப்படின்னா, சிங்கத்தை சும்மா சும்மா சீண்டுனா என்ன பண்ணும், இப்படி சீண்டும் போது அது உருவம். அப்ப உருவம் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஜாக்கிரதையா இல்லைன்னா அது கடிக்க கடிச்சு சாப்பிடதான் செய்யும். இரண்டு மூணு வகை இருக்குமா கோபத்துல, தினத்துல ரெண்டு மூணு வகை இருக்கு. அதாவது காரண காரியம் இல்லாம எரிஞ்சு எரிஞ்சு ஒரு காரணம் இருக்கு.
0: தேவையே இல்லாம
2: தேவை, ஆமா தேவையே இல்லாத குடும்பத்துல பிரச்சனை எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்காண்டா, அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம உண்டாக்க கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து சில வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு ஒரு

0: சார் பிரச்சனை இருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் உள்ளடங்கிதான் அந்த கோபத்தின் வெளிப்பாடு. அது வெளிப்படுத்துன்னா அது பல மணி நேரம் ஏற்றுக்கலாம். இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து அந்த வெளிப்பாடு செய்யறான்னா நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே இவன் கோவப்படுறோம் அப்படின்றது நாமளும் நினைச்சு பாக்கணுமா. அப்ப அவனுக்கு வந்து எப்படி இருக்கோ நமக்கு அப்படி காயம்பட்டா எப்படி அந்த மனிதனுக்கு வலி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த கோபம் வந்து சேர்ந்த அது கோபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது உணரணும். மொத்தத்துல கோபம்ன்றது ஓரளவுக்கு உடலுக்கு நல்லது என்றாலும் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல முடியும். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம போகணும். ஆனா கோபத்தை அடக்கணும்னா
1: நல்லது. நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லலாம். 0433-227-5240-227-5250 நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள். ஸோ கோபம் அப்படின்றது மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு உணர்வு தான் அது. அது அதிகப்படியாக எளியோரை பார்த்து வலியவர்கள் ஈஸியாக கோபப்பட்டுருவாங்க. இப்போ கோபப்படும்போது நம்மளோட உடலில் என்ன மாதிரி ஆரோக்கியம் கெடுது அப்படின்றத கூட நம்ம செய்கிறதில்ல. இப்போ சொன்ன மாதிரி தான் நம்மளோட மதிப்பை எழுந்துடுறோம், அறிவை எழுந்துடுறோம், நம்ம கிட்ட ஒரு வட்டம் அதாவது ஒரு நட்பு வட்டத்தை வந்து எழுந்துருவோம். ஐயோ அவங்ககிட்ட நம்ம போய் கேட்க வேண்டாம், ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நட்பில் கூட இந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட கூட பிரிவு ஏற்படும், உறவினர்கிட்ட ஏற்படும். இந்த கோபத்தை தான் அடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை நம்ம சொல்லலாம். ஒரு துறவி வந்து என்ன பண்ணுறாரு, படகுல போகிறாரு. ஸோ படகில் அவர் முன்கூட்டி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஏதோ ஒரு அவரோட படகை வந்து இன்னொரு படகு வந்து தட்டுது. அப்போ நம்ம படகை யாரும் மோதிட்டாங்கன்னா அவருக்கு கோபம் வருது. அந்த நேரத்தில் ரொம்ப சினம் கொண்டு வேகமாக அதை திருப்பி பார்க்குறாரு. அங்கு ஆளே இல்லாத ஒரு படகு இவரின் படகில் வந்து மோதி இருக்கு அப்படின்றத அவர் உணர்றாரு. அப்போது அந்த படகை மோதியது எது, அந்த சூழலை அங்கே உணர்றாரு. என்ன சூழல் அப்படின்னா காற்று, அங்கே காற்றடித்து அந்த படகு இவரின் படகு மீது மோதி இருக்கு அப்படின்றத அவர் அந்த இடத்துல உணர்ந்து அவரோட கோபத்தை குறைச்சிக்கிறார். இப்படி தான் நமக்கு எந்த சூழ்நிலைன்னு தெரியாமலே ஒருவர் சொல்ல வரும் கருத்தை கேட்காமலே அதற்கான வாய்ப்பை கொடுக்காமலே நமக்கு கோபம் அதீதமாக வருது. இந்த கோபத்தை தான் நம்ம சினம் காக்கணும். அந்த கோபம் அப்படி காக்கலை அப்படின்னா அது தன்னையே அழிச்சிடும்னு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் பேசி வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வாய்மையை தொடர்ந்து அது நல்ல ஒரு அற்புதமான கோபம் அப்படின்னு சொல்றோம், சினம் அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்றோம். இந்த வெகுளாமை அதிகாரத்தை கணக்கெடுத்து வள்ளுவன் போட்ட அந்த பொருள் பாத்தீங்கன்னாக்க சாதாரணமான யதார்த்தமான மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இதே கோபங்கிறது வந்து உயிர் குணம்ங்கிறது இலக்கியங்கள் சொல்லுது. வேணா கோபம் இல்லாத உயிர் கிடையாது. ஆனா அதே கோபம் வந்து அறம் சார்ந்தவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லும், அந்த இருக்கணுங்கிறது தான் நியதி. ஏன்னா அவங்கள்ட்டெல்லாம் அந்த கோபம் இருந்தாக்க அந்த கோபம் வந்து அறத்தையும் அந்த நீதியையும் நிலைநிறுத்தக்கூடிய கோபம் அது கோபம் அது.
1: ஆமா, கோபமே படாம இருக்க முடியாது. அந்த கோபம் சரியான கோபமா இருக்கணும்.
2: ஆமா, கோபம்ங்கிறது உயிர் குணம். கோபம்ங்கிறது இருக்கக்கூடாது. வெகுளாமைங்கிறது நேரடியா ஒரு கோபம்ங்கிறது சொல்றாரு. சினம் அப்படிங்கிறது இன்னொரு பொருளா சொல்லப்பட்டாலும் அந்த சினம்ங்கிறது வந்து சீற்றத்தின் மேன்மையை கொண்டது. கோபம்ங்கிறது அறியாமை நிலையும் கொண்டது. அப்படி வரும்போது அந்த சினம் வந்து இருக்கணும்ங்கிறாங்க. யார்த்த இருக்குனாக்க அறம் வழி சார்ந்தவங்கள்ட்ட அந்த சினம் இருக்கும், இருக்கணும்ங்கிறாங்க. இருந்தாதான் அவங்க நீதியை நிலைநாட்ட முடியும். கண்ணகி அந்த நிலையில தானே இருந்தாங்க. சினம் கொண்டு எழுந்துதானே அந்த அந்த மதுரையை இருக்கிறவங்க. அதுக்கு அந்த சினம் கொண்டு எழுந்த கோபத்துல அறிவை இழப்பா நம்ம சொல்லுவோம் இல்லமா, அந்த கோபம் வந்து அதை வந்து சினம் கொண்ட கண்ணகிக்கு அந்த இடத்துல அறிவு நிலைப்படுதே. அவ சொல்றாளே இந்த மாதிரி நீ வந்து தீர்த்தர் பக்கம் போய் சேருங்கிறது போது அறத்தாங்க பேசுறாளே.
1: ஆமா, ஏன்னா நீதிய வந்து வழிவிட்டீங்க நீங்க அப்படின்றத அங்க குறிப்பால அங்க உணர்த்தி தானே ஆகணும்.
2: அந்த கோபத்துல நீங்க தீக்கடவுளை கூப்பிட்டு தீக்கடவுளுக்கு ஆணையிடுறா, எப்படி நீ இவங்களை இவங்களெல்லாம் விட்டுட்டு மீதி இவங்களை மட்டுமே நீ தீர்த்தரத்தாற்பட்ட பக்கம் போய் சேருங்க குடுக்கறான்னு சொன்னா அப்ப இந்த சினத்திலயும் அறம் தவறாம இருக்கல்ல, அந்த சினம் இருக்குங்கிறாரு வள்ளுவர். இருக்கணுங்கிற. ஆனா இந்த மாதிரி சராசரி விகலாமைங்கிற அந்த கோபம்

0: சராசரி மனிதர்கள்ட்ட இருந்தா அது என்னென்ன கேடு விளைவிக்குங்கிறத அழகா சொல்றாரு. எந்த சூழ்நிலைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கோபம் நம்ம வாழ்நாளுக்கு நம்மளுக்கு செல்லாதுமா, அது எப்படின்னு பொருள் சொல்றாரு பாருங்க. அற்புதமான பொருள், இதை கூட நம்ம புரிஞ்சுக்கலன்னு பாருங்க. அதாவது சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலைத்தறிந்த நிலைத்தறைந்தான் கைப்பிழையாதட்டுன்னு போடுறாரு.
1: கரெக்ட்.
0: என்ன பொருள் போறா பாருங்க, நம்ம சப்பளம் போட்டு உட்காந்துருக்கோம் வீட்டுல சாப்பிடுற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு பூமிய போட்டு கல்லா கையால பட்டேர் பட்டேர் பட்டேர்னு அடிச்சா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு பாருங்க.
1: ஆமா, நிலத்தை போய் அரைஞ்சோம் அப்படின்னா அவனோட கை தான் தப்பாம போகும் இல்லையா, அழகா சொல்லியிருக்காரு.
0: அதுதான் கோபத்தோட வெளிப்பாடு. அந்த மாதிரி கோபம் உனக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிற நிலத்தை கை தரையான்னு பார்த்தா நிலத்துக்கு தெரியுமா நீ கோபமா இருக்க, உனக்கு அடிச்சா வலிக்குமா வலிக்குமாங்கிறது நிலத்துக்கு தெரியுமா. அது மாதிரிதான் நீ இப்ப கோபப்பட்டது. இது மாதிரி கோபப்படலாமா, இனமென்னும் சேர்ந்தாரை கொள்ளும் இனமென்னும் ஏமப்புடையும் சுனைங்கிறாரு. ஏன் அப்ப நீ மட்டும்தான் கோவப்பட்டுட்டு நஷ்டப்படுங்கிறது கிடையாது, உன்னை சார்ந்தவங்களும் போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க, ஒரு வைக்க போற இருக்குனாக்கா அந்த ஓரத்துல எங்கேயாவது ஒரு பொறி வந்துச்சுன்னா அந்த அந்த பொறியினால வைக்க போற கீழே வீணா போயிடும்.
1: ஆமா, முழுசா அழிஞ்சு போயிடும்.
0: ஆமா, அது மாதிரி உனக்கு இந்த அற்பமான கோபம் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நீ மட்டும் அந்த அந்த கோபத்துக்கு கேடா இருக்க மாட்டடா, உன் கூட சேர்ந்தவங்களும் கேடாயிடுவாங்க. அதனால நீ கோபப்படாத.
1: அற்புதமான ஒரு வரிகள், அழகா சொல்லியிருக்காரு.
0: இந்த வெகுளாமை அதிகாரத்தை மட்டும் சராசரி மனிதர்கள் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமா, அதுவும் குறிப்பா இல்லத்தரசிகளும் இல்லத்தாரும் அந்த இந்த அதிகாரத்தை படிச்சு முடிச்சுட்டா அவங்க குடும்பத்துல பெருங்கொண்ட பிரச்சனை வர்றதுக்கு வழி இருக்காது.
1: சூப்பர், அருமையா சொல்லுங்க.
0: அற்புதமான சிந்தனை கூறிய அதிகாரத்தோட தலைப்பு, நிறைய அதிகாரம், எல்லா அதிகாரமே நம்மளுக்கு
1: பேசணும்
0: இருந்தால் கூட இந்த இன்போ நீ சொல்ற மாதிரி இந்த விகலாமைங்கிற அதிகாரம் இப்ப நம்ம கூட எங்க அண்ணா வந்து பேசினாரு. இப்ப சராசரி நம்மளோட பேச்சு வழக்குல கோபம் சின்னம் அப்படிங்கறதா சிந்தனையில இருக்கு. வல்வம் சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தின் முறைமை கூட நம்மளுக்கு சில பேருக்கு அறியாத நிலையில தான் இருப்போம். அப்போ வெகுலாமிங்கிற ஒரு அதிகாரத்தை எடுத்து படிச்சா, அப்ப வல்வம் கோபத்தை பத்தி எழுதியிருக்காரு, அதை எடுத்து படித்தா நம்ம அந்த வாழ்க்கையில அந்த நிலை மாறலாம் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான நிலையில இந்த தலைப்பு எடுத்து நீங்க இன்னைக்கு சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதுக்காக அம்மாவுக்கு நன்றி சொல்லிகளை கொடுக்குற வாய்ப்பு.
1: நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு, நன்றி. வெகுளாமை, அதாவது கோபம் கொள்ளாதீங்க, இல்லை கோபத்தை அடக்கி ஆளக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்ருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் இப்போ பெருமை, இப்போ வந்த நேர் கூட அழகாக சொன்னார், இல்லத்தரசிகள் இல்லத்தில் இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் கோபம், ஒரு பெண்கள் வந்து இதை ரொம்ப பெருமையாக கூட சொல்லிப்பாங்க சில பேர், ஐயோ எங்கள் கணவருக்கு கோபம் வந்துட்டு அப்படியே எடுத்து கையில் இருக்கிறத எடுத்து வேகமாக வீசிடுவார் தெரியுமா, அப்படியே அதை உடைச்சிருக்காரு இதை உடைச்சிருக்காரு அப்படியே செவுத்துலயே கையை மோதிப்பாரு, இதெல்லாம் என்ன பெருமை இருக்கு, இதுல என்ன பெருமை இருக்கு. ஒரு பொருள் இழப்பை எடுக்கிறீங்க, கோபமே வந்து அந்த கோபத்தை எப்படி அவங்க கிட்ட வெளிக்காட்டாம இருக்கலாம், இல்ல அதை குறைச்சு எப்படி வேறு வித வடிவத்தில் அவங்க கிட்ட நம்ம அதை பத்தி எடுத்து சொல்லலாம், இதை பத்தி தானே நம்ம யோசிச்சிருக்கணும், இதை பத்தி தானே நம்ம சிந்திச்சிருக்கணும். அதனோட அதீதமான ஒரு மிகையான ஒரு தீப்பிழம்பு எப்படி சுடர்விட்டு எரியுதோ அந்த மாதிரி வேகத்தை நம்ம காட்டினோம் அப்படின்னா அது அழிவு தானே. ஒரு தீ எல்லாத்தையும் தீக்கிரை ஆக்கிடும் இல்லையா, ஒரு சின்ன பொறிதானே அதுதான் இந்த கோபம். சின்ன மனசுல ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அது தன்னை அழிக்கிறது இல்லாம சுத்தி இருக்கிறவங்களை அழிக்குது, நம்மளோட மதிப்பை இழக்க வைக்குதுன்றது நம்ம அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சொன்ன மாதிரி தான் திருவள்ளுவரோட வெகுளாமைன்ற அதிகாரத்தை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னானே வாழ்வு இல்லை நல்லதா நம்ம மாறிட்டோம் அப்படின்றது தான் இதுல அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் கருத்து கூறவரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: கோபம் கொள்ளாமைன்னு கேட்டீங்க. ஆமாமா, கோபம் வந்துமா படக்கூடிய இடத்துல கோபப்பட்டுதான் ஆகணும். அந்த படக்கூடிய நேரத்துல பட்டாதான் அந்த கோபத்துக்கே ஒரு மரியாதை இருக்குமா. ஆனா தேவையில்லாததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. தேவையில்லாததுக்கு கோபப்பட்டோம்னா அந்த கோபப்படுற ஆளுக்கே மரியாதை இல்லாம போயிடும்.
1: ஆமா,
2: அதுவும் போதேமா உடம்புக்கும் சரியில்லாம போயிரும். அத தெலுங்குல சொல்லுவாங்க, சாந்தம் இல்லையக்கா சௌக்கியம் இல்லையது அப்படின்னு இருக்காங்க. ஆமா, சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்காங்கம்மா. ஆமா ஆமா,
1: அமைதி காக்கணும் நம்ம.
2: கோபப்படக்கூடியதுக்கு கோபப்பட்டுத்தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா கோபமே வாழ்க்கையா இருக்க கூடாது. சில பேர் இப்ப ரொம்ப பேர் தப்பு பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணிட்டு அதனால வரக்கூடிய பிரதிபலனை அனுபவிக்கும் போது ஆகா நம்ம கொஞ்சம் கோபத்தை அடக்கியிருக்கலாமோ, அடக்கியிருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது அப்படின்னு அதை நினைச்சு பிரயோஜனம் இல்லம்மா. அது
1: கண்டிப்பா ஒருத்தர் கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த கோபம் இன்னும் அதிகமாகும்.

0: இன்னும் ஒரு கோபம் வரும், அது அப்படியே வளர்ந்துட்டே தான் போகும்.
1: சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமாமா, சில பேருக்கு பொழுதுபோக்கு என்ன, கோபப்படுறவன பக்கத்துல இருந்து தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு அவன மேலும் மேலும் கோபப்படுத்துவாங்க.
0: கரெக்ட், மிக சரியா சொன்னீங்க.
1: ஆமா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவன வந்து தம்பி இங்க வா, ரொம்ப கோவப்படாத, கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வோம், எதுவுமே யோசனை பண்ணி எடுத்தோம் கவுத்தனம்னு எதுவும் செய்யக்கூடாது. அவன் சொல்லுவான் பக்கத்துல நின்னு, நாளைக்கு உனக்கு ஒரு லாபத்தை போல நட்டம்னா அவன் ஓடி போயிருவான், நீ தான் மாட்டிக்கிறவ, அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யும் சொல்லி புத்தி உள்ள ஆளுங்க புத்திசாலி ஆளுக்கு அவனுக்கு புத்தி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் அவனுடைய கட்ட நேரத்துக்கு அவன் சொல்லுதான் இவனுக்கு மண்டையில ஓடுமே ஒழிய, இவங்க சொல்றது மண்டையில ஏதாவது பிரதிபலனை அனுபவிக்கும் போது ஆகா அண்ணாச்சி சொன்னாரு, நம்ம கேக்கா மட்டும் இன்னைக்கு கஷ்டப்படுறமே அப்படிமாங்க. அதுக்கப்புறம் அது எந்த பிரயோஜனமும் இல்லம்மா, அதை நினைச்சு.
0: நிச்சயம் நிச்சயம், கரெக்டா
1: சொன்னீங்க, நினைச்சு. ஆமா, அதை நினைச்சு பிரயோஜனம் இல்ல. அதனால கோபப்படக்கூடியதுக்கு பட்டுக்கணும், நம்மளா வந்து ஒரு அந்த கோபத்துக்கு ஒரு கடல் வச்சுக்கணும், இவ்வளவுதான் அப்படிங்கும் போது அந்த ஆமா அது முடியலையா அந்த இடத்த விட்டு நகன்றணும்,
0: உணர்த்துக்கிறதுக்கு இந்த கோபம் கண்டிப்பா தேவைப்படுது இல்லையா. ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி
0: சார், கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சி வடுதுனேய, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், யாரு பேசுறீங்க?
2: சொல்லுங்க
0: சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாருமே அதை வச்சுக்கலாம், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க தன்னையே கொள்ளும் சினம், அழகான ஒரு குரல்.
2: வார்த்தைகளை
0: விட்டு வார்த்தை போர் நடக்கும் அங்க.
2: இங்க என்ன செய்வாங்க, கையை எடுத்துப்பாங்க, அடிக்கிற நிலைமையில போயிடும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நிமிடம் நம்ம கோபத்தை தவிர்த்திருந்தால் இந்த பிரச்சனை வந்துருக்கு.
0: ஒரு நிமிடம் நம்மளை தூண்டி விடுற மாதிரியான செயல்கள் செய்யும் போது நம்மளால அதை மீறதானே முடியுது, எப்படி அந்த இடத்துல அமைதி காக்க முடியும் இல்லையா?
2: போன வாரம் பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த சம்பவம் உண்டு
0: சொல்லுங்க.
2: பக்கத்து உள்ள ஒரு பெரிய கோயில் பூஜை
0: பண்ணிட்டு
2: நானும் எங்க வீட்டுக்கு எந்த ஒரு 8 கிலோமீட்டர், நம்ம ஊருக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர்.
0: சரி,
2: நம்ம ஊர் கோவில லைட்டு போடாம
0: வந்துட்டேன்.
2: எல்லாரும் லைட்டு போட திட்டிட்டு
0: இருக்கேன்,
2: போன் போட்டாங்க, போன்ல இருந்து என்ன பேசுறாங்க அவங்களும் பேசுறாங்க,
0: என்ன நடந்ததுன்னு தெரியாமலே
2: தெரியாமலே. அப்புறம் வண்டியில வேகமா போறேன், அந்த டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன், எங்க வீட்டுக்காரங்க டென்ஷன் ஆகாத குறை குறை. ஆனா ஆரியங்கள் போன உடனே என்னோட குணத்தை மாத்திட்டேன். சரி, அவங்களோட பழக்க வழக்கம் அவ்வளவுதான்,
0: அவ்வளவுதான், வெரி குட், சூப்பர்.
2: அவங்க பேசுறதுனா நாங்க வந்து காட்சி போடுறோம்
0: அப்படின்னு
2: சொல்லிட்டு அப்படியே மனச ஒரே, அதாவது ஹைபிரிட் போனது லோவுக்கு வந்துட்டாங்க
0: டக்குன்னு.
2: அந்த வேகத்தோட போயிருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஆகி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
0: அதுதான் இந்த குரலோட அழகே. அதாவது தன்னை அடக்கிக்கணும், சினத்தை அடக்கி யாரால் ஒருவரால் செய்ய முடியுதோ அவங்க வந்து சிறந்தவர் அப்படின்றது தான். ஏன்னா அந்த சினத்தை விட தீயவை வேற இல்லை அப்படின்றாரு அவரு.
2: அதே மாதிரி ஒரே ஒரு சொல்லிட்டு
0: சொல்லுங்க,
2: சென்ற முதலமைச்சர் அம்மையார் அவங்க ஜெயந்த முன்னாடி காவலாக உடம்பு 9:40 நாங்க உள்ள போனோம், பயங்கர அந்த டீசின் சொல்லக்கூடிய அவர் ஐயா வந்து எங்களுக்கு வாக்குவாதம் பண்ணது, 13 பேர் போகணுன்னு சொல்லி 7 பேர் தான் போகணும், நாங்க 13 பேருக்கு ஆர்டர் வாங்கிட்டோம், பஸ் போட்டு பயங்கர வாக்குவாதம். ஆனா அவங்களே அங்க இருந்து என்ன செஞ்சாங்க, எங்க கோவத்தை அந்த முதலமைச்சர்
0: தவிச்சிருந்தார்.
2: என்ன என்ன பீசிக்கு அவங்களுக்கு கிடைக்கும் போது உங்களை பாக்குறதுக்கு 15 பேர் சொன்னாங்க, 7 பேர் தான் உடனே சொன்னாங்க, உடனே அவங்களே பேசி 10 பேரை உங்களை அனுப்புனாங்க.
0: அதுவே என்ன செய்யணும், தனிவாயிடும்.

0: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேம்.
1: நன்றி சார், நன்றி. வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 0413-227-5240 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். இப்போ கோபம் வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு விடயம் தான். ஆனால் அந்த கோபத்தை நம்ம எப்படி தணிச்சுக்கிறோம், எப்படி அதை அடக்குறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நேயர் சொன்னார், கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், 1, 2, 3 சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கா, அதை நம்ம தணிக்கிற அளவுக்கு நம்ம கோபத்தை வந்து அடக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கே நமக்கு ஒரு பெரிய கோபம். இதெல்லாம் யார் சொல்லிட்டுருப்பா, ஐயோப்பா இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நம்ம கடந்து வந்துடுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு விடயம் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் வரும் நேயரோட கருத்தை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் நேயர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

0: நேரம் 11:36 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை சிறப்பாக சொல்லிட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்து நேயரோட கருத்து கேட்போம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
1: எம் ராஜு, நொலம்பூர்.
0: சொல்லுங்கள் சார்.
1: ஒருத்தன் ரயிலில் போயிக்கணுங்கிறான், மதுரையில் அடிப்பட்டவனுக்கு மானாமதுரை போய் மீச துடிச்சான்.
0: மதுரையில் அடிப்பட்டவருக்கு மானா மதுரையில் போய் மீசை துடிச்சுதாமா?
1: ஆமாம், அங்கே போய் தான் கோவமே வந்தது.
0: ஓகே ஓகே. ஏன் அவ்வளோ லேட்டாக கோவம் வருது?
1: அதான் தெரியல, என்னான்னு தெரியல, அப்போ சொல்லி வச்சுட்டாங்க.
0: இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு.
1: ஆமாம், அது அந்த ஒரு ஊர்ல இருந்தா ஒருத்தர் ரெண்டு பேர் கம்பத்தக்கார மூடு இருப்பாங்க, பனியார் வீடு மாதிரி. அந்த வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் வேலை இடும் போது மாட்டு மேலதான் காட்டுவாங்க அவங்க கோவத்தை. அதிகமா வேலை கொடுக்குறாங்களா இல்ல இப்படி செய்யுங்கடா அப்படி செய்யுங்கடான்னு சொல்லி கொடுக்கும் போது கோவத்தை பூரா மாட்டு மேல காட்டிடுவது. மாடு என்ன பண்ணும்?
0: ஆமா, அதாவது ஏதாவது ஒரு ஒன்றின் மீது தானே நம்மளோட கோபத்தை காட்டுறோம். தன்னை மீது, தன் மீது யாருமே கோபத்தை காட்டிக்கிறது இல்லை. ஒரு பொருள் மீதோ இல்லை நம்ம அடுத்தவர் மீதோ தானே நம்மளோட எதிர்ப்புறத்தில் இருக்கிறவங்க மேலே தானே நம்ம கோபத்தையே நம்ம காட்டி திணிக்கிறோம்.
1: கோபம் குடியே கெடுக்குன்னு தான் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் கெடுத்துக்குது என் ஊரில், கோபம் குடியே கெடுத்து நிறைய சண்டை சச்சு நிறைய வந்து பேச்சுவார்த்தை கூட இல்லாத போச்சு. அது மாதிரி கோபப்படக்கூடாது, பீப்பி ஏறி அது ஒரு நோய் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு கண்ட்ரோலா தான் வச்சுன்னு இருக்கணும். எம்மா தான் இருக்குது,
0: நிறைய பேசலாம்,
1: நல்ல நிறைய சொல்லலாம்.
0: ஓகே சார், நன்றி.
1: வழி விடுவோம்.
0: நன்றி சார, நன்றி.
1: நல்லது நல்லது.
0: நிகழ்ச்சி மடத்தனைய. ஹலோ, வணக்கம்
2: சார். ஓம் சக்தி.
0: சொல்லுங்க.
2: வணக்கம் சார.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மார் முதுகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது ஏதாவது ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு 30 செம கோவப்படுவோம் சார். அப்ப கோவப்பட்டா அந்த கோவம் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கு இருக்கும் இப்பெல்லாம் கிடையாது சார். இப்ப கோவப்பட்டேன்னா இத்தில செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல கோபம், அடுத்த ஒரு 10 செகண்ட்ல என் கோபத்தை குறைச்சிக்கோ வச்சுங்களேன். அப்படி கேட்பாங்க, இப்ப எப்படி மாறுறீங்கன்னு. வயசா இல்லப்பா, மாற வேண்டியது நம்மப்பா. அப்புறம் சொல்லுவேன், அதாவது நம்ம கோபம் நீங்க நம்ம கோபத்தை ஒரு பேசிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ன மரவ போய் நம்ம பயங்கரம் திட்டுவாங்க. அது நமக்கு நமக்கு பின்னாடி தெரியாம திட்டுவாங்க. அது திட்டுறது நமக்கு கண்டிப்பா நமக்கு திரும்ப தெரியாது தெரியாது. ஆனா அதை உணர்ந்தாவே யாரும் கோபப்பட மாட்டாங்க.
0: ஆமா,
2: அதாவது நான் எப்படின்னா அதை

0: சொன்ன பொருட்கள் வீட்டுல திட்டுவாங்க. என் வீட்டுல இந்த மாதிரி பேசுறேன் நீ போன சொன்னா வேலை வாங்கலாங்கல்ல விவசாயிய வேலை வாங்கும் போது தேண்டா வாங்குவாங்க நான் விட்டு கொடுத்துவாங்க வச்சுங்களேன் விட்டு கொடுத்துவாங்க சப்போஸ் குழந்தை இருக்குதுன்னா சரி நீ கிளம்பி போடணுவான் கடைசி ஒரு மணி நீ கிளம்பி
1: போடணுவான்
0: சமயத்துல ஃபிஃப்டீன் செகண்ட்ல கூப்பிடுச்சு அடுத்த நிமிஷம் அப்படியே சரியாயிடும்
1: வச்சுங்களேன்.
0: இன்னும் ஒண்ணு சொல்ல அதாவது தன்னை தானின் தாக்கின் சிறங்க காவாக்கால் தண்ணியே குளிஞ்சிடும் இந்த கடை பிடிச்சா கண்டிப்பா தன்னை சிறகு அதாவது சிறம்பு சேர்ந்தாக்கள் இரவுமா பிடிச்சி அதுக்காக இல்ல இது ஒண்ணு நம்மள அழிச்சியா வச்சிடும் குடும்பத்தை வச்சு நம்மளே நம்ம அழிச்சிடறது அதனால கூட வரைக்கும் கோவப்படுறத கண்டிப்பா தடுக்கணும் சார்.
1: நிச்சயம் சார், அதை அடக்கணும், அது கோபப்படக்கூடாது. ஆனால் கோபம் இல்லாமல் மனிதர்கள் வாழறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கோபம் வந்து சிறிதளவு இருக்கணும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. நான் ஆரம்பத்தில் ஒரு கதையை சொல்லும் போது வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி நிறைய பேசலாம். வள்ளுவர் அழகான ஒரு குறட்பாக்கள்ல நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படாத மனிதரை காட்ட முடியுமா அப்படின்னா நிச்சயம் காட்டவே முடியாது. ஆனால் நம்ம சில துறவிகள் சில மகான்கள் இவங்களோட கதைகள்லாம் நம்ம படிப்போம். இவங்கெல்லாம் எப்படி கோபப்படாமல் இருந்தாங்க அப்படின்றத படிச்சுட்டு கதையாக நகர்ந்துருவோம் அவ்வளோதான். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ணுறோமா அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை கடைபிடிக்க முடியாது கதை அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு முறை புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படி வந்துட்டு பேசுகிறார். அவர் பேசும்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து புத்தரை வந்து திட்டார், கடுமையாக திட்டார். புத்தரை பார்த்து கடுமையான வார்த்தைகளால் வசை மொழியில் திட்டார். அப்போ எந்த எதிர்வினையும் காட்டாமல் புத்தர் வந்து அமைதியாக இருக்கார். அப்போ அமைதியாக இருந்துட்டு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் கழித்து அவன் அமைதியானதுக்கப்புறம் ஒருவர் ஒரு பரிசு கொடுத்தா அந்த பரிசை ஒருத்தன் வாங்கலை அப்படின்னா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு திட்டினவன் சொன்னான், அந்த பரிசு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னான். அப்போ புத்தர் அழகான ஒரு விடயத்தை சொல்கிறாரு, என்னென்னா அப்போது நீ என்கிட்ட கோபத்தை காட்டின, ஆனால் அந்த பரிசை நான் வாங்கலை, அந்த கோபம் எனக்கு தேவையில்லை, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்றாரு. அப்போது அந்த கோபத்தை ஒருத்தவங்க காட்டும்போது அந்த கோபம் நமக்கானதில்லை, அது நமக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சிட்டாலே அந்த திருப்பி கொடுத்தவருக்கே அது சொந்தம் அப்படின்னு புத்தர் ரொம்ப அழகாக புன்னகையோடு கோபப்படாமல் இந்த விஷயத்தை அப்போ சொல்கிறாரு. நான் அந்த கோபத்தை நான் ஏற்றுக்கலை, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னும் போது தான் அவன் உணர்றான் அப்போ கோபப்பட்டது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ அழகாக இந்த மகான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம கதையாக தான் படிச்சுட்டு கடந்துட்டுருக்கோம் இல்லையா. ஆனால் இதை வாழ்வியெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா கோபத்தை நம்ம நிச்சயம் அடக்கலாம் அப்படின்றது தான். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:43 நொடி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெகுலாமை அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் கருத்து கூறுவர் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆர் முருகன், இளமாங்கலம், வீராமா முருகன்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், என்னுடைய வாழ்க்கையில நடந்ததே நான் சொல்றேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நான் சாதம் சாப்பிட்டுமே இருந்தேன். குழம்பு பத்தலன்ட்டு நான் அருகாமையில் உள்ள எங்களுடைய தாத்தா சாப்பிட்டுன்னு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, குழம்பு பத்தலன்னு மறுபடியும்

0: கேட்டும் கேட்டுங்கிறேன்ட்டு அந்த குழம்பு வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தோட எடுத்து என் சாதத்தில் ஊற்றிட்டாரு ரசம் போல.
1: நிறைய குழம்பு ஊற்றிட்டாரா?
0: ஆமாங்க மேடம்.
1: தாத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு.
0: தாத்தாவுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அப்போ அதம் எங்க அம்மா அப்பா நாங்கள் இது போல அவன் குழம்பு பத்தம்னு சொல்லி தானே கேட்டான், இது போல செய்யலாமா அப்படின்னா. அதெல்லாம் அப்புறம் அவர் தனியா போய் சாப்பிட்டு கையெல்லாம் தொடச்சிக்கின்னு போய் யோசனை பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்தை நம்ம கோவப்பட்டு நம்ம பேரன் கை இப்படி செஞ்சுட்டுமே நம்ம அவள அவன் குழம்பு பத்தம்னு சொல்லி தானே கேட்டான் அப்படின்ட்டு நினைச்சுக்கின்னு கை தொடச்சுன்னு அப்புறம் மறுபடியும் என்ன என்னண்டே வந்து பேரன் கூட பாக்காம என்னண்டா சாரின்னு கேட்டாரு
1: அவரு. கோபப்பட்டது தவறு நினைச்சு மன்னிப்பு கேட்டது பெரிய விடயம் தான். அதுதான் பெரிய மனிதர்கள் இல்லையா? அந்த நேரத்து கோபமா இருந்தாலும் அது தவறுன்னு உணர்ந்தாங்கல்ல.
0: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, நன்றி சார். நன்றி
0: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிரலாம். வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை பகிர 04132275240 22752405 என்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 11:47:48. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வெகுளாமை அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். அதாவது கோபம் கொள்ளாமை, கோபத்தை எப்படி அடக்கி ஆளுவது, சினம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். நேயர்கள் ரொம்ப அற்புதமாக அவங்களோட கருத்துக்களை அழகாக பதிவிட்டுருந்தாங்க. இப்போ இந்த கோபம் கொள்ளாமை வெகுளாமையை பற்றி நிறைய ஒரு சிறு சிறு கதைகள் மூலமே, சின்ன சின்ன விடயங்கள் மூலம் நமக்கு உணர்த்துகிற வகையில் இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான். ஒரு அப்பா தன் பையன்கிட்ட ரொம்ப கோபப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கோபம் வருது, இந்த கோபத்தை எப்படி அடக்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், கோபம் வந்தால் நீ யோகா பண்ண, கோபம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தியானம் பண்ணலாம், கோபம் வந்துருச்சுன்னா அதான் தண்ணி குடி, அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி குடிச்சுன்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக உண்மைதான். ஏன்னா அதீத எழுச்சியால் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வை நம்ம கட்டுக்கு கொண்டு வரும், கட்டுப்படுத்துகிறோம். அப்போ அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்றத யோசிக்கணும் நம்ம. அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு கோபம் வரும்போது நீ அந்த சுவரில் வந்து ஒரு ஆணியை, எப்போல்லாம் கோபப்படுறியோ அப்போல்லாம் ஒரு ஆணி எடுத்து அடி அப்படின்னு. அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக கோபம் வரும்போதெல்லாம் அந்த சுவரில் எடுத்து ஆணியை அடிச்சுட்டே வரான், நிறைய ஆணி எடுத்து அடிக்கான். அப்புறம் அப்பா சொல்கிறாரு, உனக்கு கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆணியை நீ எடுத்துடலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அடித்த ஆணியெல்லாம் கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆணியாக அவன் எடுத்துடுறான். கோபப்பட்டு அடித்த ஆணிகள் கோபம் குறைந்ததுக்கப்புறம் அந்த ஆணியை எடுத்துடுறான். ஆனால் அந்த சுவரில் இப்போ பார்க்குறான், அங்கங்கே ஆணி அடித்த அந்த தழும்புகள் அங்கே வடுவாக மாறி இருக்குது. அங்கே நிறைய இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு எச்சே, என்னடாது சுவரே அசிங்கமாயிருச்சே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, இந்த கோபம் நமக்கு படுறோம், ஆனால் அது மனதில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அதை வந்து விளக்கவே முடியாது நம்மக்கிட்ட இருந்து. ஒருவர் மேலே நம்ம காரணமே இல்லாமல் ஒரு கோபப்படுவோம். ஏன் காரணம் இல்லாமல் நம்ம கோபப்படணும்? அவங்க தவறே செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மேலே எதற்காக கோபம் அப்படின்றது தெரியல. ஒரு நேயர் அழகாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணார் ஒரு விஷயத்தை. அதாவது நம்ம கோபப்படாமல் இருந்தாலும் சில பேர் நம்மளை தூண்டி விட்டுருவாங்க, அந்த கோபம் வந்து எல்லைக்கு போயிடும், அந்த தூண்டுதலே அடுத்தவங்க மேலே கோபப்படுவாங்க. இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகலை, இவங்களுக்கும் இப்போ நட்புக்குள்ளேயே ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல் இல்லை தான் அப்படின்னு வச்சுப்போமே. அதை சொல்லுவாங்கல்ல, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு பழமொழிலாம் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அப்போ என்ன பண்ணுவானா, இங்கே இருக்கிறது அங்கே போய், அங்கே இருக்கிறது இங்கே போயிட்டு இப்படி அப்படியுமா கொஞ்சம் சில வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடும் அதிகமாக இருக்கும். இது வந்து எல்லா இடங்கள்லையுமே பொதுவாகவே காணப்படும். வீட்டில் கூட இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இவங்க சொல்லாததை அவங்கக்கிட்ட சொல்கிறது, இங்கே சொன்னதை வந்து சொல்லாததை போய் சொன்னதாகவும், சொன்னதை வந்து சொல்லலை அப்படின்னும் மறுத்து பேசுறது, மாற்றி பேசுறதுன்னு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ கோபம் கொள்ளாமை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து கருத்து கூற வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது நேர் நேரத்தில் இது வெகுளாமையை பற்றி பேசிட்டு இருக்கோம்.
0: ஆமாங்க சார்.
1: கோபம் கொள்ளாமை, அதாவது நபிகள் நாயகம் சொல்றப்ப கூட மேடம், அதாவது வந்து உடல் பலத்தால் பிறரை அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. கோபம் வர்றப்ப அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை அடக்கக்கூடியவன் தான் மிகப்பெரிய பலசாலின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கோபம்ங்கிறது வந்து நம்ம நிச்சயமா வாழ்க்கையில அது வந்து நம்மளை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது நிச்சயமா. ஆனா வந்து கோபப்படுற விஷயங்கள் சில நேயர்கள் சொன்ன மாதிரி, இப்ப சமுதாயத்துல நடக்கிற கொடுமைகளை பாக்குறப்ப நம்ம சும்மா இருக்க முடியாது, அந்த நேரத்துல கோபப்பட்டு தான் அவனு. ஆனா குடும்பம், அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் குடன் பிறந்தவங்க இவங்கள்ட்ட கோபப்படுறதுனால அந்த உறவு முறைகளே நம்ம இழக்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்படும். அதனால அது போன்ற நேரங்கள்ல வரக்கூடிய கோபங்களை நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து நம்ம மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காண்டி கோபப்பட்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க, கண்டிஷன் பண்ணுவாங்க, அந்த நேரத்துல நம்ம அவங்கள்ட்ட நம்ம கோபப்பட முடியாது. அது மாதிரி நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம், மேலதிகாரிகள் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல அவங்க வந்து கோபப்படுவாங்க அந்த நேரத்துல, அது வந்து நமக்கு பின்னாடி யோசனை பண்ணி பார்த்தோம்னா நல்ல நல்ல விஷயமா தான் இருக்கும். கோபப்பட்டு ஆமா,
0: அவர்களோட கோபத்தின் உண்மைத்தன்மை தெரியாம அவங்க மேல நம்ம கோபப்படுவோம், ஆனா அவங்களுக்கும் அது ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நம்ம மேல கோபப்படுறாங்க.
1: ஆமா, பின்னாடி வந்து நாம திங்க் பண்ணுவோம் அவர் கோபப்பட்டதுலயே அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு நிமிஷத்துல வரக்கூடிய அந்த கோபத்தினால வந்து

0: ரொம்ப மோசமா இருக்குமா. அதனால வந்து கோபங்களை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது போன்ற நேரங்கள்ல நம்ம எல்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த 1-2 வரையும் என்னலாம் தண்ணீர் குடிக்கலாம், அதாவது சில புத்தகங்களை வந்து நம்ம படிக்கலாம், நல்ல இசைகளை கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து அதை வந்து நம்ம டைவர்ஷன் பண்ணிட்டோம்னா நிச்சயமா அந்த கோபத்தை குறைச்சிக்கலாமா.
1: ஓகே, நம்ம எப்படின்றது தலைப்பு, ஒவ்வொரு முறையும் நம்ம மனசு தான் அதுக்கு காரணமாக அமைது. எப்படி இந்த கோபத்தை நம்ம அடைக்கிறது? ஒருத்தவங்க எதிரில் இருக்கிறவங்க நம்ம மேலே ரொம்ப ஓவராக கோபப்பட்டாங்கன்னா அவங்க மேலே நம்ம திருப்பி கோபப்படாமல் அந்த இடத்துலேருந்து கடந்துடுறது, இல்லை நகர்ந்துறது, எதனால் அவங்க அந்த கோபப்பட்டாங்கன்னு உண்மைத்தன்மையாக ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு பெரிய விடயமா தெரியாது.
0: ஓகே, ரொம்ப வந்து ஒரு அர்த்தமுள்ள கோபங்களும் இருக்கு. நம்ம அதை வந்து பின்னாடி நம்ம யோசனை பண்ணி தான் நம்ம அதை வந்து இது பண்ணிக்கணும். தேவையற்ற கோபங்களை தவிர்க்கலாம்.
1: தவிர்க்கலாம். ஓகே, சூப்பர், அருமையா சொன்னீங்க.
0: நன்றிமா, வாய்ப்பு கொடுத்தது.
1: நன்றி சார், நன்றி. வெகுளாமை அப்படின்ற அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக எல்லா நேயர்களுமே ரொம்ப சிறப்பான கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட கோபப்பற்றுவோம் நம்ம, ஆனால் அந்த கோபத்தை யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி ரொம்ப கோபப்பட்டது தப்பு அந்த நேரத்தில் அப்படின்னு வேற ஒருத்தர் நமக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சோம் அப்படின்னா, புரிய வச்சால் தான் நமக்கு அது புரியும். இப்படி தான் ஒரு முறை குலோத்துங்க சோழன் என்ன பண்ணுறாரு, சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிடும் போது அவரோட வாயில் வந்து ஒரு கல், இப்போ எல்லார் வீட்லேயுமே சாப்பிடும் போது கல் கடிச்சு கல் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான், வீட்டில் இருக்கிறவங்க நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம். என்ன ஒழுங்கா சமைக்க மாட்டியா, உப்பு போட மாட்டியா, கல் இப்படி இருக்கே, என்னத்தை பார்த்து நீ சமைக்கிற அப்படின்ட்டு ரொம்ப வசைப்பாடுவாங்க இல்லையா. இப்படிதான் குலோத்துங்க சோழன் சாப்பிடும் போது ஒரு முறை வாயில் அவருக்கு கல் ஒன்று கடிச்சிட்டார். அப்போ கவனம் இல்லாமல் சமைச்ச அந்த சமையல்காரன் மேலே அவருக்கு ஒரு கோபம் வருது, கடுமையான கோபம் வருது. அப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. இவனுக்கு வந்து தண்டனை வந்து எனக்கு வாயில் கல் கிடைச்சதில்லை, அதனால இவனை வந்து வெளியில் போகணும், வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு புலவர், அதாவது அந்த அவையில் இருந்த புலவர் சொல்கிறாரு, அரசன்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி சமையல்காரனை வந்து நீங்கள் இந்த மாதிரி கோபப்பட்டுட்டீங்களே, அது ஒரு சிறு தவறு தானே, இவ்வளோ பெரிய மன்னன் அதை மன்னிக்க கூடாதா? மன்னன் என்பவன் அந்த சிறியவர்கள் எளியவர்கள் செய்யும் தவறை கொஞ்சம் மன்னித்து அவங்களுக்கு புரிய வைக்கலாமே, இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு கேட்டு அவர் புரிய வைக்கிறார். அப்போது ஒரு பாட்டையும் அவர் பாடுறாரு, அந்த கோபம் வந்து குறையுது அவருக்கு. குலோத்துங்க சோழனுக்கு புலவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் செய்தது பெரிய தவறு தான், அது ஒரு சின்ன தவறு தானே, அதுக்கு போய் நம்ம இவ்வளோ பெரிய தண்டனை அவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ கோபம் அப்படின்றது தன்னை அழிக்கும் நெருப்பு அப்படின்றத நம்ம உணர்ந்து அதை செயல்படணும். மன்னனும் தன்னோட கோபத்தை மறந்து அதுக்கப்புறம் அந்த பணியாளரை பணியில் சேர்த்து மீண்டும் பணியில் சேர்த்துக்கினார். அப்போது தனக்கு ஒரு கோபம் ஏற்படுது, நமக்கு ஒருத்தவங்க புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கோபத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு அறத்தை காக்கும் செயலாக இருக்கும். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஓம் சுதி, வணக்கம். மீண்டும் வரது மன்னிக்கிறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: ரெடி மாறு முடிக்கிறேன். 87 உடனே நிகழ்ச்சி, நான் இப்போ நான் போனது எழுத்தால விட வருவாங்க, அதெல்லாம் நான் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். மோட்டர் இருக்கு, மோட்டர் போட்ட சொல்லி எடுத்து போனோம், எடுத்து போனா எங்க ஆளுங்க ஏங்க கட்டிச்சிங்க, கோவம் வந்துச்சுங்க, காலில் போன செப்பலாலே மோட்டர் ஒட்டு ஒட்டு ரொம்ப தூக்கினேன், தூக்கிட்டு கொண்டு மோட்டர் போட்டோம், போட்டினா மோட்டர் முடிவு போர்ல விழுந்துருச்சுங்க. அது என்னாச்சுன்னா, அதனால அந்த வருஷம் ரெண்டு மோட்டர், ஒரு மோட்டர் போட்டு ஒரு மோட்டர் சமாளிக்க முடியல. சில பேர் எனக்கு லாஸ் பாத்தீங்கன்னா கண் கூட வந்து அந்த 87 எனக்கு லாஸ் வந்து ஒரு 80,000 நஷ்டம்.
1: கோபம் அப்படின்றது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு உணர்வு தான். ஆனால் அந்த கோபத்தை நம்ம எப்படி அடக்கி ஆளணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சினத்தில் வந்து ரொம்ப அதிகமாக கோபம் இருக்க அளவு கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இறந்தவருக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சினத்தை வந்து அடியோடு நம்ம வந்து மறந்துடணும். கொஞ்சம் அதை மறந்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அந்த துறந்தவருக்கு ஒப்பாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியமா அப்படின்றது இல்லை. எந்த இடத்துல சிறிதாக கோபப்பட்டாலும் ஆனால் அந்த சூழ்நிலையை ஒன்று, அந்த முதல் கதை சொன்னேன் இல்லையா, காற்று அந்த படகை தள்ளி துறவியோட படகுல மோதி இருக்கு. ஆனா காற்று கிட்ட போய் நம்ம கோபத்தை காட்ட முடியாது இல்லையா. சோ அந்த சூழலை தெரிஞ்சு நாம வந்து அதுல நம்ம கோபத்தின் அளவு இருக்கணும், அந்த கோபம் சரியா இருக்கணும். தேவையற்ற கோபம் நம்மளை அழிச்சிடும் அப்படின்றதுதான். அப்போ நம்ம தேவையில்லாத கோபப்படுவதும் தவறு, எளியோரிடத்தில் அதீத கோபத்தை காட்டுவதும் தவறு அப்படின்றது தான். இப்போ சமமாக இருக்கிறவங்ககிட்டே கோபத்தை காட்ட முடியல, நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கூட கோபத்தை காட்ட முடியல, ஒரு சிறு குழந்தைகள்கிட்ட கூட கோபத்தை காட்ட முடியல. ஏன்னா அது திருப்பி வேறு விபரீதமாக அது மாறிடுமோ அப்படின்ற நமக்கு அந்த ஒரு பயமும் இருக்குது. அதனால் கோபத்தை அடக்கி நம்ம ஆண்டோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் அடக்கணும், சினம் கொள்ளாமல் இருந்தால் நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும், நம்மளுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும், நம்ம அறிவை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:02.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: ரவிவர்மா, உன்னதான்ப்பா,
3: என்ன ஒரே யோசனையா இருக்காப்ல?
4: யாரு பிரணித் குரல் கேக்குது?
2: எப்பா நான் தான்ப்பா. எப்பா உன் வீட்டு வாசல் படி ஏறி உள்ள வந்து உன் பக்கத்துல நிக்கிறேன். இதுவரைக்கும் என்ன நீ பார்க்க கூட இல்லையா?
4: அட ஒண்ணும் இல்லப்பா பிரணித், நான் தான் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கேன்.
2: எப்பா நான் கேட்கவே இல்லை, இதை எதுக்கு இப்ப சொல்ற?
4: அதான்ப்பா ஆய்வு கட்டுற பண்றேன்பா.
2: ஓஹோ, ஆய்வு கட்டுரை தயார் பண்றியா? எதை பத்தி?
4: தோல்பாவை குத்து சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டுரை பண்றேன்பா.
2: சரிப்பா, அதுக்கு என்னப்ப?
4: அது சம்பந்தமா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணும்பா. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எங்க பண்ணலாம் எங்க போலாம் அப்படின்னு.
2: ஏப்பா இது ஒரு மேட்ராப்பா, நான் அருமையான ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
4: அப்படியா?
2: ஆமாப்பா.
4: இடம் தெரியுமா உனக்கு?
2: ஏப்பா நம்ம பாண்டிச்சேரியில முருங்கம்பாக்கம் இருக்குல்ல?
4: ஆமா, அந்த அரியாங்குப்பம் பக்கத்துல.
2: ஆமாப்பா, அங்க கலை மற்றும் கைவினை கிராமம், அங்க நான் போயிட்டு வந்தோம்ப்பா.
4: பிரணித், எங்க ப்ரொஃபசர் சொன்னாருப்பா இந்த இடம் தான். ஆனா அப்ப மறந்துட்டேன், நானும் அவருக்கு போன் பண்றேன், சுவிட்ச் ஆப்ல இருக்குது. சரி சரி, நீ சொல்லுப்பா எனக்கு.
2: ஒண்ணு இல்லப்பா, அந்த கலை மற்றும் கைவினை கிராமம் அது உள்ள போனோம்னா அப்படியே லெப்ட் சைடு இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அப்படின்னு இருக்குப்பா. அங்க ஒரு கண்காட்சி இருந்துச்சு, அதுவும் குறிப்பா இந்த தோல்பாவை கூத்துல என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த ஆட்டு தோல்ல தானே அந்த தோல்பாவைக்கான மெட்டீரியலை தயார் பண்றாங்க. அதெல்லாம் அங்க தொங்க விட்டுருக்காங்க. 300 வருஷம் பழமையான அந்த தோல்பாவையெல்லாம் அங்க இருக்குதுப்பா. அதெல்லாம் போய் பார்த்தேன். அது பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்குப்பா அவங்களோடது. அதுல நாம இலவசமா நமக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கலாமா?
4: பிரணித்த, நானும் யூனிவர்சிட்டியில படிச்சதால பாண்டிச்சேரிக்கு என்னால வர முடியல. இன்னைக்கு நீ ஒரு நல்ல இடத்த சொல்லிக்கிறப்பா, இப்பவே நம்ம அந்த இடத்துக்கு போறோம்.
2: நிச்சயமாப்பா, அந்த லைப்ரரி சொன்னேன் இல்லையா, புத்தகங்கள் நாம விலைக்கும் வாங்கிக்கலாமா, மானிய விலையில கொடுக்கறாங்க. சில புத்தகங்கள் அங்க இல்லைன்னா நாம எழுதி கொடுத்தோம்னா அதை வரவழைச்சு கூட அவங்க கொடுக்கறாங்களாம்ப்பா.

0: உனக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மையமா அது இருக்கும். நாம அங்க போறோம்.
1: அப்ப பிரணீத், மோட்டார் சைக்கிள் இடம் போலாம்,
0: இப்பயே போலாங்கிறியா?
1: ஆமா,
0: அப்ப கிளம்பலாம்.
1: சரி சரி.
0: இருந்தாலும் வந்துட்டேன், ஒண்ணுமே கவனிக்க மாட்டேங்கிற. ஒரு காஃபி டீ ஏதாவது கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அது சம்பந்தமா இன்னும் சில செய்திகள் எல்லாம் ஒன்ற நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் போவோமே.
1: பிரணீத், போற வழியில கம்ப முழு வாங்கி தரேன், உடம்புக்கு நல்ல உறுதி இல்ல.
0: ஆமாப்பா, நல்லதுதான், நீ குடுக்கிற டீயை விட அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம போலாம்ப்பா.
1: நான் வண்டி எடுப்பான்.
0: ஆ சரிப்பா, வண்டி எடுக்கிறேன்ப்பா, உட்கார்ப்பா.
1: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பத்தி சொன்ன.
0: ஆமா.
1: அது எப்படி புதுச்சேரியில மட்டும் இருக்கா இல்ல நாடு முழுதும் இருக்கா?
0: எப்பா, நாடு முழுக்க 9 இடத்துலதான் இருக்குது, அதுல புதுச்சேரி ஒண்ணு.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் 1985 நவம்பர் 19, அதாவது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட பிறந்த தினம் இல்லையா, அன்னைக்கு அப்ப பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. ஆங்கிலத்தில் IGNCA அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கில விரிவாக்கம் என்னன்னா, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ். இதான்ப்பா, இது வந்து இந்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
1: ஆமாமா.
0: அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதுலதான்ப்பா இந்த துறை இருக்குது.
1: பிரணீத், அங்க கூழ் இருக்க, குடிச்சிட்டு போயலாமா?
0: ஆ குடிக்கலாம் ரவிவர்மா.
1: அம்மா, 2 கம்பங்கூழ் போடுமா.
0: நல்லா சூப்பரா இருக்குப்பா.
1: ஆமா,
0: தொட்டுக்க. அந்த நார்த்தங்கா ஊருகா இருக்குது, துவையல் கூட வச்சிருக்காங்கப்பா.
1: இல்ல, நான் நார்த்தங்கா ஊருகா எடுத்துக்கிறேன்பா.
0: நான் வந்து துவையலும் அந்த மோர் மிளகாயும் எடுத்துக்கிறேன்ப்பா.
1: பிரணீத், அந்த சின்ன வெங்காயம் 2 இடம்.
0: ஆ இதுவும் நல்லா இருக்கும்ப்பா, இதுக்கு
1: சூப்பரா இருக்குது. அப்பா வயிறு அம்பிடுதுப்பா, கூழ் குடிச்ச. இந்தாங்கம்மா 50.
0: ஆ சரிப்பா ரவிவர்மா, அப்ப நம்ம கிளம்பலாமா?
1: மணி ஆகுது.
0: ஆமாப்பா ஆமாப்பா, வண்டியில உட்காருப்பா.
1: ஆ சரி சரி சரி. பிரணீத், இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நம்ம இந்தியாவில் எத்தனை மையங்கள் இருக்குதுன்னு சொன்னேன், அதனுடைய விரிவாக்கம்லாம் சொன்னேன். இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தான் என்னப்பா? அதை
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பல்வேறு கலை வடிவங்களை ஆய்வு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுப்பா. மனித கலாச்சாரம், சமூகம், இயற்கையுடைய பரந்த சூழலில் வெவ்வேறு கலை வடிவங்களில் ஒன்றோடொன்று எப்படி இணைஞ்சிருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி வாய்மொழியாக கூட சில விஷயங்கள் வந்து தொன்று தொற்று நமக்குள்ளே கடத்தப்பட்டு வரும், அதெல்லாம் கூட அவங்க காட்சி பொருளாக வந்து கொண்டு வராங்கப்பா. இப்போ இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்கிறோம் இல்லையா,
1: ஆமாம்,
0: கணினி தொழில்நுட்பம், இதெல்லாம் பயன்படுத்தி ஆவணப்படுத்துகிறாங்கப்பா. இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான வேலை.
1: சரி சரி. பிரணீத், நோக்கங்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன், இது போக இந்த கண்காட்சிகள்லாம் பற்றி சொன்னேன், இது அவங்களுடைய வேலை தானே?
0: ஆமாம்ப்பா, நிகழ்ச்சிகள் நடத்துறது, கண்காட்சிகள் வைக்கிறது, அப்புறம் அந்த மல்டி மீடியா கணிப்புகள், மாநாடுகள், கருத்தரங்குகள், அப்புறம் பாரம்பரிய மற்றும் சமகால இந்திய கலைகள் பற்றிய பட்டறைகள் நடத்துறது, உரையாடல் நடத்துறது, நம்ம வந்து கலந்துரையாடல்லாம் கூட அவங்கள்ட்ட போய் பேசலாம் பா. இது சம்மந்தமா அறிவியல் பூர்வமா பல்வேறு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுலயும் இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நாடு முழுக்க 9 இடத்துல அமைக்கப்பட்டு அருமையான செய்திகள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க.
1: பிரணீத், இது வந்து மாநில அரசு நிர்வகிக்குதா இல்ல மத்திய அரசு நிர்வகிக்குதா?
0: இப்போ மத்திய அரசு நிர்வகிக்குது. இப்போ டெல்லி சொன்னேன் இல்லையா, இப்போ ஆரம்பிச்சாங்கன்னு. இது போக வாரணாசி, கவுகாத்தி, பெங்களூரு, ராஞ்சி, புதுச்சேரி, திருச்சூர், அப்புறம் வந்து வதோதரா, ஸ்ரீநகர், இந்த இடங்கள்லையும் இந்த இந்திரா காந்தி கலை மையத்தோடைய ரீஜனல் ஆஃபீஸ்லாம் வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா.
1: அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாம் அழியா வண்ணம் பாதுகாக்கிறாங்க.
0: ஆய்வுகள் செய்யறது, அதை ஆவணப்படுத்துறது, இப்படி பல்வேறு செயல்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. இப்போ பேசிக்கிட்டே இருந்ததுல முருங்கம் பக்கமே வந்துட்டோம், அப்படியே லெஃப்ட்ல டேர்ன் பண்ணோம்னா அப்படியே அந்த ரோட்ல போயிட்டே இருக்கலாம்ப்பா.
1: பிரணீத், இதோ அதை வந்துச்சு வந்துருச்சு வந்துருச்சு, அங்கே போர்டு இருக்கு, இந்திரா காந்தி தேசிய கலை மையம்.
0: ஆமாப்பா ஆமாப்பா, இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் முருகம்பாக்கம், இந்த உள்ள போலாம்ப்பா.
1: ஓ சரி சரி சரி.
0: அதோ லெஃப்ட் சைடு நீ சொன்ன மாதிரி கரெக்டாக போர்டு உள்ளேயும் ஒன்று போட்டிருக்காங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: வண்டியை நான் இப்போ ஓரமானு பாட்டுறேன்.

0: வந்துட்டோம். கலை மற்றும் கைவினை கிராமம்னு போட்டிருக்க.
1: ஆமாப்பா, அது ஒட்டுமொத்தமா அந்த இடத்துக்கு பேரு.
0: ஓஹோ,
1: இப்ப நம்ம வந்து இடது பக்கமா தான் நம்ம போகக்கூடிய அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம்
0: உள்ள இருக்கோ.
1: ஆமாப்பா, கொஞ்சம் உள்ளதான் இருக்கு, வாப்பா போலாம்.
0: சரி
1: சரியா. சரி, உள்ள போய் யார பாக்க போறோம்? முதல்ல என்ன போர்டு போட்டிருக்கு கொஞ்சம் பார்ப்பா.
0: மண்டல இயக்குனர் கலைமாமணி, முனைவர் கோபால் ஜெயராம.
1: ஓ அப்பா, இவரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியாப்பா?
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: சரிப்பா சரிப்பா, உள்ள போலாமா?
0: உள்ள போலாம் பிரணீத்.
1: அவர்கிட்ட பேசுறப்ப அப்படியே செல்போன்லயே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுப்பா.
0: இனி வேற சார்ஜ் கம்மியா இருக்குது.
1: சரிப்பா, இந்தாப்பா என் போனு.
0: சரி சரி சரி,
1: இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே.
0: சரி
1: சார். வணக்கம் சார்.
0: சார் வணக்கம் சார்.
1: சார், இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இது சம்பந்தமா ஒரு ஆய்வு கற்றிய நண்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
0: ஆமா, நான் தான் ரெடி பண்றேன் சார்.
1: அதனால இந்த மையத்தினம் பத்தின பல்வேறு செய்திகளை நீங்க சொல்லணும்.
0: என் பேரு ரவிவர்மன், நண்பர் பேரு பிரணீத்.
1: சார் நீங்க பேசுங்க சார்.
2: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் என்பது ஆவணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் கீழ், கலாச்சார பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த இடம் என்பது மிக பிரதானமிக்க இடம் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது. என அருகாமையிலேயே அரிக்கமேடு என்ற ஒரு அற்புதமான உலக தரம் வாய்ந்த அகழ்வாராய்ச்சி நிகழ்த்தி இருக்கின்ற, இன்னும் நிகழ்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்துக்கு அருகாமையில் இருப்பதாகவும், இயற்கை வளங்கள் கூடிய ஒரு இடத்திலையும் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் இருப்பதனாலையும் இந்த இடத்தை நம்ம சூஸ் பண்ணோம். இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இங்கே நிகழ்த்தப்படும் போது ஆய்வு செய்வதற்கும் ஆவணப்படுத்துவதற்கான சூழல் இயல்பாகவே அமைஞ்சிருக்கதை இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப்படுதும். இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வேலை, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. அதில் புதுச்சேரி இருக்கிற இந்த நிறுவனத்தின் முக்கிய பணியாக அகழ்வாராய்ச்சி, அதே சமயத்தில் மறைந்து கொண்டிருக்கின்ற கலைகள் அல்லது மறந்து போன கலைகள் அத்தனையும் ஒன்று சேர்த்து அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தி சரியான முறையில் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நாம் இதை செஞ்சுருக்கிறோம். புத்தகம் வடிவம் என்பது ஒரு பகுதியாக இருந்தால் கூட முழுமையாக டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தி நம்மளுடைய வெப்சைட்டில் அதை போடுறோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை கலை நிறுவனங்கள் வெப்சைட்டில் நாம் ஆவணப்படுத்தியதை பார்த்து அவங்க ஆய்வுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, உலக அளவில் நமது நிறுவனத்தினுடைய வேலைப்பாடுகள் அவங்ககிட்ட போய் சேர்ந்திருக்கிறது என்பதுக்கு யுனெஸ்கோ நம்முடைய தொடர்பில் இருப்பது தான். தற்போது கூட உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தாந்திரிக் ஆர்ட்ன்னு சொல்லு, அதில் பல்வேறு நாடுகளிலிருந்து பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அழைத்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வச்சு அவங்கள ஆய்வு முறைகளை கட்டுரை வெளியிட்டு அதை ஒரு புத்தக வடிவில் வெளியிடுறோம். இதை போன்ற பல புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதே போலவே கிராமப்புறங்களிலையும் நாம் நோக்கி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நாம் இப்போ தற்போதைக்கு வேலைக்கு அமர்த்திருக்கிறோம். அது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சொல்லி திட்ட ஆய்வாளர்கள், அதே சமயத்தில் பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அலுவலகம் சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்க. அலுவலகத்துக்குள்ளே ஒரு சிறிய நூலகமும் வைத்திருக்கிறோம். நீங்கள் தோல்பாவை என்ற ஒரு அற்புதமான பாரம்பரியமிக்க ஒரு கலை வடிவம் இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு. தமிழகத்திலையும் சரி, புதுச்சேரியிலும் சரி, அல்லது மற்ற அருகாமையில் மாநிலங்களிலும் வெகு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற குடும்பங்கள் தான் பழமையாக மாறாத அந்த தோல்பாவை நிகழ்ச்சிகளை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் புதுச்சேரி கலை மற்றும் கைவினை கிராமத்தில் இயங்கிக்கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்து ஆவணப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான சொல்லப்போனால், புதுவையிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு கலைஞராக வாழ்ந்தவர் தேசிய விருதாளர் ராஜப்பா அப்படின்றவர், தோல்பாவையில் மிகவும் ஆழம் பார்த்தவர், அற்புதமான ஒரு கலைஞர். அப்பேற்பட்ட ஒரு கலைஞருடைய படைப்புகள் நாம் பாதுகாத்தே ஆகணும் அப்படின்றதற்காக இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கொரோனா காலகட்டத்திலையும் அவங்கள போய் சந்திச்சிருந்தோம். துரதிருஷ்டவசமாக அவர் அந்த காலத்தில் இல்லை. அவருடைய மனைவி திருமதி சுந்தரி அம்மாள் அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தாங்க. ரெண்டு பேரும் மட்டுமே சந்தித்தோம். ஒரு கலைஞனுக்கே இருக்கக்கூடாத மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னென்னா வறுமை. ஆனால் பெரும்பான்மை கலைஞர்கள் வறுமையை தான் நோக்கி போய்கிட்டு இருக்க, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதை அவங்களை சந்தித்ததில் நான் அறிந்து கொண்டது. கிட்டத்தட்ட அவங்களுடைய நினைவுகள் அத்தனையும் காலம் கடந்து நிற்கணும் அப்படின்றதுக்கு அவங்க பொருட்களை போட்டு போய் கேட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு சிறு நிகழ்வில் கேள்விப்பட்டோம், அவங்க உபயோகப்படுத்தி கொண்டிருந்த பழம்பெருமை வாய்ந்த தோல் பாவைகள், உண்மையான முறையாக செய்யப்பட்ட தோல் பாவைகள் வெளிநாட்டினர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த மண்ணில் இருக்கிற நாம் அதை பாதுகாக்கலைனா இந்த மண்ணுக்கே செய்கிற மிகப்பெரிய துரோகமாக கருதி முறையாக அனுமதி வாங்கி அவங்களுடைய பொருட்களை வாங்க போயிருந்தோம். அப்போதைக்கு அந்த பொருட்களை பற்றி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 5 தலைமுறையினராக செய்த அந்த

0: இந்த தோல் பாவைகளை செய்த முறையை பற்றியும், எந்த காலகட்டத்தில் இது வாங்கப்பட்டது இல்லை செய்யப்பட்டது, எப்படி செய்தீங்க, இது யார் யாரால் செய்யப்பட்டது, எந்தெந்த தலைமுறைகள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படி அத்தனை விஷயங்களிலும் சேகரித்து அவங்க இந்த தோல் பாவைகளை வாங்கி இப்போது நம்ம ஒரு நிறுவனத்திலே இருக்கின்ற ஒரு அரங்கத்தில் இப்போ காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த கண்காட்சியின் முக்கியமான நிகழ்வு என்னென்னா, பெரும்பாலும் தோல் பாவை நிகழ்ச்சி திரைக்கு பின்பு தான் நிகழும். திரைக்கு முன்பு இருந்தால் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க, ஆனால் இப்போ எந்த பொருளால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்ப்பதற்கோ பெரும்பாலும் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நாம் காட்சிப்படுத்திருக்கும் போது அதை வெளியே கொண்டு வந்து பழம்பெருமை வாய்ந்த கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்பு செய்யப்பட்ட அந்த தோல் பாவைகளை பார்வையாளர்கள் அழைச்சி தொட்டு பாருங்க. ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், கலை ஆர்வலர்கள் வந்து இதுவரைக்கும் பயன்பெற்று போகிறாங்க. மற்ற மாநிலங்கள் இருந்தும் கூட இதை கேள்விப்பட்டு இன்றும் இருக்கிறது. இது இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் போல் அந்த கண்காட்சி நிகழும், பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. இது இந்த நிறுவனத்திற்கே கிடைத்திருக்க மிகப்பெரிய பெருமையை நினைக்கிறோம். புதுச்சேரியில் வீராம்பட்டினம் அப்படின்ற தேர் மிக புகழ்பெற்றது. அதே போல வில்லியனூர் தேரும் மிக புகழ்பெற்றது, புராதனமிக்க கோவில் அது. அந்த தேரை பற்றி முறையாக எப்படி செய்திருக்கிறார்கள், அந்த காலகட்டத்தில் என்ன மரம் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க, அது செய்யும்போது எந்த உளிகள் உபயோகப்படுத்தினாங்க, எந்தெந்த தச்சர்கள் இந்த மாதிரி ஒரு சிற்பம் செய்யும்போது எந்தெந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும், தேர் செய்வதற்கான முறைகள் என்ன, அத்தனை நான் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகம் நம்ம நூலகத்திலே கிடைக்கிறது. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் நாடுகளிலிருந்தோ அல்லது வெளி மாநிலங்களிலிருந்தோ இங்கே இருக்கின்ற ஓவிய கண்காட்சியை அல்லது சிற்ப கண்காட்சியோ அல்லது இங்கிற தோல்பாவை கண்காட்சியை பார்க்கணும் ஆர்வப்பட்டாங்கன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிவித்தாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யும். 0413-296-2280 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தினுடைய வலைத்தளம் www.igncea.gov.in இந்த வலைதளத்தில் போயிட்டு நம்ம பார்த்தனம் தெரியும். இப்போ நம் மண்ணுக்கே வந்திருக்கிற இந்த மாபெரும் கொடையை கலைஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் இங்கு வந்து பயன்பெறுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரவிவர்மா, அதோ ஒருத்தர் உட்காந்துருக்கா இல்லையா?
2: ஆமா,
1: தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு போன தடவை வந்தப்பயே பார்த்தேன். அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவர்.
2: ஓஹோ,
1: அவர் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அது சம்மந்தமாக சில கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் நிறைய தொடர்பு இருக்குதுப்பா.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம், இவரை நான் பார்த்துருக்குறேன். புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். இவர் பேர் முனைவர் நான் கோபி. இவர்
1: அவர்கிட்ட நம்ம கேட்போம்ப்பா.
2: ஆ சரி சரி சரி.
1: சார் வணக்கம். சார்
2: சார் வணக்கம். சார் கோபி சார், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஆய்வுகளில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நிகழ்கலைத்துறை சார்ந்த ஆய்வுகளில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகிறேன். அது வந்து மாநிலம் தாண்டி நாடுகள் தாண்டி நிறைய ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இந்த மண்டல பிரிவு அமைந்ததன் பிறகு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு சம்பந்தப்பட்ட கலை மற்றும் அது தொடர்பான ஆய்வுகள் வந்து நிறைய மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிகழ்கலை துறை சார்ந்த ஆய்வுகள் வந்து எங்களை மாதிரி தனி நபர்கள் மேற்கொள்வது ஒரு முறை, அல்லது தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்வது ஒரு முறை அப்படின்ற வரிசையில் நம்முடைய இந்திய நாட்டின் தேசிய கலை மையங்கள் நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை வந்து வழங்கி வருகிறது அப்படின்ற விஷயமே இந்த புதுச்சேரியினுடைய மண்டல மையம் வந்த பிறகும், அதனுடைய இயக்குநராக முனைவர் கோபால் அவர்கள் பொறுப்பேற்றதன் பிறகு தெருக்கூத்து தொடர்பான ஆய்வுகள் வந்து இங்கே தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அது மாதிரி தொடர்ச்சியாக நாட்டியம் மற்றும் இசை இது தொடர்பான மாணவர்களை ஒருங்கிணைத்த வகையில் வந்து இவங்க கருத்தரங்குகள் நடத்துறது அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். அப்போ மாணவர்கள் ஈடுபடுவதன் வழியாக ஆய்வாளர்கள் மட்டுமே இந்த துறையில் வந்து ஈடுபடுவது என்ற அந்த ஒரு வழக்கு மறுவி மாணவர்களும் அதே சமகாலத்திலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரிய கலை வடிவங்களை புரிந்து கொள்வது, அதை தொடர்வது, அதை அவர்களுடைய வருங்காலத்தில் அவங்க கையில் எடுக்கிறது அப்படின்ற நிறைய வேலைப்பாடுகள் இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு வருது. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக சொல்லணும்னு சொன்னால், தெருக்கூத்து பயிற்சிகள் இப்போ மிக சமீபத்தில் தேசிய நாடகப்பள்ளியிலிருந்து வந்து மாணவர்கள் நம்மளுடைய புதுச்சேரியில 40 நாள் வந்து தங்கி தெருக்கூத்தை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப அதை

0: ஒருங்கிணைப்பதற்கு கட்டாயம் ஒரு பெரிய நிறுவனம் வந்து நமக்கு துணை செய்யணும். அந்த வகையில் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 நாள் ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு இதே இடத்துல இந்த முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் ஒரு நிகழ்வை நிகழ்த்திட்டு போனாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய நிகழ்வாக நான் இங்கே பார்க்கக்கூடியது நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்துச்சு. அதில் தொடர்ச்சியாக பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போ ஆய்வாளர்கள் ஒரு இருக்கையில் உட்கார்ந்துருக்கோம், அதே நேரம் ஆய்வாளர்களை விட அதிகமாக சமகாலத்தில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கருத்தரங்கங்களில் உட்கார்றதுன்றது மிக மிக முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம்.
1: ரவிவர்மா, அடுத்ததாக நம்ம யாரை சந்திக்க போகிறோம்?
2: பிரணீத். அதுவும் அந்த ரூம்ல உட்காந்துக்கிறாங்களே, அவங்க எனக்கு தெரியுமா? அவங்க பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி அவங்க.
1: ஓஹோ, தெரிஞ்சவங்களா?
2: ஆமா ஆமா ஆமா, பொம்மலாட்ட கலையை பத்தி நிறைய சொல்லுவாங்க.
1: ரவிவர்மா, அவங்க இந்த மையத்துல இருக்காங்கன்னா
2: ஆமா,
1: இந்த மையத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குப்பா. அதனால இந்த மையத்துல அவங்களுடைய செயல்பாடு என்ன அதை கூட நம்ம கேட்கலாம்ப்பா.
2: கேட்டுடுவோம்,
1: கேளுப்பா, உனக்கு தெரிஞ்சவங்களாச்சே.
2: சரி சரி சரி. எலிசபெத் ராணி மேடம் வணக்கம்.
1: வணக்கம்மா.
2: இந்த கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: வணக்கம். இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தோட ஒரு பயனாளியா நான் உங்க முன்னாடி பேசுறதுக்குல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பொம்மலாட்ட கலையில மிகப்பெரிய ஒரு இடம் பிடித்த என்னுடைய முன்னோர்கள் ராசப்பா ஐயாவோட கலைக்கூடத்தோட தோல்பாவை பொம்மைகளை காட்சிப்படுத்தி அதை வருங்கால குழந்தைகள் மத்தியில எடுத்துட்டு போற ஒவ்வொரு நொடிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். ஏன்னா நான் வந்து பொம்மலாட்ட கலைஞர் அப்படின்னு சொல்கிறதுல நான் ஒரு சிறிய துரும்பு. எனக்கு முன்னாடி இங்கே புதுவையில் எங்களுடைய ராசப்பையாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய கலைமாமணி வாங்கின எங்களுடைய சுந்தரி அம்மாவாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து தண்டபாணி ஐயா ஒரு தேசிய விருதாளர் ஆசிரியர் அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த கலையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. அதே மாதிரி காரைக்காலில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த கலைஞரில் மிகப்பெரிய பத்மஸ்ரீ விருது வாங்கின எங்களுடைய கேசவசாமி ஐயா அவர்கள், இவ்வளோ முன்னோர்களையும் கடந்து தான் நான் ஒரு சிறு துரும்பாக இந்த பொம்மலாட்ட கலையை என்னுடைய வாழ்நாளில் நான் சுமந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மூலமாக பயனடைந்த ஒரு நபராக நம்மளுடைய முன்னாள் கவர்னர் திரு கிரண்பேடி அம்மையார் அவர்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய தலைமையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்மலாட்டம் நிகழ்வை நடத்த எனக்கு வாய்ப்பு வழங்கினாங்க. மிக அற்புதமான நிகழ்வாக இன்னைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, 2023 என் தேசம் என் மண் என்ற நிகழ்வில் அரசு பள்ளி மாணவர்களிடையே நாங்கள் வந்து பறை இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம் என்ன அப்படியே அற்புதமாக இந்த நிகழ்வை வந்து அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட கொண்டு போனோம். இந்த தேசிய கலை மையம் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்தில் ஒரு 2 நாட்களை வந்து நாங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களை இந்த கண்காட்சி ஆவணப்படுத்தக்கூடிய படங்களை ஒரு டைம் வந்து திரையிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி இன மக்களோட ஓவியங்கள் அந்த மாதிரியான ஒரு படங்களை வந்து காட்சிப்படுத்துறப்ப அற்புதமா இருந்தது. அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு திறமைகள் இருக்கா அப்படின்றத வந்து பள்ளி மாணவர்களை அழைச்சி அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மக்கள் மத்தியில அதிகமா எடுத்துட்டு போறோம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கற்சிற்பங்கள், இந்த கல்லில் ஆகக்கூடிய சிற்பங்களை பற்றி ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டாங்க. அதுவும் பள்ளி மாணவர்களுக்காக. இந்த ஆவணப்படங்களை மட்டுமே வெளியிட்டுட்டு பள்ளி மாணவர்களை அனுப்புகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு சைலண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு மூவி போடுவாங்க. அதில் அவ்வளோ அந்த பசங்களுடைய அந்த நல்லொழுக்கம், இங்கே வர குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த சில விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கண்டிப்பாக வந்து இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அதை நாங்கள் விதைச்சிட்ருக்கோம். அதில் பயனடைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம் மூலமா பாலினம் சார்ந்த வன்கொடுமையை எதிர்த்து குழந்தைகள் அவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றத ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், பொது இடங்களில் வாய்மொழி பொம்மலாட்டம் மூலயமாக நான் வந்து என்னுடைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கேன். அத்தனை பேரோட சார்பாகவும் இந்த துறையில் வேலை செய்கிற அத்தனை நபருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி.
2: பாருப்பா, அரங்கம் உள்ள ஒரே தோல்பாவையா இருக்க,
1: ஆமாப்பா, அருமையா இருக்குப்பா பாக்கிறதுக்கே. ஒரு கண்காட்சியில ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தோல் பாவைய நம்ம தொட்டு பாக்கிறோம் இல்லையா?
2: ஆமா ஆமா,
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, அதிசயமா இருக்குப்பா.
2: நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட பாத்துருக்கோம்.
1: ஆமாப்பா, வெள்ள வேட்டி கட்டிருப்பாங்க, தேரை

0: பின்னாடி தோல்பாவை கூத்து நடக்கும். நம்ம இந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம நேரடியாக அதெல்லாம் தொட்டு கூட பார்த்தது இல்லைப்பா.
1: ஆமாம்,
0: இங்கே எல்லாம் தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு.
1: இது என்ன மெட்டீரியல் இது?
0: எப்பா ஆட்டு தோல்பா, இது ஆட்டு தோலில் தான்ப்பா இந்த தோல் பாவை செய்கிறாங்க.
1: அதனால தான் 300 வருஷமாக இருக்கும்.
0: எப்பா 300 வருஷமாக ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. அதான் போர்டு போட்டிருக்கப்பா அங்கே ராஜப்பா குழுவினர் அப்படின்னு.
1: ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம், புதுச்சேரி வாதானூர் கிராமத்தை சேர்ந்த தேசிய விருது பெற்ற பிரபல தோல்பாவை கூத்து கலைஞர் மறைந்த கலைமாமணி ராஜப்பா.
0: ரவியூர்மா, அவருடைய மனைவி கலைமாமணி சுந்தரி
1: பிரணீத், அவங்கள போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்னுடைய ஆய்வு கட்டுரைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அதையும் நான் எழுதணும்பா.
0: சரிப்பா சரிப்பா சரி, இங்கே வந்த வேலை நமக்கு முடிஞ்சு போச்சு.
1: ஆமாம்,
0: இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக வாதானூர் போகிறோம்.
1: சரி, அப்போ போகலாம் நம்ம.
0: ஆ போகலாம்ப்பா, உட்காருப்பா.
1: ஆ பிரணீத், வண்டி வண்டி வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து. வாதானூர் போர்டு போட்டிருக்க, இங்கே தான்ப்பா இருக்கும். அப்பா
0: நிச்சயமாப்பா, இந்த வாதானூர் போர்டு இருக்குல்ல?
1: ஆமாம்,
0: இதில் அப்படியே லெஃப்ட்டில் ஒரு ரோடு போதில்ல, அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் அப்படியே ஒரு மண் ரோடு இருக்கும்ப்பா, அதில் தான்ப்பா அவங்க வீடு இருக்கு.
1: ஓ நீ வந்துக்கிறியா?
0: நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஆ அதோ வீடு வந்துருச்சுப்பா.
1: ஓ இதானா?
0: ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா. அப்பா உள்ளே போவோம்.
1: ஆ
0: சரி, அந்த அம்மாட்ட நம்ம கேட்போமா?
1: ஆ சரி, இது மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன்.
0: ஆ எப்பா ரவிவர்மா, அந்த அம்மா கொஞ்சம் எட்ட உட்காந்துருக்காங்க, அவங்க ஏஞ்சி வர முடியாது போல இருக்கு.
1: உடம்பு சரியில்லாம போல இருக்கிறாங்க.
0: ஆமாப்பா, கொஞ்சம் மொபைல் போனா அவங்க பக்கத்துல வச்சுட்டு.
1: சரி சரி சரி,
0: நாம கொஞ்சம் எட்ட இருந்தே கேப்போம்ப்பா.
1: ஆ சரி சரி.
2: எங்கெங்கயே போய் தங்கி இருந்தோம். தெரியும்,
3: நீங்க அவர் கூட வந்து நீங்க வந்து அந்த தோல்பாவை ஆட்டுறத நான் பாத்துருக்கேன்.
2: பாத்துருக்கலாம்,
3: சினிமால கூட பண்ணீங்கல்ல அழகி படத்துல. யார் அழைச்சிட்டு போனா?
2: தங்கர் பச்சா.
3: பாட்டு ஏதாவது பாடுவீங்களா?
2: பாடுவோம். இப்ப சந்தர்ப்பம்
3: பாட முடியல. உங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க?
2: கலைமாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிருக்கிறோம்.
3: என்ன உதவியெல்லாம் கிடைக்குது?
2: ஏதோ அதை கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கலைமாமணி வருது.
3: 2700
2: வருது. அது வரலன்னா கையெங்கேது என்ன வருது? அதெல்லாம் என் கணவர் இருக்கும் போது.
3: என்னென்ன
2: எங்க வீட்டுக்காரு வந்தேன், எல்லா கதையும் நடத்துவோம்.
0: ரவியூர்மா, இந்த அழிந்து வரக்கூடிய அந்த தோல்பாவை கூத்து கலை, அந்த கலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களை நம்ம சந்தித்து பேசணும் இல்லையா, அதுவே நமக்கு ஆச்சரியமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்குப்பா.
1: ஆமாம்,
0: உன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் நம்ம போய் பேசுனது, அப்புறம் இங்கே சுந்தரி அம்மாள்கிட்ட பேசுனது, இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அரிய பொக்கிஷமாக எனக்கு கிடைச்ச போல ஒரு உணர்வு இருக்குது பிரணீத்.
0: ஆ சரிப்பா, அப்போ நம்ம கிளம்பலாம். வண்டி எடுக்கட்டுமா?
1: ஆ சரி சரி.
0: ஓகேப்பா, உட்காருப்பா.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். தொகுப்பு ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
5: கேட்ட இந்நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு.

நேர்களி, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684458 என்ற எண்ணிலும், agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: பிரகார் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

பன்னிசை மாலை நிகழ்ச்சிகள் இதுவரை சிவகௌரி அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக

இந்தியா ஆஸ்திரேலியா தலைமைச் செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது.
மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டது.

ஆகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி பிரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உள்பட 54

0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: புகையும் எண்ணெய் அழுக்கும் நிறைந்த காற்றில் தொழிலாளர் குடியிருப்புக்கு மேல் நாள்தோறும் அந்த ஆலை சங்கு அலறி கூச்சலிடும். வேலையால் இழந்த சக்தியை தூக்கத்தால் மீண்டும் பெறாத தொழிலாளர்கள் ஆலை சங்கின் அழைப்புக்கு பணிந்து அழுது வடியும் வீடுகளிலிருந்து கடுகடுத்த முகங்களுடன் அடித்து மோதிக்கொண்டு வெளியே ஓடி கலைப்பட்ட கரப்பான் பூச்சிகளைப் போல தெருக்களில் மொய்ப்பார்கள். ஒரு அலட்சியமான தன்னம்பிக்கையுடன் நின்று கொண்டிருந்த அந்த ஆலை பதிற்றுக்கணக்கான விளக்குகளால் புழுதி படிந்து சாலையில் ஒளிப்பாய்ச்சி கொண்டிருக்கும் குளிரும் கும் இருட்டும் கவிந்த அந்த அதிகாலையில் செப்பனிடப்படாத சாலையில் அவ்வாலையின் கற்கூடாரங்களை நோக்கி விரைவார்கள் தொழிலாளர்கள். பரபரக்கும் அவர்கள் பாதங்களின் கீழ் புழுதி நெருநெருக்கும். தூங்கி வழியும் கரகரப்பான கூக்குரல் எங்கும் எதிரொலிக்கும். கொச்சைத்தனமான வசவுகள் காற்றை சீறி கிழிக்கும். இயந்திரங்களின் ஊங்காரமும் நீராவியின் முணமுணப்பும் இத்தொழிலாளர்களுக்கு எதிராக மிதந்து வரும். குண்டான் தடிகள் போன்ற நீண்ட கரிய புகைப்போக்கிகள் அக்குடியிருப்புகளை விட உயர்ந்து நின்று துயரமும் கடுகடுப்பும் காட்டிக்கொண்டிருப்பது தொலைதூரத்திலிருந்து தெரியும். சாயங்கால சூரியன் வீட்டு சாளரங்களின் மீது ஓய்ந்து போன தன் கிரணங்களை படரவிடும் மாலை பொழுதில் செமித்து தள்ளப்படும் கசடு போல தன் பாறை வயிற்றுக்குள்ளிருந்து தொழிற்சாலை மக்களை வெளித்தள்ளும். மீண்டும் அவர்கள் அந்த அசுத்தமான தெருக்களின் வழியே கருத்து புகையடித்த முகங்களோடு பளபளக்கும் பசித்த பற்களோடு யந்திர எண்ணெயின் பிசுக்கு நாற்றமடிக்கும் உடல்களோடு நடந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களது குரலில் ஓரளவு உயிர் இருக்கும், உவகையும் கூட இருக்கும். அன்றைய நாள் வேலை முடிந்தது. வீட்டில் உணவும் ஓய்வும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும். தொழிற்சாலை எந்திரங்கள் தேவையான மட்டும் அந்த தொழிலாளர்களது சக்தியை உறிஞ்சி தீர்த்து விடுவதோடு அந்த நாள் விழுங்கப்பட்டுவிடும். எந்தவிதமான எச்சங்களும் இல்லாமல் அன்றைய பொழுது அழிந்து கழியும். மனிதனும் தனது சவக்குழியை நோக்கி ஓரடி முன்னேறிவிடுவான். ஆனால் இப்பொழுதோ ஓய்வின் சுகத்தையும் புகை மண்டிய சாராய கடையின் சந்தோஷத்தையும் அவன் எதிர்பார்ப்பான். அதில் அவனுக்கு திருப்தி. ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த ஜனங்கள் 10 மணி வரையிலும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். கண்ணியமான இல்லறவாசிகள் தங்களிடம் உள்ள சிறந்த ஆடை அணிகளை தரித்து கொண்டு பிரார்த்தனைக்காக தேவாலயத்திற்கு செல்வார்கள். போகும்போது இளவட்ட பிள்ளைகள் மதத்தின் மீது காட்டும் அலட்சியத்தை கண்டித்து சரமாரியாக பேசிக்கொண்டே செல்வார்கள்.

பிரார்த்தனை முடிந்த பின்னர் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி அப்பம் சாப்பிடுவார்கள். மீண்டும் மாலை வரை தூங்க தொடங்குவார்கள். வருஷக்கணக்காக அதிகரித்தே கொண்டு வரும் அலுப்பினால் அவர்களது வயிற்று பசி கூட மந்தித்து போய்விட்டது. அந்த வயிற்றை உணர்ச்சி பெற செய்வதற்காக அவர்கள் கார நெடி நிறைந்த ஓட்கா மதுவை குடித்து குடித்து கிளர்ச்சி தரும் எரிச்சலை உண்டு பண்ணி கொள்வார்கள். மாலை நேரங்களில் அவர்கள் வீதிகளில் சுற்றித் திரிவார்கள். ரப்பர் செருப்பு உடையவர்கள். தெருவின் தரை காய்ந்து போயிருந்தாலும் கூட அதை போட்டுக்கொண்டு திரிவார்கள். குடை வைத்திருப்பவர்கள் பொழுது வெளியிட்டு நிர்மூலமாக இருக்கும் போது அதை உடன் கொண்டு போவார்கள். வழியில் தங்கள் நண்பர்களை சந்திக்கும் போது தொழிற்சாலையை பற்றியும் யந்திரங்களை பற்றியும் பேசிக்கொள்வார்கள். மேஸ்திரிகளை வைவார்கள். அவர்கள் தங்கள் தொழிலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பேசினார்கள், சிந்தித்தார்கள். பேசிய விஷயத்தை பேசி பேசி செலுத்து போன அவர்களது அன்றாட பேச்சில் என்றாவது ஒரு நாள்தான் ஏதோ ஒரு சக்தியற்ற எண்ணத்தின் ஒளி லேசாக மின்னிட்டு படர்ந்து மறையும். அவர்கள் வீட்டுக்கு திரும்பியவுடன் தங்கள் மனைவிமாரோடு சண்டை பிடிப்பார்கள், அடிக்கவும் செய்வார்கள். தங்களது முஷ்டிகள் வலி கண்டாலும் கூட அடிப்பதை நிறுத்த மாட்டார்கள். இளைஞர்கள் சாராய கடைக்கு அடிக்கடி செல்வார்கள், அல்லது வேறு யார் வீட்டுக்காவது சென்று பொழுதுபோக்குவார்கள். அங்கு ஹார்மோனியம் வாசிப்பார்கள், ஆபாசமான பாட்டுக்களை பாடுவார்கள், ஆடுவார்கள், ஏசுவார்கள், குடித்தும் கிடப்பார்கள். அவர்கள் உழைத்து உழைத்து மிகவும் ஓய்ந்து போனவர்களாதலால் குடித்தவுடனேயே போதை வெறி உச்சிக்கு ஏறிவிடும். அவர்களது இதயங்களில் ஏதென்றறியாத எரிச்சல் குடிக்கொண்டிருக்கும். எனவே இந்த மாதிரியான உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுவதற்காக சிறு சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அந்நேரத்தில் அவர்கள் சீக்கிரமே உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை ஒருவர் மிருகத்தனமான மூர்க்க வெறியோடு கட்டித்தழுவி உருண்டு புரள்வார்கள். இதனால் இரத்த காயங்கள் காணும் சண்டைகள்தான் கண்ட பலன். சமயங்களில் அந்த காயங்கள் படுகாயமாய் போவதுண்டு. சில வேளை கொலைகளே நிகழ்ந்து விடுவதும் உண்டு. அவர்களது மனித சம்பந்தத்தை மறைமுகமான குரோத உணர்ச்சி ஆக்கிரமித்திருக்கும். அவர்களது தசை கோளங்களின் தளர்ச்சியை எப்படி ஈடு செய்து முறுக்கேற்ற முடியாதோ அதுபோலவே இந்த உணர்ச்சியும் வெகு நாட்களாய் ஊறி உறைந்து போயிருக்கும். அவர்கள் பிறக்கும்போதே இந்த தீய உணர்ச்சியும் அவர்களோடு பிறந்து ஓர் இருண்ட நிழலைப் போல் அவர்கள் சாகர மட்டும் அவர்களை தொடர்ந்து செல்லும். இலக்கற்ற வெறுக்கத்தக்க கொடுஞ்செயலுக்கே அவர்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும். விழா நாட்களில் இளைஞர்கள் வெகு நேரம் கழித்து அடிப்பட்ட முகங்களுடன் வீடு திரும்புவார்கள். திரும்பும்போது அவர்களது துணிமணிகள் எல்லாம் கிழிந்து தும்பு தும்பாகி பொழுதியும் சேரும் படிந்திருக்கும். சமயங்களில் அவர்கள் தமது தோழர்களுக்கு தாம் கொடுத்த அடிகளை பற்றி வாய்வீச்சு வீசி வீராப்பு பேசுவார்கள். சமயங்களில் தங்களது குடிவெறியை, பரிதாப நிலையை, எழி நிலையை, கசந்த வாழ்வை, அவமானத்தை எண்ணி அழுவார்கள், சீறி எழுவார்கள், அல்லது சோர்ந்து போவார்கள். சமயங்களில் எங்கோ ஒரு வேலி புறத்தின் நிழலிலாவது, சாராயக்கடையின் தரையிலாவது போதை மயக்கத்தில் கிடக்கும் தம் மக்களை தேடி கண்டுபிடித்து பெற்றோர்கள் வீடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வீடு வந்து சேர்ந்த பிறகு முதியவர்கள் அவர்களை வாய்க்கு வந்தபடி திட்டுவார்கள். அந்த இளைஞர்களது தொள தொளத்து போன உடம்பை குத்துவார்கள். பிறகு அவர்களை ஏதோ ஒரு அன்புடன் படுக்கையில் பிடித்து தள்ளி தூங்க வைப்பார்கள். அதிகாலையில் அலரும் ஆலை சங்கின் கோபாவேசமான கூச்சலை கேட்டு எழுந்திருந்து வேலைக்கு செல்ல வேண்டுமே என்பதற்காகவே இவ்வாறு செய்வார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை சரமாரியாக உதைப்பார்கள், திட்டுவார்கள். என்றாலும் இளைஞர்கள் குடிப்பதோ சண்டை சச்சரவு செய்வதோ அவர்களுக்கு தவறாகப்படுவதில்லை. தந்தைமார்கள் இளைஞர்களாய் இருந்த காலத்தில் அவர்களும்தான் குடித்தார்கள், சண்டையிட்டார்கள். அவர்களது பெற்றோர்களும் பதிலுக்கு அவர்களை உதைக்கத்தான் செய்தார்கள். வாழ்க்கை அப்படியே தான் பழகி போய்விட்டது. சீராகவும் பொதுவாகவும் எங்கோ அது வருஷக்கணக்கில் சேற்று குழம்பாக ஓடிக்கொண்டிருந்த பழைய காலத்து பழக்க வழக்கங்களுடன் இறுக பிணைந்து நாள்தோறும் ஒரே மாதிரியான சிந்தனையும் செயலுமாய் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வாழ்வில் எந்தவித மாறுதலையும் ஏற்படுத்த எவரும் விரும்பவில்லை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. லாவண்யா அவர்களின் உரை கேட்கலாம். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். ஒன்பது 9:30 நாடக மலரில் அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:00.
5: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். தொண்ணூறுகளின் பிற்பாதியில தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், மராத்தி, பெங்காலி மற்றும் ஆங்கில மொழிகள்ல 90 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழில இவர் அறிமுகமான முதல் படமே ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்டிங் ரோல்களிலும் தன்னுடைய திறனை சிறப்புற வெளிப்படுத்தியவர். பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரர். யார் இவர்? இந்த கிளிப்ப கேளுங்க.
6: நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு இந்த காதல் கதிரிகை எல்லாம் பிடிக்காது.
7: உங்க மௌனத்துல கவிதை இருக்கு, புன்னகையில ஓவியம் இருக்கு, அமைதியில பாட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு அழகே.

0: தபாசம் ஃபாத்திமா ஹஸ்மி என்கின்ற இயற்பெயரை கொண்ட நடிகை தபு அவர்கள் 1971 நவம்பர் மாதம் 4 ஜமால் அலி ஹஸ்மி மற்றும் ரிஸ்வானா தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் தன்னுடைய ஆரம்ப கால பள்ளி கல்வியை அங்க பயின்றாங்க. பின்னர் மும்பை வந்தாங்க. இவருடைய அக்காவான ஃபரா அவர்களும் நடிகை ஆவார். புகழ்பெற்ற பாலிவுட் நடிகையான ஷபானா அஸ்மி அவர்களும் இவருடைய உறவினர் ஆவார். 1982 வெளியான பசார் திரைப்படத்துல 11 வயதான தபு அவர்கள் ஒரு பாடல் காட்சியில மட்டும் தோன்றியிருப்பாங்க. 1985 வெளியான ஹம் நவஜவான் என்கின்ற ஹிந்தி திரைப்படத்துல நடிகர் தேவானந்த் அவர்களுடைய மகளாக 14 வயதான தபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவர் முதன் முதலாக ஹீரோயினாக தெலுங்கு படமான கூலி நம்பர் 1 படத்துல நடிச்சிருப்பாங்க. பின்பு பல மொழிகள்ல கதாநாயகியாக நடிக்க தொடங்கினாங்க நடிகை தபு. இப்போ உங்களுக்காக இவர் நடித்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: யார் இவர்? எதுக்காக என் பின்னால சுத்துறாரு? திட்டுன போல இருக்கு. முழு மனசுல திட்ட முடியல. நம்மளாமா? ஆனா அவரை பார்த்தா மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. என்ன தாதா?
0: வார்த்தையை சொன்னாலே கோபம் வரும். ஆனால் இந்த நிகழ்வு காதலில் மட்டும் விதிவிலக்கு. அங்கு பொய்க்கு எப்பொழுதும் வரவேற்பு தானே. அப்படி இந்த காதலன் எந்த பொய்யை விரும்புகிறான் என்பதை பாடல் மூலம் அறிவோமா? தொலைந்து போன

0: அனைவருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1996 இயக்குனர் கதிர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் காதல் தேசம். இந்த திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரைத்துறையில் தடம் பதிச்சாங்க நடிகை தபு. இந்த படத்துல கல்லூரி மாணவியாக திவ்யா கேரக்டர்ல SB பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகளாக நடிச்சிருப்பாங்க. இவர் வரும் இன்ட்ரோ சீன் அவ்வளவு அழகாக இருக்கும். பூக்களின் மத்தியில் ஒரு பூவாக மலரை மிதிக்காமல் தாண்டி வரும் காட்சியை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாதல்லவா. நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தோழியாய் நிலைத்து நிற்க விரும்பும் திவ்யா கேரக்டர்ல பல உணர்வுகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க தன்னுடைய நடிப்புல நடிகை தபு. காதல் தேசம் திரைப்படத்துல வரும் பாடல்களை பற்றி எவ்விதம் சொல்ல, ரசிகர்களின் மனதை மயக்கிய பாடல்கள் அல்லவா. இப்பொழுது உங்களுக்காக உணர்வு பூர்வமான கிளைமேக்ஸ் சீன் வருது காதல் தேசம் திரைப்படத்துல இருந்து.
1: வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல நண்பர்களாவே இருக்கணும். நட்பு தெய்வீகமானது, சுயநலம் இல்லாதது. அந்த உயர்ந்த ஸ்தானத்துல தான் நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்காக நான் எது வேணாலும், என் வாழ்க்கை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக உங்க காதலை மட்டும் தியாகம் பண்ணுங்க.
0: தாலாட்டு என்பது குழந்தைக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு உயிரையும் நாம் குழந்தையாக பாவித்தால் தாலாட்டு தானாக வந்துவிடும். அப்படித்தான் இங்கும் தன்னவளை தூங்க வைக்க பாடுகின்றான் இவன். மங்கை உறங்கினாலா பாடல் வருகின்றது உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து.

மதிய நேரத்துல மகளி நேரம் நிகழ்ச்சியில நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1996 இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான மலையாள படம் காலாபாணி தமிழ சிறைச்சாலையாக டப் செய்யப்பட்டது. இதுல நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு ஜோடியாக பார்வதி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. நாயகனுடைய செயல்களால ஈர்க்கப்பட்டு பின்பு நேசம் கொண்டு அவனை கைப்பிடிக்கிறாங்க. திருமணம் நிகழ்ந்த அன்றே கணவன்

செல்லும் சூழல் ஏற்பட அவனுக்காக காத்திருக்கிறாங்க பார்வதி. தன் கணவன் வரும் செய்தி அறிந்து ரயில் நிலையத்துல காத்திருப்பவள் அவன் வராமல் போகவே காத்திருப்பு பல ஆண்டுகளாக தொடருது. தன் உடன்பிறப்பின் மகனால் தன் கணவன் பல ஆண்டுகளுக்கு முன்பே மரணித்ததை அறியாமல் போறாங்க பார்வதி. அவன் வருகைக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கவும் செய்றாங்க. இந்த படத்துல பார்வதிக்காக வருத்தப்படாத ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது. முதுமையிலும் தன்னவனுடைய நினைவுடனே வலம் வரும் பார்வதி கேரக்டர்ல அற்புதமாக தன்னுடைய நடிப்பா வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை தபு. சிறைச்சாலை படத்துல வரும் செம்புவே ஆலோலங்கிளி பாடல்கள் ரசிகர்களுடைய மனதை என்றும் வருடும் பாடல்கள் அல்லவா. காதலில் சங்கமிக்கும் இரு உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது உங்களுக்காக.

0: இரவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1997 இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் இருவர். இதுல செந்தாமரை கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு காதலனை நம்பி வீட்டை விட்டு வரும் செந்தாமரை அவன் வேறொரு பெண்ணின் கணவன் என்பதை அறிந்து தன்னுடைய நிலைமையை எண்ணி தவிக்கிறாங்க. நேசித்தவனுடைய மொழிகளால எப்பொழுதும் போல் இப்பொழுதும் விழுந்து போக அங்கீகாரம் இல்லாமல் அவனுடனே பயணிக்கும் நிலை ஏற்படுது. இந்த படத்துல இவர் விழி வெளிப்படுத்தும் பாவங்கள் வார்த்தைகளால விவரிக்க முடியாத வகையில இருக்கும். அதிலும் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுடன் பேசும் பொழுது இவர் முகம் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன் செந்தாமரை கேரக்டருக்கு உயிர் கொடுத்தது போல இருக்கும். இப்போ உங்களுக்காக அந்த சீன் வருது. இருவர் திரைப்படத்துல இருந்து
1: எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன்.
2: உங்க நாலு வரி கவிதைனால வர சொல்லி கடிதம் போட்டீங்க, வந்துட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து படிதாண்டி வந்துட்டேன். இங்க யாரு?
1: என் காதலி, என் கண்மணி, என் சிநேகிதி.
0: கனவுகளை கொடுத்து விட்டு உறக்கத்தை பறித்துக் கொண்டால் நிலைமை எப்படி இருக்கும்? மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றவரை கேள்வி கேட்டால் அது நியாயமாகுமா? இங்கு பொய் உரைப்பவர் யாரோ

0: நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இவருடைய நடிப்பில் வெளியாகி இன்று வரை ரசிகர்களுடைய நினைவில் வளம் வரும் படம் தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இதுல சௌமியா கேரக்டர்ல நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய மகளாகவும், நடிகை ஐஸ்வர்ய ராய் அவர்களுக்கு அக்காவாகவும், நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. தன்னை தானே தாழ்வாக நினைக்கும் சௌமியா நாயகனுடைய செயலால் ஈர்க்கப்பட்டாலும், அவன் மீது விருப்பம் கொண்டாலும் அதை தெரிவிக்க இயலாம தவிக்கிறாங்க. இதற்கிடையே சூழ்நிலை மோசமாக வீட்டின் மூத்த பெண்ணாக தன்னால் முடிந்ததை செய்யறாங்க. தவறான புரிதலால நாயகனை ஒதுக்க நினைப்பவள் நேசம் மிகவே அனைத்தையும் விட்டு விட்டு அவனுடனே இணையறாங்க சௌமியா. அழுகை, வெட்கம், தவிப்பு, நேசம், பாசம், விரக்தி, புன்னகைன்னு பல உணர்வுகளை சௌமியா கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை தபு. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்துல வரும் என்ன சொல்ல போகிறாய் பாடலை பற்றி என்ன சொல்ல, இன்றும் பலருடைய ஃபேவரட் அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து சீன் வருது.
1: இப்படி காதல் விட்டு அவர் பேசவே மாட்டேனே,
2: சொல்லுக்கா வர போறவர் எப்படி இருக்கணும்?
1: நல்லவனா?
2: எப்படி கண்டுபிடிப்ப?
1: கண்ணை பார்த்தா தெரியும்.
2: எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். பாரதி கவிதை பாடுவார், நீயும் அந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டாமா?
1: இந்த முகம், இந்த உடல், என் பெண்மை, எதையும் நான் தேர்ந்தெடுக்கல. சௌமியாங்கிற பேரே நான் தேர்ந்தெடுக்கல.

0: கணவனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்?
1: மறுப்பை தெரிவிப்பது எளிதாக இருக்கும், ஆனால் அந்த மறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது எளிதாக இருக்குமா? அப்படித்தான் மனதில் நேசித்த அவளின் மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறான், துடிக்கிறான் இங்கொருவன். அவனின் தவிப்பு உங்களுக்கு பாடலாக வருகின்றது. கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை தபு அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2000 வெளியான படம் ஸ்நேகிதியே. இந்த படத்துல காவல் அதிகாரியாக காயத்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை தபு. மகளிர் கல்லூரியில சீஃப் கெஸ்டாக வந்து பெண்களுடைய நட்பை பற்றி பேசும் காயத்ரி தன் தங்கையை ஏமாற்றியவன் கண்ணில் பட அவனை பழி தீர்க்கிறாங்க. சூழல் மாறவே மாணவிகளை துரத்த முடிவில் அவர்கள் அனைவரும் தன் தங்கைகளாக தெரியவே மனநலம் பாதிக்கப்படுறாங்க. தைரியமான பெண் பாசத்தால் நிலை குலைந்து போகும் காயத்ரி கேரக்டர்ல மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை தபு. ஒரு அதிகாரியாக, ஒரு அக்காவாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெண்ணாக அட்டகாசமாக தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை தபு. இந்த படமே தமிழ்ல நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான படமாகும். இப்பொழுது உங்களுக்காக இவர் கல்லூரி மாணவிகளிடம் பேசும் ஒரு காட்சி வருது ஸ்நேகிதியே திரைப்படத்துல இருந்து.
1: காலேஜ்ல இணைப்பிரியா உயிர் தோழ்கள். ஆனா காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் எங்க ஏதுன்னு தெரியாம நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. ஆண்கள் அப்படி இல்லை, அடிக்கடி சந்திச்சுட்டே இருப்பாங்க, நட்பை வாழ்க்கை பூரா தொடருவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன், குழந்தை, குடும்பம்தான் அவங்க வாழ்க்கைன்னு ஆயிடுது. அதுவரை தோழிக்கு இருந்த முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மறைஞ்சு போயிடுது. எப்போதோ நினைவுக்கு வரும் முத்தாய் சிப்பிக்குள் அடங்கி விடுகிறாள். தூசி படிந்த ஒரு பழைய ஆட்டோகிராஃப், செல்லரித்த ஒரு பழைய போட்டோகிராஃப், இதில் அடங்கி விடுகிறது உங்கள் நட்பு.
0: நடிகை தபு அவர்களுக்கு 2 தேசிய விருது, 7 பிலிம்பேர் விருது, 2 தென்னிந்திய திரைப்பட விருது வழங்கப்பட்டிருக்கு. நடிகை தபு அவர்களுக்கு இந்திய அரசின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் 2011 வழங்கப்பட்டது. இவருக்கு இவை மட்டும் இல்லாமல் இன்னும் பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடிகை தபு அவர்கள் ஹிந்தி திரையுலகில் தன்னுடைய திரைப்பயணத்தை இன்று வரை தொடர்ந்து வராங்க. யாருக்கும் தெரியாமல் அவளின் மனதில் புதைந்து கிடந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டதோ அல்லது வெளிப்பட போகின்றதோ? காதலில் அல்லாடும் இந்த மங்கைக்காக தூது சொல்ல வருகிறார்கள் இவர்கள். அவர்கள் சொல்வதை அவன் கேட்டானோ இல்லையோ நாம் கேட்போமா? பாடல் வருகின்றது ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் 2:29:12 என்ற மணிவையில் அடுத்த வி. குமார் இசையில் வாலி வரிகளில் மேஜர் சந்திரகாந்த் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பேசுசிலா.

0: காலையில் மிதந்து வரும் பாடல்கள்.
1: தண்ணிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடைபயின்றே செல்ல.
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள்.

நேரம் 2:39 நொடி. என்றும் இனிமேல் அடுத்து கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், சர்வர் சுந்தரம் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.ஜி. சிலா பாடிய பாடல்.

நேரம் 2:47 என்ற மணிவேல் அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் சுமை தாங்கிய படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன் நடுவட்டம் கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொண்டமுதூர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார் தேக்கடி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் குனூர் AWS திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை திருவள்ளூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம்பட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. லாவண்யா அவர்களின் உரை கேட்கலாம். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

நேரம் 3:15 22 பன்மொழி பாடல்களில் தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஹிந்தி சாங் கேட்கலாம். ஃபானா படத்திற்காக சோனு நிஜம், சுனிதி சௌகான் குரலில்.

நேரம் 3:20:22 பண்பொழி பாடல்களில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். பேட் பாய்ஸ் படத்திற்காக ஸ்ரீனிவாசன், அக்பர் சோன், இம்ரான்கான், ப்ரீ குட்டி பிரேம் பாடிய பாடல்.

நேர்களி, இன்றிரவு 9:30 நாடக மலரில் அப்பாவின் நடிப்பு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். பத்து மணிக்கு தேன்மழை இடம்பெறும்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 3:30. சங்கீதசாரல் இன்றைய நிகழ்ச்சியில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக புரோபாரமா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பகுதாரி ராகம் ஆதிதாலம்.
1: ரெண்டு ஹார்மோன் சத்து

அடுத்து கந்தர் அனுபூதி விருத்தம் தொடர்ந்து மனதிற்குகந்ததே என தொடங்கும் தஞ்சாவூர் சங்கர ஏற்பாடில் சிந்து பைரவி ராகம் ஆதிதாளம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: கேட்பது மாஸ் மூவி மேக்கர்ஸ் வழங்கும் பாறை திரைப்பட ஒரு சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், ஜெயராம், மீனா, ரம்யா கிருஷ்ணன், வடிவுக்கரசி, வினு சக்கரவர்த்தி ஆகியோருடன் பலர். இசை சபீஷ் முரளி. திரைக்கதை வசனம் இயக்கம் கே எஸ் ரவிக்குமார்.
1: பேரு
2: ராம்.
1: ஜெயராம்.
2: உன் பேரு
1: ராஜ்.
2: தாம்பரத்துக்கு
1: பக்கத்தில் நேஷனல் ஹைவே.
2: நீங்க எந்த ஏரியான்னு
1: கேட்டண்டா? எங்களை கேக்குறீங்களா? யாது மூரே யாவரும் கேளிர். லோட எத்திர இடம் இறக்குற இடம் அங்கதான் இங்க தங்குறது.
2: நீ கிளீன் தானே?
1: ஆமா சார்.
2: ஏன் பேச மாட்டானா?
1: தேவையிருந்தா மட்டும்தான் சார் பேசுவாரு.
2: இப்ப தேவை தொடடா. ஏய் தொடடா. தொடக்க வேணாம், தொடக்காமலே சாராய வாட அடிக்குது.
1: ஐயோ சாராயமா? அவர் அப்படி இப்படி இல்ல, சாராயம் சாப்பிட மாட்டார் சார். அப்படி சாப்பிட்டா கூட வண்டி ஓட்டும் போது மட்டும் தான் சாப்பிடுவார். இல்லன்னே? ஐயோ தப்பா சொல்லிட்டு, வண்டி ஓட்டாத போது மட்டும் தான் சாப்பிடுவாரு. எங்க சாராய வாசனை வருது? உங்ககிட்ட தான் வருது.
2: ராஸ்கல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டயும் நக்கல் அடிக்கிறீங்களா? நீங்களே அந்த பொண்ணு மேல மோதிட்டு, நீங்களே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தப்பிக்கிறதுக்கு நாடகம் ஆடுறீங்களா? அந்த பொண்ணு வேற பாக்கிறது பெரிய இடம் மாதிரி தெரியுது. நாளை கேஸ் பெருசாச்சுன்னா எங்களை புடிச்சு நோண்டுறதுக்கா? யோ ரைட்டர்,
3: எஸ் சார்.
2: ராங் ரோட்ல போய் அடிச்சுட்டு வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னு கேஸ் போட்டு உள்ளதல்ல.
1: நான் ராங் ரூட்ல வந்து நீ பாத்தீங்களா? இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் அண்ணாட்ட சொல்லிடுவேன். அதோட
2: அவ்வளவுதான். யார அண்ணா?
1: இவர்தான்
3: டிஎஸ்பி வராங்க.
2: அந்த லாரி டிரைவர் என்கொயரி கொண்டு வந்து எங்க
4: சார்? இவங்க தான் சார், நான் ஆக்சன் எடுத்துட்டு இருக்கேன் சார். சார் நீங்க போய் நான்
1: டிரைவர் நான் இல்ல, இவர்தான்.
5: ரொம்ப நன்றி தம்பி, என் பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு?
5: பிளட் தான் கொஞ்சம் அதிகமா போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா ஒண்ணுமே பண்ணி இருக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். தேங்க்யூ வெரி மச் தம்பி.
1: தேங்க்ஸ் எல்லாம் இங்க சொல்லாதீங்க சார், அங்க சொல்லுங்க. ஐயோ பாவம், நினைச்ச ஏதாவது உதவி பண்ண நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், பாராட்ட வேண்டாம், பரிசு கொடுக்க வேண்டாம். என்கொயரி சொல்லி ஸ்டேஷனுக்கு வர வச்சு இப்படி தொல்லை கொடுக்காம இருந்தா போறோம் சார். பாருங்க சார், நான் இப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க. பப்ளிக் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி நிப்பாட்டாம போயிடுறாங்க. ஆனா அந்த ஆட்டோக்காரங்க இருக்காங்களே அவங்க, ஐயோ பாவம் நினைச்ச ஹாஸ்பிட்டல் சேர்த்தா நீங்க என்ன பண்றீங்க? மீட்டர் காசு கூட கொடுக்காம அவங்களை வரவழிச்சு, அவங்களை அடிச்சு உதச்சு எல்லாத்தையும் உருவி ஞெக்கி புளிஞ்சு கசக்கி
5: நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
1: தேங்க்ஸ்,
5: இதை வாங்கிக்கோங்க.
1: அண்ணே அண்ணே, முத முதல்ல ஒரு போலீஸ்கார பணம் கொடுக்குறானே, வாங்கிக்கண்ணே வாங்கிக்கண்ணே. சரி உங்களுக்கு வேண்டாம், எனக்கு தான் பந்தயத்தில் 500 ரூபா போச்சு, டபுளா கிடைக்குது, வாங்கிக்கிட்டானே. ஓ மௌனம் சம்மதம். தேங்க்யூ.
5: இதை நீங்க வாங்கிக்கோங்க.
1: எல்லாம் 1000ஆ?
5: வாங்கிக்கோங்க.
4: பணம்லாம் எனக்கு வேண்டாம்.
5: வேற என்ன வேணும்?
4: உங்க பெர்மிஷன்.
5: ஏன் பெர்மிஷனா சொல்லுங்க.
1: ஏதோ எங்கிட்ட வாங்கிறத 2 ரூபா ஜாஸ்தியா இருந்தாலும் நல்ல வீடு கொடுத்துருப்பேன். இது வெளில இருந்து வாங்கிட்டு
6: என்னங்கடா அது வண்டியில அப்படி நிக்குது? ரோடு இருக்கு, வண்டி எடுக்க வேண்டியதானடா. இது யார் வண்டி? இது தூக்க முடியாது மால், தோராஜ். இது எங்கடா வந்து தோராஜ்?
1: 14 அங்க மரத்தாண்ட சீட்டா எடுத்துக்காரே. 14 போடாங்கோ போடாங்கோ போடாங்கோ பாட்டு பாடுறேனே.
6: கொஞ்சம்
1: முட்டாள், என்ன கபடி?

0: இருந்த நீ செத்து போயிடா. உன்னை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. நான் செத்தா பரவாயில்ல, எனக்கு யாரும் இல்ல.
1: உங்களுக்கு யாருமே இல்லைன்னு, ஆனா எனக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லைன்னு. எனக்கு எல்லாமே நீங்க தானே.
0: ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லு.
2: என்னடா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளக்காணும். எங்கடா போனீங்க?
3: பாலும் பழமும்
4: ஐயோ முதலாளி,
2: அவரைக்கும்
4: போயிருக்காரு.
2: புரியற மாதிரி சொல்ற,
4: சொன்னது புரியலையா? அவரு வரைக்கும் போயிருக்காரு.
2: ஒண்ணு பேசு, இல்ல தொடக்கத்துக்கு முன்னால பேசு. இப்படி பேசுறா புரியா?
4: இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியணும்.
2: ஆமா,
4: அவ்வளவுதானே?
2: ஆமா,
4: எனக்கு தெரியும்.
2: காமெடி என்கிட்டே காமெடி. உன்னை போட்டு மிதிச்சுன்னா, டேய், ஊர் ஊரா நீங்க லோட் அடிக்க எங்க போனாலும் அக்டோபர் 31ஆம் தேதியும் ஜூன் 2ஆம் தேதியும் இங்கத்தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. லாரியை பார்த்து வண்டி நிறுத்தின அவன் எங்க இருப்பான்?
4: முதலாளி, முதலாளி, இன்னைக்கு ஒரு நாள் அவரை சும்மா விட்டுருங்க முதலாளி.
2: ஏண்டா?
4: இன்னைக்கு அவர் அம்மா இறந்தனா முதலாளி?
2: நான் தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன். 1.5 வருஷமா லாரிக்கு டியூ கட்டுறது இல்ல, கட்ட முடியலன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்றதும் இல்ல, புறம்போக்கு கண்ணிலேயே படுறது இல்ல, சம்பாதிக்கிறத வச்சு அப்படி என்னடா பண்ற? ஏய், உன்னதானே கேக்குறேன், வெப்பாட்டி பாட்டி வச்சிருக்கியா? புறம்போக்கு உனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. நல்லா தின்னுவே, குடிப்ப,
4: அடிக்கடி சீட்டாடுவாரு, அவ்வளவுதான்.
2: ஏண்டா, என்ன திமிர் இருந்தா நீ சூதாடுவ? என்னடா முறைக்கிற? நீ பொறுப்பா நடந்துகிட்டா நான் ஏண்டா உன்னை வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்? நீ அப்பா அம்மா இல்லாத அநாத புறம்போக்கு, அதனாலதான் பொறுப்பு இல்லாம இருக்கிற. சரி, கூட இருக்கிற ஒரு நாதாரி புறம்போக்கு, அதாவது உனக்கு புத்தி சொல்லுதா?
4: எனக்கும்
2: வாயில வரும். ஏய், இப்ப சொல்றேன்டா, இந்த தடவை டியூ பணம் குடுக்கல, லாரி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்.
5: எடுத்துட்டு போங்க.
2: என்னது?
5: லாரி எடுத்துட்டு போங்கன்னு
2: சொன்னா பாத்தியாடா, என்ன வார்த்தை சொல்ற பாத்தியா? நான் லாரி எடுத்துட்டு போனா நீ பூவாவுக்கு பிச்சைதான் எடுக்கணும்.
5: அந்த நிலைமை எனக்கு வராது. வந்தாலும் உங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டேன். ஏய், லாரி சாவி கொடுத்த.
2: என்ன உடனே தூக்குற? விடுறா. இது என்ன பீடி? பெரியவங்க சின்னவன மரியாதை இல்ல. ஏய், எதுக்குடா நீ கோச்சுக்கிற? பணம் கொடுத்தவன் நான்டா, நான் இல்ல கோச்சுக்கணும். சரி கண்ணா, அதெல்லாம் விடு. இந்த பாழடைஞ்ச மண்டபத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம இதை என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. நான் ஆர்சி புக்கை உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ன?
5: நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்துருப்போங்க.
2: நீ செத்த பிறகு நான் மட்டும் குச்சி அடிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்க போறனா? எவனோ ஆர்சிஎஸ் ஃபேக்டரி கட்ட போறானா? இந்த இடம் இடைஞ்சலா இருக்கான், அவனுங்களுக்கு நேரா உன்ன வந்து கேட்க பயம். இந்த புரோக்கர் புறம்போக்கு என்ன வந்து கேட்டான்? இல்ல, இந்த புறம்போக்கு எனக்கு எதுக்கு?
4: புறம்போக்கு எல்லாம் கிடையாது, பட்டா அவர் பேர்ல இருக்கு.
2: உன்ன கேட்டா பணத்தை எப்ப கொடுக்க போற?
5: 3 மாசத்துல.
2: எங்க திருட போற?
5: உங்ககிட்ட இல்ல.
2: போடா, எப்படியோ போ. இடத்தை கட்ட பெருசா பண்ணிக்கிறான். இந்த இடத்துல வந்து 2 நாள் படுத்துட்டு போயிட்டா அம்மா பாசம் பொங்கி வழிஞ்சிருமோ? அந்த லாரி நீயே வச்சுக்கோ. அந்த புறம்போக்கு வேற கட்டிட்டு யார் மாற அடிக்கிறது? ஆமா டேய், ஆனா ஒண்ணு சொல்றேன், 3 மாசத்துக்குள்ள வட்டியும் பணம் வந்து சேரணும், இல்ல கொன்னுடுவேன். என்ன சிரிப்பா? பாத்துட்டு இருக்கல, ஒரு கை தள்ள. ஆமா, ஊர்ல வீடு கட்டிட்டு இருந்திய, முடிச்சிட்டியா?
4: எங்க முதலாளி, கடகால் போட்ட கடனே இன்னும் முடியல, அதுக்கு மேல கட்டணும்னா அங்க ஒரு பணம் கொடுத்த புறம்போக்கு நான் இருக்க.
2: உங்களுக்கு எல்லாம் பணத்தையும் கொடுத்துட்டு புறம்போக்குன்னு பட்டமும் வாங்கணும். தள்ளுற புறம்போக்கு. டேய், அவனுக்கு தான் பிரியாணினா பிடிக்குமே, வர வழியில முஸ்லீம் கடை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டானே.
4: நான் கூட சாப்பிடல முதலாளி.
2: உனக்கும் சேர்த்தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கிற புறம்போக்கு போய் சாப்பிடுங்க. டேய், அவன் ரொம்ப ஓவரா தண்ணி அடிக்கிறான்னு நினைக்கிறேன், ஈரல் கட்டுற போது கூட இருந்து பாத்துக்க.
4: அவருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறதே நான் தானே.
2: அது சரி, அப்ப தண்ணி ஊத்தி தான் கொடுப்பேன். வரண்டா புறம்போக்கு.
4: முதலாளி,
6: முதலாளி,

0: இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, ஏ சம்பளத்துல இருந்து நானே கொடுத்துக்கிறேன்.
1: என்ன திமரா, என் வண்டி கால் சேர்க்கிற நீ யாரா? நான் முதலாளியா நீ முதலாளியா?
2: ஐயோ தப்பிச்சோம்டா சாமி,
1: ஊருக்கு போறானா? போற ஊருக்கு போன அப்படியே போ, திரும்பி வராத.
3: அடுத்த மாதம் தான் நான் ஊருக்கு வருவேன். வரும்போது குட்டிக்கு புது
1: துணி.
0: அண்ணே நான் ஊருக்கு போலண்ணே, அதுதான் வீட்டுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்,
3: வாங்கிட்டு வருவேன்.
1: ஏய் கூப்பிட்ட உடனே வாடா.
0: டியூ கட்ட கூட பணம் இல்லையே சொன்னீங்க, ஏதன்னு இவ்வளவு காசு?
1: திருண்ண நான் லோடு அடிச்சா கடன் தானே அடைஞ்சு போகுது. புடுறா
0: கடன், எனக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களே அண்ணே.
1: நமக்குள்ள என்ன கணக்கு? புடி
0: இல்ல
1: புடுறா. கடை பக்கம் போயிருந்தேன், சின்ன குட்டிக்கு ஒரு ஃப்ராக் வாங்கினேன். இந்த செலெக்ஷன்லாம் எனக்கு தெரியாது, கலர் பிடிச்சிருக்குதா குடிக்கலன்னு மாத்திக்க சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் எப்ப கிளம்புற?
0: நான் ஊருக்கு போலேண்ண.
1: ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், அதை போய் மனசில் வச்சுக்கிட்டியா?
0: சேச்சே.
1: ஏ உனக்கு என்ன பத்தி தெரியும்டா, பிடிச்சிருக்க கண்டத்துல படுத்து கிடப்பேன், கண்டத்துல துணியை கழட்டு போடுவேன், நீ லாரிக்கு போட்டு மாக்கலி.
0: நான் அதுக்காக சொல்லி
1: வேற எல்லாம் செட் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ வேற வரைக்கும் வேற ஆள் வேண்டாம், நீ கிளம்பு போயிட்டு வா. ஃப்ராக் பிடிக்கலன்னா மாத்திக்க.
4: ஊர்ல கொண்டாட்டி அம்மாவை கேட்டதா சொல்லு.
0: ஐயோ பஸ் போயிடுச்சே.
5: ஏய் ஹோல்ட் இன் ஹோல்ட் இன். ஏய் நிறுத்திய நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆ ஒரே ரைட்.
6: அம்மா இந்த மாலி அப்பாக்கு போடட்டுமா?
7: ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் குழந்தைய அடிக்கிற? குழந்தைய தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க.
8: முதலாளிய வந்திருக்காரு, நான் தான் லெட்டர்ல எழுதியிருந்தேனே, திருவிழாக்கு வரும்போது அவரையும் கூட கூட்டிட்டு வாங்க, இங்க அவருக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு.

0: மாலை போட்டுட்டல சரி தூங்குறியா? நான் விளையாட்டு
1: வரேன். கூட்டாளியெல்லாம் வந்துருக்காங்கப்பா, கண்ண தருது பாரியா.
2: இனி அந்த குடும்பத்தை ஆண்டு வந்தா காப்பாத்தணும். செத்த மூச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அடிபட்டு செத்த மாதிரி தெரியல. ராயத்துக்கு ராயத்து ஊத்தி கூட இருக்கிறவன் தான் கொண்டு இருக்கணும்.
1: ராசாத்தியாட்ட ஒரு பொண்ணை பெத்துட்டு போயிட்டியே, உனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்தியாடா? இப்ப உனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நான் யாருக்கிட்டடா கேப்ப? ஐயா, நாங்க அனாதியா நிக்கிறோம் ஐயா, ஆம்பளை துணை இல்லாம. என் புள்ள கூட பிறந்த உடம்புறப்பா நினைச்சு அவனுக்கு யாராவது கொல்லி போடுங்கய்யா. கொல்லிப்பட்டா 16 நாளைக்கு வீட்டுல சேர்க்க மாட்டாங்கன்னு ஐயா எங்களை ஒதுக்கி வச்சிடாதீங்க ஐயா. என் பிள்ளைக்கு யாராவது கொல்லி போடுங்க ஐயா, என் பிள்ளைக்கு கொல்லி போடுங்க.
3: உங்களுக்கு யாரும் இல்லைன்னு, ஆனா எனக்கு உங்களை விட்ட வேற யாருமே இல்லை. எனக்கு எல்லாமே நீங்க தானே.
4: இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம். இனி கேட்கலாம் பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: எந்திரிமா, சாப்பாடு வாங்கி வந்திருக்காங்க. ஒருவா சாப்பிட்டுட்டு படுத்துக்கடா, பசிக்குது பசிக்குதுன்னு அழுதல்ல. எந்திரிமா, எந்திரா கண்ணு, எந்திரி.
6: பாத்து பாத்து, இந்தா தண்ணி குடி. எல்லாத்துலயும் அவசரம் அப்பனா மாதிரியே.
7: அவன்தான் அவசர அவசரமா போய் சேர்ந்துட்டான்.
6: என்ன பாக்குற? நான் ஒன்றும் அவசரப்படல, பசி அதான்.
0: எனக்கு கொஞ்சம் பசி.
6: அப்பனை மாதிரியே கூட கூட வாயாடாத, சாப்பிடு. உடம்பு மட்டும்தான் மேல பாசம் இருக்குதா? எனக்கு இல்லையாடி அவன் மேல. நான் அவனை பெத்தபடி பாடுபட்டு இந்த வயசான காலத்துல இதை என் தலையில கட்டிட்டு போலாம் நினைச்சேன். உனக்கு என்ன நெஞ்சாடி?

0: என்ன தல உங்கியா தடிக்கிடிச்சா? இனிமே பார்த்து போமா?
1: கிளம்புறமா? போறோம்.
2: அம்மா இந்த கஞ்சியாவது கொஞ்சம் குடிமா.
3: வேண்டாம்.
2: அட குடிங்கறல்ல, குடி.
0: பசிக்குது. இன்னைக்கு எனக்கு பொட்டல வாங்கி தர மாட்டியா? எங்க அப்பா டெய்லி வாங்கி தருவாரு.
1: என்ன தோராஜே, வண்டி எடுக்கல?
4: நீங்க பஸ்ல ஊருக்கு போங்க, நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு வரேன்.
5: ஆம்பளை தோணை எல்லாமே ஒரு பொம்பளை தனியா இருந்துட்டா போதுமே, அங்கேயே சுத்திட்டு இருப்பானுங்க. வந்தோமா, வந்த வேலையை முடிச்சோமா, கிளம்புறமான்னு கிடையாதே. பொறுக்கிங்க, இந்த நாய் வேற பாரு, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு. சனிங்க சனிங்க, ஒருத்தன் பார்வையும் பாரு, கண்ணுல நெருப்பள்ளி கொட்ட. வாயா, நீ இன்னும் ஊருக்கு போலியா? சா வீட்டுக்கு வந்தா சொல்லிக்காம போவாங்க. நீ என்ன சொல்லிட்டு போனாலும் காரியம் வரைக்கும் காத்துட்டு இருக்கியாக்கோ. ஓ, நீ கொல்லி வச்சு வரல, பாலோட போக முடியாது, தலைக்கட்டு வரைக்கும் இங்கதான் இருக்கணும். ஆனா அந்த வீட்டுக்கு ஏது தலை உனக்கு கட்டுறதுக்கு? நீ யா வெத்தல எடுத்துட்டு போக வேண்டியதுதான். என்ன சாப்பிடுற, டீ குடிக்கிறியா?
4: வேணாம், மூணு பொட்டலம் குழம்பு சோறு கூட.
5: மூணு பொட்டலமா? ஓ, அந்த வீட்டுக்கா? உள்ள வந்தா தொங்குறானா, வந்தவனும் தொங்கிட்டு தான் இருக்கான். எல்லா பொறப்பும் ஒரே பொறப்பாதான் இருக்கு. இரு, சோறு வெந்துட்டு இருக்கு. என்ன ஒரு கோவிலுக்கு போக முடியல, சந்தைக்கு போக முடியல, ஏ கொல்ல பக்கத்து கூட போக முடியல. குரங்குங்களாட்டம் பின்னாடியே தாவி தாவி குதிக்குதுங்க. என்ன அது, அது தலையத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா படிச்சிருக்கான் ஆண்டவன்.
6: புதுசா ஊருக்கு வந்திருக்காரு, அவர் சின்ன முதலாளிய பத்தி என்ன நினைப்பார்? நீங்க சும்மா இருங்க சின்ன முதலாளி, இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை பார்த்து குரங்குன்றா, உங்களை பார்த்து பிசாசுன்றா, உங்களை பார்த்து பேயின்றா, உங்களை பார்த்து நாயின்றா. குடும்பம் சொல்லிட்டியே,
7: அப்படி சொல்லலப்பா.
6: அது சொல்லிதானா தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு சக்தி இல்லையாடா.
8: அவ பொதுவா சொன்னா விடுறா,
6: நான் விட்டுருவேனா என்ன?
8: அரிப்பை எல்லாம் தீர்த்து கிட்டியாடா, அரிவரி பிடிச்ச.
1: ஏ பையா, ரேடியோ வை, ஸ்கோர் கேட்கலாம்.
9: நான் வைக்கிறேனே. எங்கடா இங்க இருந்து டிரான்சிஸ்டர்
10: ஓடு 6? என்னமா அடிக்கிறாயா திண்டுக்கல்?
9: அது திண்டுக்கல் கிடையாதா, திண்டுக்கல்றா.
1: 91, 92, 93, 94, 95, 96, 100 கட்டுறா.
7: இன்னும் 4 போட்டா தாங்க 100 ஆகும்.
1: நான் 4 போட்டா உனக்கு என்ன யோசிச்சு பாத்தியா? வேலைக்கு புதுசா?
7: இல்லைங்கய்யா, நம்ம மில்ல வேலை பாக்குறவன் கட்டுறா மூட்டையா.
1: நீ ஏன் பாதி மரத்துல வேடி பாக்குற? ஏற மேல மில்லுல வேலை பாக்குற தம்பி லாரியில ஏத்தும் போது மொத்தமா எத்தனை மூட்டைன்னு தான் எண்ணுவாங்க, அதுக்குள்ள எத்தனை காயின்னு எண்ண மாட்டாங்க. மூட்டைக்கு 4-5 காய் மிஞ்சிச்சுன்னா நமக்கு 4-5 மூட்டையும் மிச்சாங்கல. வட ஆனந்த் உங்க எப்படி இருக்கா?
11: தங்காலம் வேலை முடிஞ்சதும் உங்களை வீட்டு பக்கம் வர சொன்னாங்க.
1: என்னடா சொல்ற, நிஜமாவா?
11: ஆமாங்க, வட்டியோட சேர்த்து அசல்ல பாதி இன்னைக்கு பைசல் பண்ணிடலாம்.
1: என்னடா குழப்பம், உக்கா என்ன சொன்னா?
11: வயசானாலும் கம்பீரமா இருக்கீங்களா?
1: என்ன பத்தி தப்பா பேசினது யாரு?
11: நம்ம ரங்கராஜ் முதலாளி.
1: என்னவா அந்த கடங்காரனுக்கு?
11: நாம 8 வட்டி வாங்கிட்டு 2 வட்டி தான் ரசீது குடுக்கறோமா. அது மட்டும் இல்லாம அசலுக்கு மேல வட்டி கட்டானா, நாம குடுக்கற 2 வட்டி ரசீதுக்கு தான் காசு கொடுப்பானா, அசலையும் சீக்கிரம் கொடுத்துறன்றான்.
1: ஆமா, நீ எந்த ரங்கராஜ் சொல்ற?
11: நம்ம பழைய பள்ளிக்கூடத்து டீச்சரு சாரதா மல்ல, அவன் பையன்.
1: சரி, அவனை நான் பாத்துக்கிறேன். என் பையனை கடத்தருவில்லங்க பாத்தியா? என்ன முழிக்கிற, கேட்டா பாக்கலின்னு சொல்ல சொன்னானா? எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான், தலையெழுத்து. சரி, நீ வட்டி பண்ணத கணக்கு பண்ணி வீட்டுல கொடுத்துட்டு மளிகையில போய் கொஞ்ச நேரம் உட்கார்.
11: சரிங்க.
1: பொட்டல கட்டுவேன், சில்லறையும் சேர்த்து கட்டிடுவான்.
11: ஆமாங்க, நோட்லயே கட்டிடுவான்.
1: அப்புறம் நான் அடைக்கடையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மில்லுக்கு போறேன், சாப்பாட்டு அங்கேயே அனுப்பிச்சு சொல்.
11: சரி முதலாளி.
12: ஏய் வழக்கண்ண, காஞ்ச மட்டையை வெட்டுறா, பச்சை மட்டையை வெட்டிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா காஞ்சத வெட்டு, இல்ல ஒண்ணு வெட்டி
13: விடுங்க. சொல்லுங்க, யாரையாவது க்ளோஸ் பண்ணணுமா?
1: எப்படி தெரிஞ்சுக்கிட்ட?
13: தோல் மேல கை போட்டீங்களே.
1: புத்திசாலி, பேர் ரங்கராஜ், ஆள் கொஞ்சம் துள்ள ஆரம்பிச்சுட்டான்.
12: க்ளோஸ் பண்ணிடவா?
1: சே சே பாவம்.

0: அவன் அம்மா நாதி ஆயிடுவா.
1: கை கால எடுத்துறேன். வட்டி பணத்தை கணக்கு பண்ணி குடுத்துட்டு போ சொன்னார்மா.
2: ஓ, கையெல்லாம் மாவா இருக்கு. நீ வட்டி பணத்தை பத்மாட்ட குடுத்துட்டு போ. பத்மா,
3: என்ன நீ
2: கொஞ்சம் வாமா, ஆனந்த் வந்திருக்கு. வந்து வட்டி பணத்தை கணக்கு பண்ணி வாங்கி வச்சுட்டு அப்படியே சமையல் ரூம்க்கு வா, வேலை இருக்கு.
3: ஒரு பத்தாவது கொடுக்க வேணாமா?
1: பத்மா, பேருக்கு ஏத்த மாதிரி கேக்குறியம்மா. உங்க அப்பன் கூட 8 வட்டி தான் வாங்குவான். நீ ரசீதே இல்லாம 10 கேக்குறியே.
4: இந்த சட்டை நல்லா இருக்கா?
5: நல்லா இருக்கே. யார் வாங்கி கொடுத்தா?
4: அப்பா வாங்கி கொடுத்தாங்க.
5: சின்ன குட்டிக்கு ஒரு ஃபிராக் வாங்கினேன். இந்த செலக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. கலர் பிடிச்சிருக்குதா?
4: அம்மா, நிறைய சட்டை வாங்கிறதுக்கு ஊருக்கு போயிருக்காங்களே.
5: ஆமா, ஊருக்கு போயிட்டான்.
4: போயிட்டா இல்ல போயிட்டாங்க.
6: இதே வேலையா போச்சு இந்த ஊர்ல.
3: நீங்களும் ஒரு நாளைக்கு அடிபட்டுதானா சாவிங்க?
0: ஏன் சார் அதான் புலம்பிட்டு இருக்க? இதோட விட்டானு சந்தோஷப்படு.
7: நான் இவங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இவங்க கிட்ட வாலாட்டாதரா, திமுறா நடந்துக்காதன்னு கேட்டா தானே. எத்தனை வர அடிச்சாங்க?
8: அடிச்சது யாருன்னு தெரியலங்க. அடிச்சு தூக்காதுங்க போட்டாங்க. டேய், அடிச்சது யாருன்னு உங்களுக்கு
9: தெரியுமாடா? யாருன்னு தெரியலங்க.
3: நீ சொல்ல மாட்டடா. உன்னை அடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும்டா.
5: யார் அடிச்சது சொல்லுங்க. ஏமா அடிக்க சொன்னது?
3: ஐயோ, நான் எப்படி சொல்றது? சொன்னா என்ன என் குடும்பத்தை கொளுத்தி போடுவாங்கப்பா.
0: ஏய், விசாரணையில அப்புறம் அவனை முதல்ல ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க. அடிபட்டு கிடக்குறாங்க பாவம்.
7: சீக்கிரம் தூக்குங்கடா. எல்லா நேரத்தும் போச்சுன்னா உயிர் பழப்பானா அவன். அப்புறம் ஆஸ்பத்திரியில கேட்டா அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லாதீங்க. கேஸ் உங்க மேல வந்துடும். லாரியில கீரியில அடிபட்டா நாயின்னு சொல்லுங்க. என்ன படமா காட்டுறாங்க? ஓடு.
0: குழந்தை, நீ உனக்கு என்ன தெரிய போகுது? இனிமே பெரியவங்கிட்ட பயபக்தியோட மரியாதையா நடக்கணும். புரியுதா?
4: புரியுது.
0: உனக்கு புரியுது?
5: செருப்பு பிஞ்சு போயிருக்கு.
10: உன் தைரியத்தை ரொம்ப நல்லாவே பாராட்டலாம். இந்த ஊர்லயே முத முதல்ல அந்த ஆளை எடுத்து கேள்வி கேட்டவனே நீ ஒருத்தன் தான். உனக்கு ஏன் அந்த ஊர் வம்பலாம்? ஜாக்கிரத, கைய கால எடுத்துருவானுங்க. டீ கிடைக்க போற? எனக்கு ஒரு டீ சொல்ல.
5: என்ன பிச்சையா? முளைச்சு சாப்பிடு.
11: எந்த ஊரு?
5: கிடையாது.
11: பேரு?
5: சொல்ல முடியாது.
11: ஊருக்கு புதுசாச்சே, இவனாவது மரியாதை கொடுப்பான்னு நினைச்சேன். நடக்காதுரா.
10: வணக்கண்ணே. நீங்க இங்க உட்காருங்கண்ணே, நான் வெளியே போயிடுறேன்.
12: என்ன பண்றது, ஒரே நாள்ல எல்லாருக்கும் மரியாதை கூடி போச்சு. என்ன மிலிட்டரி டீ போடவா? குழந்தைக்கு என்ன வேணும்? அதெல்லாம் நம்மளால முடியாதுமா. வாயும் கூடவே பிறந்தது. எதுக்கு மிலிட்டரின்னு கூப்பிட்டேன்னு பாத்தியா? உன் தைரியத்தை பார்த்துதான்.
5: ஒரு பால் ஒரு டீ.
12: இந்த எம்ஜிஆர் படத்தெல்லாம் படத்துக்கு படம் ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி ஊருக்கு ஊர் ஒரு வில்லன் இருக்கதான் செய்யறான். என்ன பண்றது? அதனால கேள்வி கேக்குறவெல்லாம் ஹீரோ ஆயிட முடியுமா? எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்கிற மாதிரி உனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். ஆனா எல்லாம் ஒரு அளவோட இருக்கட்டும்யா, இல்லன்னா இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க, துரத்திடுவாங்க. துட்டேடு. இன்னும் 5 ரூபாய் குடுக்குற. டீக்கு பாலுக்கு சரியா போச்சு. 3 பொட்டலத்துக்கு
5: நான் கேட்டேனா?
12: இவங்க ஓட்டுக்கு வேணா? நீ அங்க போலியா?
13: நீங்க சொன்ன மளிகைச்சாமான் சைக்கிள் ரெடியா இருக்கு, ராமன் வீட்டுல கொண்டு இறக்கிடுவா.
12: சமையல் அறை வரைக்கும் போயாச்சு. பாப்பா, உங்க அம்மா கிட்ட சொல்லி கீத்து கட்டில ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லு. பிஞ்சு கிடக்குது, வெயிட் தாங்க வேணா?
5: உனக்கு வாய் மட்டும் இல்ல, கொழுப்பும் ஜாஸ்தி.
12: ஆமா. ஏன் நான் என்ன உப்புனா இருக்கேன்? வந்துட்டாரியா பாட்னத்துல இருந்து பெரிய டாக்டர்?

0: உனக்கு மளிகை கடை பிடிக்கல, தென்னந்தோப்பு பிடிக்கல, அடகு கடை பிடிக்கல, ரைஸ் மில்லு கூட பிடிக்கல, வேற என்ன பிசினஸ் பண்ண போற சொல்லு, செஞ்சு கொடுக்கறேன்.
1: நான் எவ்வளவு நாள் ஆசையா கேக்குறேன், வைன் ஷாப் வச்சு கொடு, பிராண்டி ஷாப் வச்சு கொடுன்னு.
0: என்ன என்னடா பண்ண சொல்ற? எங்க இடம் பார்த்தாலும் 100 அடிக்குள்ள பள்ளிக்கூடம் இருக்கு, 200 அடிக்குள்ள கோயில் இருக்குது, 250 அடிக்குள்ள தர்கா இருக்குது, 300 அடிக்குள்ள சர்ச்.
1: ஏப்பா நிறுத்திட்ட?
0: எந்த தொந்தரவு இல்லாம ஊருக்கு மத்தியில ஒரு இடம் வரப்போகுது, நீ லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண.
1: எந்த இடம்ப்பா?
0: செத்து போன நம்ம ராம் இல்ல, அவன் வீடு பத்திரம் கூட நம்ம கையில தான் இருக்கு. ஒரு வாரத்துல பாரு, உனக்கு ஒயின் ஷாப் உண்டு.
1: ஐயா ஜாலி, தேங்க்ஸ் பா.
2: சோப்பு விக்கறாங்கப்பா, துணி சோப் நுரைக்கிற அளவு கூட வாசனை சோப் நுரைக்க மாட்டேங்குது. இதுக்கு கள்ளமாவே தேய்ச்சி குளிக்கலாம், ஆனா அந்த கன்றாவிய தேய்ச்சா உடம்பெல்லாம் அரிக்குது. ஏ ஆனந்த், அவசர அவசரமா குளிச்சிட்டு ஓடிடா அந்த வேலைக்கு, டிஃபன் செஞ்சு வச்சுக்கே சாப்பிட்டு போ.
3: சரி.
2: டேய்
3: என்னக்கா,
2: நேத்தி வச்சு மீன் குழம்பு இருக்கு, சாப்பிட்டு போ.
3: சரி சரி.
0: ஒரு வாரம் டைம் தரேன், அதுவும் செத்து போனானே நல்லவன் போய் சேர்ந்துட்டான். ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வா வா வா, இந்த பிஸ்கட் பட்டுமா?
4: புள்ளிக்கே அவன் பொண்ணு மேல உசுறு, அதுக்கு கல்லு உடு கட்டணும்னு இவர்கிட்ட பத்திரத்தை கொடுத்து கடனை வாங்கி கடக்கால் போட்டான். அதுக்கு மேல ஒத்த கொடுக்க முடியாதுன்னு இந்த புண்ணியமா சொல்லிவிட்டாரு. வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டவே என் புள்ள கஷ்டப்பட்டானே தவிர எங்க இருந்து கடன் அடைக்க முடிஞ்சது? இன்னைக்கு திடு திப்புன்னு வந்து 40,000 ரூபாய் பணத்தை வட்டியோட கொடுத்துரு, இல்லைன்னா ஒரு வாரத்துல ஊட்ட காலி பண்ணுனா நாங்க எங்க இருந்து போவோம்? யாருக்கிட்ட போய் கேட்போம்? எங்களுக்கு யார தெரியும்?
5: எங்க பரம்பரை கொசுக்கடியிலையும் கட்டாந்தரையிலையும் படுத்து தூங்குற சாதாரண பரம்பரை. ஆனா நான் என் குழந்தைக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டுவேன். அந்த வீட்டு ஹால்ல ஒரு ஃபேனை மாட்டி, அந்த ஃபேனுக்கு கீழே குட்டி பெட்டு போட்டு, அந்த பெட்டுக்கு மேல என் பொண்ணு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்கணும். அதை நான் தூங்காம பாத்துட்டு இருக்கணும். அதுதான் ஆசை. அண்ணே நடக்கும்ண்ணே, நடக்கும். ஜோசியக்காரன் ஜாதகத்தை பார்த்து சொன்னது அப்படியே நடக்கும். 28 வயசுக்குள்ள நான் கண்டிப்பா வீடை கட்டுவேன். 30 வயசுக்கு மேல எனக்கு சுக்கிரதசை என்ன, அப்படி மேல மேல மேல போயிட்டே இருப்பேன்.
6: நீங்க கேட்ட 45,000 இருக்கு, கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாள் கேட்டு கொடுக்காத இந்த இடத்த இப்ப எதுக்காக விக்கிறீங்க?
7: இவ்வளவு நாள் ஒரு ஜீவன் வாழ்ந்ததை நினைச்சு விக்காம வச்சிருந்தேன், இப்ப ஒரு ஜீவன் வாழ்றதுக்காக வித்துட்டேன்.
6: உங்க மனசு போல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாருங்க,
8: இடைவெளிக்கு பிறகு தொடரும் பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
9: உண்மையா, பயனுள்ளதா,
10: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
9: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
10: தினமும் காலை 8:02-8:30
9: நமது முதன்மை அலைவரிசையில்
10: தகவல் தளம்.
8: தொடர்ந்து கேட்கலாம் பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
11: மஞ்சத்தூள் 100,
0: மஞ்சத்தூள் 100,
11: குங்குமம் 100,
0: குங்குமம் 100,
11: சக்கரை 4 கிலோ,
0: சக்கரை 4 கிலோவா? ரொம்ப சந்தோஷமா இருப்பான் போல இருக்க. அடுத்த வாரம் குறைச்சிருவோம். மேல
7: 40,000.
0: 40,000
7: ராமு வீட்டு பத்திரத்தை மீக்க வந்திருக்க. ஒரு நிமிஷம், பத்திரத்தையும் ப்ரோனட்டி எடுத்து வச்சுட்டு பணத்தை மேலே கை வைங்க.
0: பத்திரம் வீட்டில் இருக்கு, வாங்க. வீட்டில் இருப்பான், ஃபோன் பண்ணி சொல்கிறேன், போய் வாங்கிக்க.
7: பணத்தையும் வீட்டிலே கொடுத்துறேன்.
0: இதுதான்டா முத தடவை எங்கிட்ட பத்திரத்தை வச்சுட்டு ஒருத்தன் திருப்பி மீட்டுக்கிட்டு போறான்.
11: ஏன் மோலாளியே, நம்ம சின்ன மோலாளிக்கு இந்த ஒயின் சாப்பிட வச்சு தர நீங்களா?
4: எந்த ஜென்மத்துல யார் செஞ்ச புண்ணியமோ, எங்க மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க.
10: இருந்த அந்த வீட்டையும் வித்துட்டீங்களே, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
7: எனக்கு எந்த கஷ்டம் வராது.
2: என்ன மல்லிகா குளிக்கிறியா?
7: எனக்கு என்ன குடும்பமா புள்ளையா குட்டியா கஷ்டம் வரதுக்கு இல்லமா?
12: அதெல்லாம் சரி, எங்க அப்பாவை பாத்தீங்களா?
7: பாத்தமா, அவன் தான் அந்த பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்தான். அவருக்கு அங்கே நிறைய வேலையா. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்துடுறேன்னு சொன்னான். உனக்கு புது ஃப்ராக் வாங்கி கொடுத்தான். அவங்க அம்மாவுக்கு புது கண்ணாடி.
12: எங்க அம்மாவுக்கு
7: இருக்கு? இதோ புடவை.
6: சார், கொஞ்சம் வாங்கலை.
7: இதோ வந்துட்டேன், இந்தாங்க. உங்க அம்மாவுக்கு புடவை பிடிச்சிருக்கா கேளு.
12: அம்மா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க சொன்னாங்க.
4: ஒரு இழவும் புரியல.
6: அடுத்த வாரம் வேலையை ஆரம்பிச்சிடலாங்க.
7: அடுத்த வாரம் எதுக்கு? நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க. இந்த வாசக்கால் எந்த பக்கம் வருது?
6: இந்த பக்கம் வரும், நார்த் ஈஸ்ட். வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்கும்.
7: இது வாஸ்துக்காக கட்டுற வீடு இல்லை.

0: அவனுடைய ஆசைக்காக கட்டுற வீடு. அவன் ஆசைப்பட்டு எங்கெல்லாம் கடைக்கால் போட்டிருக்கானோ அப்படியே கட்டிருங்க. என்னால் மொத்தமாக பணம் கொடுக்க முடியாது. இப்போதான் பக்கத்தில் எருமூட்டை லோடு கிடச்சிருக்கு. எப்பப்போ பணம் கிடைக்குமோ அப்போ தான் கொடுக்க முடியும். இதில் 5000 ரூபா பணம் இருக்கு, அட்வான்ஸாக வச்சுக்கோங்க.
1: பரவாயில்லைங்க, இருக்கிறத கொடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை வச்சு வேலை வாங்கிக்கிறேன்.
2: எங்களுக்கு எவ்வளோ செய்கிற, உனக்கு ஏதாவது செய்ய விட்றியா? அட, எத்தனை நாள் இங்கே வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறேன், கேட்குறியா? சரி, அதை விடு. எங்கேயோ மரத்தடியில் படுத்து தூங்குறதுக்கு இங்கே வந்து படுத்துக்கலாம்ல? அட, வெளியில் பணியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்து படு, இடமா இல்லை?
3: என்னமோப்பா, உன்னை நான் பெத்த பிள்ளையா நினச்சி சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சால் சரி.
4: அம்மா, இந்த பொடவை பிடிச்சிருக்கா? கேட்குறல்ல, சொல்லு, பிடிச்சிருக்கா?
3: சொல்லுமா, குடிச்சிருக்கா? அப்ப கட்டிக்க. கட்டினதான் கிழிஞ்சு போச்சே, மாத்தி கட்டிக்க. ஏதோ புரிஞ்சு நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது. எனக்கு என்ன, இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குறேன். நீ வாழ வேண்டிய வயசு, உள்ளே வளர்த்து ஆளாக்குறதுக்கு ஒரு புண்ணியமா வேண்டாமா? அதுக்கு தான்
5: சொல்றேன். புடவை நாசம் பண்ணாத எங்க கூட.
6: தட்டியில செஞ்ச பாத்ரூம் கதவு தானே ஓங்கி ஒரே உதவ திறந்துக்குச்சு. திறந்து பார்த்தா அப்படியே வள வள வளன்னு வளத்தண்டு கணக்க உடம்பு.
5: என்னையா முறைக்கிற, வச்சு பாரியா கையா, இப்ப வச்சு பாரியா கையா, வெட்டி போடுவேன்.

0: ஐயா வாங்க ஐயா.
1: தம்பி முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு. இந்த பாரு எங்க ஊர் பையனுக்கு நீ கொல்லி வச்ச, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அப்படி இப்படி ஒத்தா சேர்ந்த, அதனால இது வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருந்தோம். ஆனா நேத்து ஊர் மத்தியில எங்க ஊர் பொண்ணை கட்டி, அந்த அசிங்கத்துக்கு என் வாயால சொல்ல முடியல.
2: உங்க வாயால சொல்ல முடியலனா உங்க வாரிசு இருக்காரு அவர் வாயால சொல்ல சொல்லுங்க. நீங்க தானே ஊர் பெரிய மனுஷங்க.
3: அதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டி இவன் செஞ்சது நியாயமா இல்ல அவ பேசினதான் சரியா நல்லா விசாரணை பண்ணிட்டு இருக்க முடியுமா? எங்க பாதிக்கப்பட்டது எங்க ஊரு பொண்ணு, அவன் சொல்லிட்டா அவனை ஊரை விட்டு விரட்ட சொல்லி கிளம்ப.
4: என்னையா பாக்குற?
5: நானும் உங்களுடைய வந்துருந்துறேன்.
6: இது நீங்க பிறந்த ஊரு, இங்கதான் இருக்கணும். வர வரட்டுமா?
7: அதிகாரம் இல்ல, நீங்க பஞ்சாயத்து கூட்டினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எங்க குடும்பமும் காலம் காலமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் தான். எங்களுக்கும் சொந்த பந்தெல்லாம் வேணும். நீங்க வாங்க வாங்க.
8: வருது பாருங்க.
2: எனக்கு
9: எனக்கு

0: நான் தூங்கி பல வருஷம் ஆச்சு, காலோட சேர்த்து தூக்கமும் போச்சு.
1: டேய், உக்காமல நீ வச்சிருக்க பாசத்தை பாராட்டுறேன். அதுக்காக ஏன்டா ஒளிஞ்சிருந்து கத்திய விசுற? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நேரா வந்து நெஞ்சில குத்து. நீ தைரியசாலி, உன் கத்தி நீ அடியால இருந்தா மட்டும் பத்தாது, நாலு பேர் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், இல்ல கத்தி அது குடிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த பார், கத்தி இப்படி அறியணும்.
2: ஆஹா, என்னமா கத்தி வீசுறாரியா?
3: புது கத்தி, புது ஆளு, புது ஸ்டைலு, கலக்கிறாரு டிரைவரு. கட்டிங் வச்சுவீங்க?
4: கட்டிங் வந்து வெட்டுறேன்.
5: ஏண்டா என்ன இழிச்சவா நினைச்சியா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நீ எதை வேணா திருப்பிட்டு போடா.
1: இன்னும் ஆறு மாசம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தரா.
5: டேய், நீ வீடு கட்டுறது உனக்காக இல்ல, உன் நண்பன் நண்பனுடைய குடும்பத்துக்காக தெரியும்டா. அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக ஒரு நாளைக்கு அஞ்சாறு லோடு அடிச்சு கஷ்டப்படுறத எனக்கு தெரியும். என்ன இத ஊரா வாயில கேட்டேன், உன் வாயில கேட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதான் எனக்கு கோவம். இந்தா சாவிய புடி. ஏய், அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் பேத்துறான், புடுறா சாவியா. இத பாருறா, ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் ஆனாலும் வீட்டை கட்டிட்டு கடனை கொடு. ஆனா கடனை கொடுக்கல, மவனை கொன்னுருவேன். இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா, சின்ன வயசுல பார்த்தது.
6: பட்டுமா?
7: ஏய், சாப்பிடாம என்ன பண்ற? சாப்பிடுமா?
8: வீடு பாருங்க, மலை மலை ஏறிட்டே போகுது. ஐயா அங்க பாருங்க.
7: என்னங்க இது?
8: என்ன
9: நடக்கு யோசிச்சு பாத்தியா? இவங்களை எப்படி மடக்கறதுன்னு எனக்கு தெரியும்.
8: இன்னும் ஏன்டா ஸ்லோவா போற? வண்டிய தூக்குடா.
10: நான் வேலை விக்கிறானுங்க.
1: உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்.
7: இப்படி அடிபட்டிருக்கேன், கத்தி வீசின மேல கோவம் வரலையா?
1: இல்ல.
7: ஏன்?
1: அவன் இடத்துல நான் இருந்திருந்தா இதுக்கு மேல செஞ்சிருப்பேன்.
7: அத விடுங்க, இப்ப உங்க மேல சுடு தண்ணி ஊத்துனேனே, என் மேல கோவம் வரலையா?
1: இல்ல.
7: ஏன்?
1: நீ தெரியாம செஞ்ச.
7: அப்ப அந்த வசந்தா மேல மட்டும் அன்னைக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்தது?
1: அவ தப்ப தெரிஞ்சு செஞ்சா, அத நியாயம் வேற வாயாடுறான்.
7: அவன் நல்லவங்க, அவையே இப்படி வாயாடியா இருக்கான் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, தினமும் நாலஞ்சு பேரோட வீட்டுக்கு வந்து குடிச்சு கும்மாளம் போடுவாங்க. வந்தவனுங்க இவ பாவட சட்ட வயசுல இருக்கும் போது இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்களாம். அவனுங்களை விரட்டுறதுக்காகவே இவ அடங்கா பிடாரியா மாறினான். எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டு அவங்க அப்பா போய் சேர்ந்துட்டான். இருக்கிற ஒரே தம்பிய படிக்க வச்சு ஆளாக்கணுமேனு டீ கடை நடத்தி கஷ்டப்படுறான். என்ன வாயாடினாலும் இன்னும் சிலதுங்க அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்குன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லி அழுவா. பாவம், என்ன பண்றது? ஆம்பளைங்க மேல இருக்கிற வெறுப்புலதான் அவ இப்படி நடந்துக்கிறான்.
1: அதுக்காக ஆம்பளை மாதிரி நடந்து கூடாது, பொம்பளையா நடந்துக்கணும்.
7: இருந்தாலும் நீங்க அன்னைக்கு செஞ்சது
1: எல்லாரும் ஒண்ணமா நினைச்சுக்காத, அவ செஞ்சது தப்புதான்.
7: அப்ப நீங்க செஞ்சது
1: தெரியாது.
7: நீங்க எப்ப வந்தீங்க?
11: நான் எப்ப வந்தா உனக்கு பிடிக்கும்? ஆமா, நான் தெரியாமதான் கேக்குறேன். உனக்கு வயசு என்ன?
7: ஏன்
11: நீ காலம் பூரா இப்படியேதான் இருக்க போறியா? இவ்வளோ நேரம் அந்த டீ கடைக்காரி பத்தி பேசினிய, உன்னை பத்தி பேசியிருந்தா? அதெல்லாம் புரியுற ஜென்மத்துக்கு புரியும்.
1: உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும். ஒரு டீ.
7: ஆமா, இது கொஞ்சம் குறைச்சல.
8: நீ எதுக்கு என் கூட கூட யோசிச்சு? சாப்பிடா, சாப்பிடு. சொந்தமா என்ன செய்யடா?
1: செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடறேன்.

0: சில்லறையா?
1: கணக்குல வச்சுக்க, அப்பப்போ வந்து கழிச்சுக்கிறேன்.
2: வட்டியோடு
3: இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: இனி கேட்கலாம் பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: தயவு செஞ்சு வாங்கிக்கங்க, அதான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல,
4: இது அப்பாவோட கடைசி ஆசை. போன மாசம் அப்பா செத்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாள் என்னை கூப்பிட்டு இதை செய்ய சொன்னார். எல்லா காரியம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. அவன் நல்லவன்டா, நிறைய நல்லது செய்யறான். அவன் கிட்ட காசு வாங்க கூடாது, அவனுக்கு இதை என் கல்யாண பரிசா கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. வாங்கிக்கிங்க, வாங்கிக்கிங்க, அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். பிளீஸ், இதுல 5 பொட்டல பிரியாணி இருக்கு. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமாமே, அவனை போய் பார்க்கும்போது வாங்கிட்டு போடான்னு சொல்லியிருந்தாரு, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். வரேங்க. அப்பா போயிட்டாருன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு பணம் எப்போ தேவைப்பட்டாலும் என்ன வந்து பாருங்க. வரேங்க.
5: பாரு மாதிரி இருந்தேன், உனக்குள்ள இவ்வளவு இருமா? யாரோ செத்து போயிட்டாங்க, அவர் உனக்கு
3: அப்பா.
6: சும்மா அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத, எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியவங்க தான்.
3: எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஆண்டவர் ரொம்ப நாள் வாழ விடுறதில்ல. அப்பா, அம்மா, நம்ம ராமு, இப்போ எங்க முதலாளி.
6: உனக்கு என்ன பிடிக்காதா? நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? சீக்கிரமா போய் சேரலாமேனு
5: தான்.
6: என்னாச்சு?
7: குழந்தை சாயந்தரத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்குதுப்பா. என்ன வழியோ என்னவோ அதுக்கு சொல்லவும் தெரிய மாட்டேங்குது, அழுகே நிறுத்த மாட்டேங்குது. அதான் வைத்தியர் விட்டு கூட்டிட்டு போறேன்.
3: குழந்தை இறக்கி விடுங்க.
6: ஏய்.

0: பாக்கணும்.
1: சரி, நான் அப்பாவை நாளைக்கு கூப்பிட்டு வரேன். நீ அழாத என்ன, இது உன் அப்பாவோட தோல் நினைச்சு அப்படியே தூங்க பாப்போம்.
0: ஆனா மூஞ்சி அப்பா மூஞ்சிலேயே
2: தெரியும்.
1: கல்லு பண்ண நானே அடிச்சிட்டேன், வேற என்ன?
2: அதுக்கு இல்ல,
1: வேறதுக்கு முகாவுக்கா, அதுக்கு நீங்களும் கொஞ்சம் உழைக்கணும். நீ என்ன பத்து போட்ட வாழ்க்கை போல சம்பாரிச்சு கொட்டுறதுக்கு
2: எப்படி பேசுறப்பா?
1: ஏன்
2: என் மேல எரிஞ்சு எரிஞ்சு?
1: சரி, வந்த நிக்க 100 200 தூக்கி அடிச்சிட்டு போயிருக்கணும். என்ன அடிக்கணும்?
2: இது என்னத்துக்கு? நீ ஏன் வச்சுக்க?
1: வேற என்ன வேணும்?
2: குழந்தைக்கு அதான் நீ பிரியமா இருப்பிய. அவளுக்கு இந்த மாசம் கடைசிக்குள்ள மொட்டை அடிச்சு காது குத்தணும்.
1: வாழ்க வளமுடன்.
3: ஒன்னுதான் பாக்க வந்த.

0: என்ன விஷயம்?
1: அர்ஜென்டா திருச்சிக்கு 50 லோடு கிடைச்சிருக்க. நாங்க 4 பேர் இருக்கோம், நீ வந்தேன்னா 5 பேர். 3 நாள் அடிச்சு முடிச்சிடலாம், என்ன சொல்ற?
0: வேணாம் வேணாம், இந்த லோடே போதும்.
1: ஏப்பா டபுளா கிடைக்கும்பா.
0: டபுளா கிடைக்குமா?
1: ஆமா, இப்ப லோடுக்கு என்ன வாங்கிட்டு இருக்கியோ அப்படியே 3 மடங்கு.
0: அப்ப சரி.
1: திடீர்னு சரினு சொல்லிட்டா பணம் தானே?
0: குழந்தைக்கு முட்டை அடிச்சு காது குத்தணும். அதான்
2: உன் வீட்டுக்கு இவ்வளவு பெரிய லிஸ்டா? ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வைக்க போறியா?
3: ஒரே நாளைக்குப்பா.
2: ஒரே நாளைக்கா? என்ன ஊரை கூட்டி சாப்பாடு போட போறியா?
3: கரெக்ட். என் பேத்திக்கு காது குத்து. முத அழைப்பா உங்களை கூப்பிட்டு அப்படியே சாமா லிஸ்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
2: உனக்கு வாழ்வுதான் போ. ஆமா, இதெல்லாம் யாரு செய்யறது? உன் மகனா?
3: ஆமா, நீங்க தான் அவன மவன் மவன்றீங்க. அவன் எங்க நான் அம்மாவன் நினைக்கிறான். ஆனா என் வீட்டு குழந்தை மேல அவனுக்கு உசுறு.
2: குழந்தை மேல மட்டும்தானா?
3: வேற யார் மேலயா?
2: உன் மருமகளுக்கு அவனுக்கு ஏதோ இதுவாமே?
3: அவன் சொன்னான்.
2: ஊரே சொல்லுத, உன் வீட்டுக்கு வரானா போறானா?
3: ஆமா, ஊர் சொல்லும். ஒண்ணு இல்லைனாலும் நீ சாமான்லாம் கட்டி வையே, நான் 4 வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன்.
2: 4 வீட்டுக்கு என்ன, 40 வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வா. அவ்வளவு பெரிய லிஸ்ட் இது.
3: போங்க முதலாளி, நீங்களே கண்ணு வச்சுடுறீங்க.
4: போட்டியே இல்லையடா.
5: இப்ப உங்களுக்கு என் மேல டவுட் அவ்வளவுதானே? நல்லா பாருங்க.
2: புது சட்டை, புது ஜோபி, புது கம்மல், கலக்கிட்டே சுடல.
5: சத்தியமா நான் எடுக்கல பாவாட.
2: நீ எடுக்கும் போது நான் பார்த்தேன்டா.
5: அட பாவி, பழிக்கு பழி வாங்கிட்டேடா.
2: ஆமாண்டா, நீ திருடும் போது ஊர் மத்தியில மாட்டி ஊரார் உன்னை உதைச்சு நீ திருந்தனா நீ திருடும் போது சொல்லவே இல்ல. என்ன பாத்துருக்கீங்க? ஏன் ஆசாரிய, சீக்கிரம் காது குத்துப்பா. கெடா கடாயில கொதிச்சுட்டு இருக்கு.
5: பாத்துப்பா, ஏன் அவசரப்படுற? இன்னும் தாய்மாமா வந்து அவர் மடியில் உட்கார வச்சு காது குத்த வேணாமா?
3: ஆமா, இவளுக்கு கூட யாராவது பிறந்திருந்தா எங்களுக்கே இந்த பழப்பு.
2: அதான் தெரியுமே, இருந்தாலும் மல்லிகாக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பி பங்காளிங்க யாரும் இல்லையா ஊர்ல? யாரையா கூப்பிட்டு உட்கார வைசாட்டுன்னு?
3: இங்க அண்ணனா இருந்தாலும் அண்ணன் முறைக்கு மனையில உட்கார மாட்டானுங்க. அப்புறம் சீர் செலுத்தி அது இதுன்னு செலவு பண்ணல.
0: மன்னிக்காதுங்க, குத்துங்க. சென்டர் பார்த்து புள்ளி வைங்க, அப்புறமா குத்துங்க. போறமா குத்துனா காது இறங்கணும். பார்த்து நிக்காதுமா, பல பேர் சாப்பிடுறியா?
6: உன்னை அப்பான்னு கூப்பிட சொல்லலாம் தான் நினைச்சேன். அது தப்புன்னு இந்த ஜென்மத்துக்கு புரியற மாதிரி நேத்து கோயில்ல காது குத்தும் போது அண்ணன் முறைக்கு மனையில வந்து உட்கார்ந்துட்ட. அன்னைக்கு நீ மல்லிகா கிட்ட உனக்கு ஒரு ஆம்பளத்தோனை வேணும்னு சொல்லும் போது அந்த ஆம்பளத்தோனை அண்ணனா கூட இருக்கலான்றது என் புத்திக்கு படாம போயிச்சு. என்ன மன்னிச்சிருப்பா?
0: அதனால இந்த ஆம்பளை எங்கேயே தங்கிடுவேன் பாத்தீங்களா? கட்டட வேலை முடிஞ்சா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். முதல்ல உங்க மருமகளுக்கு ஒரு நல்ல ஆளை பார்த்து கல்யாணத்தை பண்ணுவீங்க.
6: இந்த ஊர்ல நான் எங்கிருந்து நல்ல ஆளை பாக்குறது? அதை தலையெழுத்தனும் அது மாதிரி நடக்கட்டும். வாக்கணு.
5: அங்க 4-5 பேர் டீ சாப்பிட உட்காந்து இருக்காங்க. உன்ன அடுப்பை பத்தக்கம் அப்படியே.
7: இன்னைக்கு கடை லீவு, எல்லாரையும் போ சொல்டா.
8: ஒரு சுபகாரத்து கூட நல்ல துணி கட்டாம இருக்கியே. இது அந்த லாரி வாங்கி கொடுத்தது, நான் கட்டல, நீயே கட்டிக்க. என்னை விட உனக்குதான் பொருத்தமா இருக்கும்.
7: என்னடா,
2: ஒரே ஒரு டீ போட முடியுமா? ஒரே ஒரு டீ.
7: கடை லீவுன்னு சொன்னல, போடா.
2: இல்ல, லாரி லோட் அடிக்க முன்னாடி ஒரு டீ. சரி, நான் இல்லன்னு
7: சொல்லிருந்தேன்.
5: உங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அக்கா வந்து டீ போட்டுறாங்களாம்.
9: யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்து இருக்கின்றாரோ.
10: வாங்க.
0: என்ன திடீர்னு அலங்காரம்லாம்?
10: நல்லா இல்லையா? தூ மாத்தி.
0: இல்ல, நல்லாதான் இருக்கு.
10: தேங்க்ஸ்.
0: நாலு பேர் வந்து போற இடம் எப்போதும் இப்படி இரு. நான் வேலைக்கு போனோம், ஒரு டீ போடு.
10: தூ
0: என்னையும்
10: கூட்டிட்டு போறீங்களா? தம்பி தானா சம்பாதிக்க கத்துக்கிட்டான்,

0: எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கூட்டிட்டு போறீங்களா?
1: ஆமா, நான் பெரிய மன்மதன், நீ ராதி, ஊர் ஊரா சுத்தி டூயட் பாடுறது.
2: ரொம்ப சந்தோஷங்க, நடக்கணே நடக்கும். ஜோசியக்காரன் ஜாதகத்தை பார்த்து சொன்னது அப்படியே நடக்கும். 28 வயசுக்குள்ள நான் கண்டிப்பா வீட கட்டுவேன். 30 வயசுக்கு மேல எனக்கு சுக்கிரதசி என்ன, அப்படி மேல மேல மேல போயிட்டே இருப்பேன்.
3: ஊட்ட கட்டி முடிச்சுட்டு எங்க கை நினைக்கணும்னு இருந்தியா? பின்ன ஊரை விட்டு போறிய, அதனால கடைசியா சாப்பிடலானா?
1: இன்னைக்கு ராமோட பிறந்த நாள். அதான்
4: குட்டி பெட் போட்டு அந்த பெட்டுக்கு மேல என் பொண்ணு கொசுக்கடி இல்லாம நீ மதியா தூங்கணும். அத நான் தூங்காம பாத்துட்டு இருக்கணும். அதுதான் ஆசை.
5: தொட்டக்குரியோ விட்டக்குரியோ எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டீங்க.

0: பையன் கட்டாந்தரையில் படுத்து தூங்குற சாதாரண பரம்பரைனே. ஆனா நான் என் குழந்தைக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டுவேன். அந்த வீட்டு ஹால் ஒரு ஃபேனை மாட்டி, அந்த ஃபேனுக்கு கீழே ஒரு குட்டி பெட்டு போட்டு, அந்த பெட்டுக்கு மேல என் பொண்ணு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்கணும். அதை நான் தூங்காம பாத்துட்டு இருக்கணும். அதுதான் ஆசை அண்ணே.
1: தொட்டக்குறியோ விட்டக்குறியோ எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டீங்க. ஆனா ஊர் மதியில தொட்ட அந்த டீ கடைக்காரிக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போக கூடாதா? இல்ல வசந்தாவுக்கு என்னதான் வழி? அவங்க மனசுல இருக்கானா இல்லையா?
2: சரி விடு, அவ குடுத்து வச்சது அவ்வளவுதான். காலம் பூரா டீ தான் ஆத்தணும்னு அவ தலையில எழுதி இருக்கு. இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்?
3: வெளிநாட்டுல வேலை செய்யறானா, அடுத்த வாரமே நிச்சயதார்த்த கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. இது பார், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதுல கொஞ்சம் நகை பணமும் எடுத்து வச்சிருக்கேன், எங்கேயா போய் பொழைச்சுக்கலாம் வா.
4: இல்லம்மா, என்னால வர முடியாது. உனக்கு எல்லாம் இருக்கு, பணம், நகை, காரு, பங்களா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாம். ஆனா எனக்கு என் அக்கா மட்டும்தான் இருக்காங்க. எனக்காகவே வாழ்ந்தவங்கம்மா அவங்க. அவங்கள விட்டு என்னால வர முடியுமா சொல்லு.
5: வேலைக்கார பையன் தானா உயிர்?
6: ஆமாப்பா,
5: உயிர் எடுத்துடு. அந்த நாய் ஊருக்குள்ள போய் நம்ம மானத்தை வாங்கறதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடு. நம்ம பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய இடத்து சம்மந்தம் இல்லாம போயிடும். ஞாபகம் வச்சுக்க. போ,
3: என்ன நடக்குதுன்னு சொல்லுடா.
4: அது வந்துக்க
5: கேக்குறல்ல சொல்ற.
4: அவங்க வீட்டு
5: பயப்படாம சொல்ற. ஏன் நடிச்சாங்க?
6: நீ என்ன இந்த ஊருக்கு தலைவனா? என்ன நடுவுல நின்னு நாட்டாம பண்ணிட்டு இருக்க? இந்த ஊரே கைய கட்டி வாய பத்தி வேடிக்கை பாக்குறது இல்ல. உனக்கு மட்டும் என்ன பெரிய
5: கொழுப்பு, திமிரு, ஆணவம், அகம்பாவம், இது அத்தனை உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல ஒரு பங்கு ஜாஸ்தியாவே என்கிட்ட இருக்கு. நான் ஏன்னு கேப்பேன். உன் பக்கம் நியாயம் இருந்தா உன் கூட சேர்ந்து அவனை நாலு சாத்து சாத்துவேன். சொல்ற, ஏன்டா அவனை அடிச்சாங்க?
6: இந்த நியாயம் அநியாயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவனை முதல்ல எங்கள்கிட்ட விட்டு நாங்க பாத்துக்குவோம்.
5: முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. உங்ககிட்ட விடுறா வேண்டாமான்னு அப்புறம் சொல்றேன்.
6: இப்ப என்ன உங்ககிட்ட சொல்லணும்? அவ்வளவுதானே? எங்க வீட்டுல இருந்த பணம், நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடனா இந்த நாய். அதான்
5: தெரியுது இல்ல. அப்ப உண்மைய சொல்றா?
4: அது
6: இவங்க கிட்ட
5: அவங்க பொண்ண
3: எங்களுக்கு செஞ்சதெல்லாம் போதும். உடனே இந்த ஊரு விட்டு கிளம்பிடியா? எனக்கு அடிவெல்லாம் கலங்குது. நீ வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, கையெடுத்து கும்பிடுற, உடனே போயிடியா?
5: ஊருக்கு போகும்போது என்னையும் கூட கூட்டு போங்கன்னு சொன்ன. இப்ப என்ன மட்டும் தனியா போன்னு சொல்ற?
7: தம்பி
8: பாருங்க, பாடுபட்டு கத்தின வீட்டை வந்து பாருங்கய்யா.

0: ஐயோ என்னால வழி தாக்க முடியல, என்ன கொண்டுடுறா, என்ன கொண்டுடுறா, என்ன அடிச்சு கொண்டுடுறா,
1: கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்நாள் பூரா தண்டனை அனுபவிச்சுட்டாண்டா சாகணும்.
0: உன்ன
1: மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தன் பிறக்கிறது கூட பயப்படணும். நீ வாழணும்.
2: மாமா எங்க போறீங்க?
1: ஊருக்கு போறமா.
2: திரும்பி வரீங்களா?
1: கண்டிப்பா வருவேன்டா.
2: எப்போ?
1: ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தெரியல.
2: அவங்களை எதுக்கு கூப்பிட்டு போறீங்க?
1: அவங்களா? ஊருக்கு போகும்போது கூட கூட்டு போங்க கூட கூட்டு போங்கன்னு தொந்தரவு பண்ணாங்க. அதான்
2: திரும்பி வரும்போது அப்பாவை கூப்பிட்டு வரணும்.
1: இந்த நீ நினைச்ச மாதிரி பொண்டாட்டி, ராசியான லாரி, நல்லபடியா பிழைச்சுக்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மாஸ் மூவி மேக்கர்ஸ் வழங்கிய பாறை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், ஜெயராம், மீனா, ரம்யா கிருஷ்ணன், வடிவுக்கரசி, வினு சக்கரவர்த்தி ஆகியோருடன் பலர். இசை சபீஷ் முரளி. திரைக்கதை வசனம் இயக்கம் கே எஸ் ரவிக்குமார்.
4: நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

புன்னகை ஒரு மனிதனோட பொன்னகைன்னு சொல்லலாங்க. புன்னகையோட ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு சமாளிக்கும் போது அந்த வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக மாறும். ஆம் நேயர்களே, இன்றைக்கி புன்னகை வரிகளை கொண்ட பாடல்கள் தான் நாம் கேட்க போகிறோம் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில். முதல் பாடலாக ஒலிக்க வருவது 12B திரைப்படத்திலிருந்து கே கே மற்றும் பிரசாந்தி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

சூப்பரான புன்னகையோட அந்த பாடல் முடிஞ்சாச்சு. வார்த்தைகள் இல்லா மொழி, ஆயிரம் காயங்களுக்கும் மருந்தாகும் விழி, உள்ளத்தின் ஏக்கங்களை உதடுகளை சிரிக்கும் உன்னத மலர்தான் புன்னகை. புன்னகை வரிகளில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

விலைமதிக்க முடியாத பரிசு தாங்க புன்னகை. கொடுத்தவருக்கும் மகிழ்ச்சி, அதை பெற்றவருக்கும் பேரின்பம். நம்மை நாமே அழகாக்கும் கலை. புன்னகை வரிகளில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து, உதித் நாராயணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்களில்.

நேர்களே, இன்னைக்கு நம்ம பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில புன்னகை வரிகளில் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். டைம் கரெக்டாக 5:16:30 ஆயிடுச்சுக்கு. அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது அப்பு திரைப்படத்திலிருந்து. தேவாவின் இசையில் சுக்விந்தர் சிங், அனுபமா தேஷ்பாண்டே மற்றும் எஸ்பிபி சரண் குரல்களில். கேட்டு மகிழலாம் நேர்களே.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் புன்னகை வரிகளில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து வி.வி. பிரசன்னா குரலில்.

0: कबीले के सरदार से वो चक्रवर्ती सम्राट बने, फिर उनके बेटे सम्राट बने और फिर उनके बेटे। इस तरह राज पीढ़ी दर पीढ़ी चलता रहा। उत्तर वैदिक काल धीरे धीरे समाप्त हो गया और ये सम्राट एक काल को दूसरे काल से जोड़ते चले गए।
1: अभी आपने सुना कार्यक्रम उत्तर वैदिक काल और इसी के साथ अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
2: और विमलेश को तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாம்மா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:17. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தொழில் நிறைந்த பாடல்கள் உங்கள் இல்லங்களில். திரை இசை, திரை இசையில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் கவனத்திற்கு இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ லாவண்யா அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பணி செய்தி ஆகியன இடம்பெறும். நேர்களை திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒலிக்க வருவது ரன் திரைப்படத்திலிருந்து, ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்கம் மற்றும் ஜாக்ஸ் மெலி குரல்களில்.

0: திரு இசை கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மேலும் வளர்ச்சி மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் ஆகியோர் இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். மேலும் வளர்ச்சி மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்றும், முன்னேறிய நாடாக மேம்படுவதே நவீன இந்தியாவின் குறிக்கோள் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில், கடந்த 12 ஆண்டுகளில் தற்போது 3வது முறையாக தாம் ஆஸ்திரேலியா வந்திருப்பதாகவும்,

0: இருவருக்கும் இடையிலான உறவுகள் புதிய உயரங்களை எட்டி வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் கூறினார். மெல்போர்ன் நகரின் கிரிக்கெட் மைதானம் உலக புகழ்பெற்றது என்பதையும் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அகமதாபாத்தில் அமைந்திருப்பதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டி, கிரிக்கெட் போன்ற துறைகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருப்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்திய ஆஸ்திரேலிய கூட்டாண்மை உறவுகளின் வலுவை பிரதிபலிப்பதாக இந்நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் தமது உரையில் கூறினார். முன்னதாக திரு நரேந்திர மோடி, திரு அல்பனீஸ் ஆகிய இரு தலைவர்களும் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் இந்த சந்திப்பின் போது இடம்பெற்றன. பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிராந்திய ஸ்திரத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளை உள்ளடக்கிய விரிவான கட்டமைப்பாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய மாற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதை பாராட்டினர். கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உலகின் முக்கிய ஜனநாயக நாடுகளாகவும் பிரதான கடல்சார் சக்திகளாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஆழமான பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் முக்கிய காலகட்டம் ஒன்றை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள 10 லட்சம் இந்தியர்கள்தான் இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகளின் நாடி துடிப்பாக திகழ்வதை ஆஸ்திரேலிய பிரதமர் சரியாக இனம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இருதரப்பு உறவுகளில் தற்போது எட்டப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி போல விறுவிறுப்பாகவும், இருதரப்பு உறவுகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஒருநாள் போட்டி போல கூர்மையாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகள் டெஸ்ட் போட்டி போல நீண்டகால அடிப்படை கொண்டதாகவும் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார்.
0: பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து பணிக்குழுவின் கூட்டம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. போக்குவரத்து துறையின் நீடித்த வளர்ச்சி மற்றும் நகர்ப்புறங்களுக்கான மல்டி மோடல் போக்குவரத்து வசதிகள் குறித்தும், இது தொடர்பான சிறந்த நடைமுறைகளை பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்வது குறித்தும் பணிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி கடிதங்களை இந்திய படகுகளுக்கு வழங்கும் பணிகளையும், ஒடிசா மாநில அரசின் ஆழ்கடல் மீன்பிடி இயக்கத்தையும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புவனேஸ்வரில் இன்று தொடக்கி வைத்தார். ஆழ்கடல் மீன்வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாக்க இந்நடவடிக்கைகள் பேருதவியாக அமையும் என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி தற்போது 73,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்திருப்பதையும், இந்திய கடல் உணவுகள் 120 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் நீல பொருளாதாரத்திற்கு முக்கிய இடம் இருப்பதால், இளைஞர்கள் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நவீன மீன்பிடிப்பு மற்றும் கடல்சார் துறைகளில் அதிகம் ஈடுபட வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் எல்லைப்புற மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிறார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், மேற்குவங்கம் உள்ளிட்ட எல்லைப்புற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் எல்லைப்புற மாவட்டங்களிலிருந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். எல்லைப்பகுதிகளின் நடப்பு பாதுகாப்பு நிலவரங்களை மதிப்பீடு செய்து எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். எல்லைகளின் குறுக்கே ஊடுருவல், சட்டவிரோத குடிபெயர்வு, போதை கடத்தல் மற்றும் ட்ரோன் மூலமான தாக்குதல் அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகள் ஏற்கனவே தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களின் அமலாக்கத்தில் புதுச்சேரி எட்டியுள்ள முன்னேற்றத்தையும் அவர் மறு ஆய்வு செய்து பாராட்டினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன் விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரியை சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடந்த 3 நிமிடங்கள்

0: நிதியாண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து மொத்தம் 19.56 லட்சம் ரூபாய் நிதியுதவி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்தார். ஆயினும் இந்நிறுவனங்களுக்கான மானியங்களின் விநியோகத்தில் வங்கிகளின் ஒத்துழைப்பு போதுமானதாக இல்லை என்பதால் மாநில நிலை வங்கியாளர் கமிட்டி கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்படும் என்று அவர் கூறினார். உற்பத்தி பொருட்களுக்கு தர சான்றிதழ் பெறுவதிலும் இத்துறையினர் பல்வேறு சவால்களை சந்திப்பதால் இவர்கள் வர்த்தகம் புரிவதை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் மேலும் கூறினார்.
1: இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி மரியாதை நிமித்தம் சந்தித்தார். புதுச்சேரியில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் 15 வயது முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12, 19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. கூடுதல் விவரங்களை பெற யூவின் சிட்டிசன் ஆப் செயலியை பயன்படுத்தலாம் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் முழு எழுத்தறிவு பெற்ற 6வது மாநிலமாக உத்தராகண்ட் மேம்பட்டுள்ளது. இதற்கான பிரகடனத்தை உத்தராகண்ட் ஆளுநர் அண்மையில் அங்கீகரித்துள்ளார். கல்வி மற்றும் எழுத்தறிவு நிலவரங்கள் குறித்து 2020 தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டதை தொடர்ந்து இப்பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்கனவே மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 5 மாநிலங்கள் முற்றிலும் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிறுவனங்களின் முக்கிய செயல்பாடுகளை சொந்த நாட்டிற்கு வெளியிலிருந்து மேற்கொள்ளும் உலக திறன் மையங்களில் பாதி தற்போது இந்தியாவில் இருப்பதாக மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்திய மக்களின் இதயத்தில் திறமைக்கு முக்கிய இடம் இருப்பதே இதற்கு காரணம் என்று அவர் இன்று புதுடெல்லியில் உலக திறன் மேம்பாட்டு மையங்களுக்கு இடையிலான வர்த்தக உச்சி மாநாட்டில் பேசுகையில் கூறினார். CII தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் பேசுகையில், செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளுக்கான உலகின் தலைநகரமாக இந்தியாவை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். போர் முக்கியத்துவம் வாய்ந்த நவீன துறைகளில் அபூர்வ கனிமங்களின் தேவை குறித்து நிதி ஆயோக் இன்று புதுடெல்லியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. உயர்கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முக்கிய கனிமங்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதித்தனர். உயரமான மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருத்துவம் குறித்து ஹிமாச்சல் மாநிலம் கீலாங் பகுதியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணிகளுக்கு வரும் சனிக்கிழமை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா அடிக்கல் நாட்டுகிறார். இமயமலை உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் சாதகமற்ற கடும் குளிர் சூழலுக்கு இடையிலும் உடல் ஆரோக்கியத்தை உரிய முறையில் தகவமைத்துக் கொள்வது குறித்து முக்கிய ஆராய்ச்சிகள் இம்மையத்தில் மேற்கொள்ளப்படும். தொலைநிலை மருத்துவம், ட்ரோன் மூலமான மருந்து விநியோகம் மற்றும் டிஜிட்டல் சுகாதார வசதிகளை உள்ளடக்கியதாக இம்மையம் அமையும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேலும் வளர்ச்சி, மேலும் சாதனை என்பதே இந்தியாவின் தேசிய நம்பிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் ஆகியோர் இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர்கள் மாநாடு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நாக்பூரில் வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:17. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். உங்கள் இல்லங்களை பக்தி அலைகளால் நிரப்ப வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக புரசை இ அருணகிரி பாடிய ராமனின் நாமம் என தொடங்கும் பாடல்.

நேரம் 6:33:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய பாகி நிக்கில ஜனனி எனத் தொடங்கும் பாடல்.

மனோரஞ்சிதம் நிறைவுற்றது நேர்களே. நேரம் 6:50 நேர்கள் இனி கேட்கலாம் இன்று இரவு 7 முதல் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். இன்று இரவு 7:00 முதல் 7:15 8:00 முதல் 8:58 திர இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காளசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. லாவண்யா அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலரில் அப்பாவின் நடிப்பு நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 10:00 தேன் மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிலைய நிகழ்ச்சிகள் யாவும்.

நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகள். இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். இரவு 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:10

அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களை நீ கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 எனைதானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கிக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். இரவு காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 8:30 தகவல் தலம். காலை 9:00 அரங்கிசை. கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்ன ராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். பகல் 12:00 நாடகம் சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம். எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. இதில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு 1:00 மகளிர் நேரம். நாடகத்துறையின் பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. இதில் இடம்பெறுவது ஒரிய மொழி பாடல். எழுதியவர் கே எல் பாணித்ரகி. இசை அக்ஷயகுமார் முகந்தி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 ஒளிபரப்பிகளின் பராமரிப்பு பணி காரணமாக 3:10 முதல் 5:00 வரை தற்காலிகமாக ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:00 தொடங்கும். 5:00 பொன் மாலை பொழுது. இதில் கடிதம் என்ற தலைப்பில் வரும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:00 திரை இசை. ஆறு 20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரு இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் கே ஸ்ரீமதி அவர்களின் உரையை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10

அடுத்து நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் மற்றும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. நேரம் 7:20. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து.

இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அச்சம் என்பது மடமைடா திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சாஷா திருப்பதி குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக

0: வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும் மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும் கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்க

0: இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். வாழை நூர் புழுக்களும் அதன் மேலாண்மையும் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, வாழை நூர் புழுக்களும் அதன் மேலாண்மையும், வாழை வேரழுகல் நூற்புழு பிராட்டிலென்ஸ் கஸ்காஃபியே பிராட்டிலென்ஸ்கஸ் கூடியே இடம்பெயரும் ஆக உண்ணிகள், இவை வாழையின் வேர்புறத்தை அரித்து ஏற்படுத்தும் புண்களால், இருப்பினும் வேரின் உட்பகுதி பெரும்பாலும் வெண்மையாகவே இருக்கும். ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து குலையின் அளவு குறைந்து 20% வரை மகசூல் இழப்புக்கு வழிவகுக்கின்றன. வேர்துளைக்கும் நூற்புழு ராடோபிளசிமிலிஸ் இடம்பெயரும் ஆக ஒட்டுண்ணிகள், இவை வாழையின் வேர் மற்றும் கிழங்குகளில் பழுப்பு நிற அழுகல் புண்களை ஏற்படுத்தி, அதாவது பிளாக்ஹெட் டிசீஸ் என்ற ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து பலத்த காற்றின் போது சாய்வதால் 70% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகின்றன, சாய்வு நோயை உருவாக்குகின்றன. இதன் அறிகுறிகள்: வாழை மரங்கள் வளர்ச்சி குன்றி இலைகள் மஞ்சள் நிறமடைந்து முதிர்ந்த இலைகள் முன்கூட்டியே காய்ந்து குலையின் எடை கணிசமாக குறைந்து காணப்படும். அதிகப்படியாக வேரழுகள் ஏற்படும் போது பலத்த காற்றின் போதும் பெரும்பாலும் அடிபாகத்தில் உடைந்து அல்லது சாய்ந்து விழும். ஒருங்கிணைந்த மேலாண்மை உத்திகள்: கன்றுகள் நடுவதற்கு முன் நூர் புழுதாக்கக்கூடிய இடங்களில் வாழை நடுவதற்கு முன் நூர் புழுதாக்காத பயிர்களுடன், உதாரணமாக கரும்பு சுழற்சி பயிர் செய்ய வேண்டும் அல்லது 6 மாதங்களுக்கு மேலாக நிலத்தை தரிசாக விட்டுவிட வேண்டும். நூர் புழுதாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்ட ரகங்களான கற்பூரவள்ளி, முந்தான், நாட்டுப்பூவன், குன்னன், பேய்க்குன்

சணப்பை பயிரை மூடு பயிராக வளர்த்து 45 நாட்களுக்கு பிறகும் மடக்கி உழ வேண்டும். சீவுதல் மற்றும் வெந்நீர் சிகிச்சை. பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி பின்னர் உள்ளே இருக்கும் நூற்புழுக்களை அடிக்க 55 சென்டிகிரேட் வெப்பநிலையில் உள்ள நீரில் 25 முதல் 15 நிமிடங்கள் நேர்த்தி செய்ய வேண்டும். சீவுதல் மற்றும் மருந்து கலவையில் நனைத்தல் சிகிச்சை. பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி 0.2% கார்பன்டசீம் பூஞ்சான மருந்து கலவையில் நனைத்து பின்பு சேற்று மண் கலவையில் நனைத்து பின்பு 40 கிராம் கார்போஃப்ரான் 3G குருணைகளை அதன் மேல் தூவ வேண்டும். வேர் நீக்கிய விதைக்கன்றுகளை வேப்ப கரைசலான நிம்பின் நீவின் 15 மில்லி 1 லிட்டருக்கு தண்ணீரில் கலந்து அரை மணி நேரம் மூழ்க வைத்து நடலாம். கன்றுகள் நட்டபின் ஊடுபயிராக சாமந்தி பூ நடுவதால் நூற்புழுக்களின் தாக்குதலை தடுக்க முடியும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கன்றுகள் நட்ட 1 மாதத்திற்கு பின்பு 1 ஹெக்டருக்கு கரும்பு ஆலை கழிவு 15 டன் மற்றும் வேப்ப புண்ணாக்கு 1.5 டன் இட வேண்டும். உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பேசிலோமை மைஸ் லிகாண்டஸ் 30 கிராம் வீதம் 1 மரத்திற்கு இடலாம். தாக்குதல் தென்பட்டால் 1 மரத்திற்கு கார்போஃப்ரான் 3G 40 கிராம் இட்டு கட்டுப்படுத்தலாம். மேற்கண்ட தகவல்களை தங்கள் வானொலி நிலையம் மூலமாக ஒலிபரப்ப செய்து அதன் தகவல்களை எங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்மொழி கச்சையிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்த உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. லாவண்யா அவர்களின் உரை கேட்கலாம்.
1: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா பால் மதிப்பு கூட்டுதல். பால் மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது பாலை கறந்து அதை வாடிக்கையாளர்களுக்கு அப்படியே விற்காம புதிய சிறந்த செயல்முறைகளை பயன்படுத்தியோ

இல்லைனா பால பல்வேறு விதமான சுவை மிக்க உணவுப் பொருட்களாக மாற்றுறதோ, இல்லை நவீன தொழில்நுட்ப முறைப்படி பாலை கையாளுறதும் மற்றும் பாலை சேமித்து வைக்கக்கூடிய புதிய நவீன பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதும் தான் பால் மதிப்பு கூட்டுதல். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, பாலை கறக்கும் போதே கிளீன் மில்க் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய சுத்தமான பால் கறக்கும் முறைகளை தெரிஞ்சிட்டு அதன்படி பாலை சுத்தமான முறையில் கறக்கலாம். அப்புறம் கறந்த பாலை அதிலிருந்து முக்கிய மதிப்பு கூட்ட உணவுப் பொருட்களான தயிர், மோர், ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ஃப்ரூட் மில்க், பன்னீர், பால் சம்பந்தப்பட்ட நிறைய விதமான பால் இனிப்பு பொருட்களையும் தயாரித்து விற்கலாம். இதை தயாரித்து நல்ல விலைக்கு, பாலை விட அதிகமான விலைக்கும் விற்க முடியும், நல்ல லாபமும் எடுக்கலாம். இப்படி செய்கிறது மூலயமா நமக்கு 50-60% லாபம் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, ஒரு 5-6 லிட்டர் பாலை சிறந்த அறிவியல் ரீதியான முறையில் பன்னீராக மாற்றும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ பன்னீர் கிடைக்கும். அந்த பன்னீரை 200 கிராம் பேக்கெட்டாக போட்டு 120-150 ரூபாய் வரை விற்க முடியும். அப்படி விற்கும்போது நமக்கு 50-60% லாபமாக கிடைக்கும். எப்படின்னா, ஒரு 5 லிட்டர் பாலை பாலாகவே விற்றோம்னா 220 ரூபாய் தான் லாபம். ஆனால் பன்னீராக விற்கும்போது 600-700 ரூபாய் வரை விற்கலாம். இதை தான் நம்ம மதிப்பு கூட்டுறது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் கறந்த பாலை அப்படியே விற்காம அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்தையும் கூட க்ரீம் செப்பரேட்டர் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தி பிரித்து எடுத்துட்டு அதே பாலில் பிரித்து எடுத்த இந்த கொழுப்பு சத்தை சரியான சதவிகிதத்தில் கலந்து ஹோல் மில்க், டோன்டு மில்க், டபுள் டோன்டு மில்க் மற்றும் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க்னு வகைப்படுத்தியும் விற்கலாம். கறவை மாடு விவசாயிகள் 40 ரூபாய்னு விற்கக்கூடிய மதிப்பு கூட்டாத பாலை க்ரீம் செப்பரேட்டர் மூலிமா க்ரீமை செப்பரேட் பண்ணி சரியான கொழுப்பு அளவுகளோட கலந்து விற்கும்போது நல்ல வேலைக்கும் விற்க முடியும். பாலை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட வாழ்வியலோட தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக நிறைய பேருக்கு இருக்குது. பாலை அதை ப்ராசஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து உடல் எடை கூடுவதற்கும் மற்றும் உடல் எடை குறைவதற்கும் பால் பொருட்களை சாப்பிட்றாங்க. எல்லா காலகட்டங்களிலும் மனிதனோட தேவைகளில் பால் இன்றியமையாத இடத்தையும் பிடிச்சிருக்கு. இதனாலேயே பாலினுடைய உற்பத்தியும் பயன்பாடும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்றளவுக்கும் அது குறையவே இல்லை, குறைய போகிறதும் இல்லை. பால் உற்பத்தியில் உலக அளவில் 24% இந்தியா மட்டுமே வந்து பங்களிக்கிறது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இதற்கு மூல காரணமாக இருக்கிறது நம்ம ஊர் விவசாயிகளும் மற்றும் பால் உற்பத்தியாளர்களும் தான். அதே போல் கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் NPDD அப்படின்ற நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட், அதாவது தேசிய பால் வளர்ச்சி திட்டம் மூலமாக கிராமங்களில் 5000-க்கும் மேற்பட்ட BMC அப்படின்னு சொல்லக்கூடிய பல்க் மில்க் கூலர் என்று சொல்லக்கூடிய பெரிய பால் குளிர்பதிவு பெட்டிகள் அல்லது இயந்திரங்களையும் அமைச்சு பால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ கெட்டு போகிற பாலினுடைய சதவீதம் பார்த்தோம்னா 10-15%. அந்த சதவீதத்தினுடைய அளவினை இந்த பல்க் மில்க் கூலர் அப்படின்ற பெரிய பெட்டிகளை கிராமப்புறங்களில் அமைச்சு அந்த கெட்டு போகிற பாலினுடைய அளவுகளை வந்து குறைச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் அப்போ. அதே போல் இந்த திட்டத்தின் மூலமாக பாலை மதிப்பு கூட்டுதல் பண்ண ஏதுவாக மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 1,800,000-க்கும் மேலான பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலமாக பால் குளிர்சாதன வசதி, தரக்கட்டுப்பாட்டு சோதனை, கிராம அளவிலான சோதனை நிலையங்கள் என அனைத்து வசதிகளும் வந்து விரிவாக்கப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 100 பால் மதிப்பு கூட்டுதல் யூனிட்ஸ், அதாவது 100 பால் மதிப்பு கூட்டுதல் நிலையங்கள் அமைக்க போகிறதா அரசு அறிவிச்சிருக்கு. PMFME ஸ்கீம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, நபார்டு போன்ற நிறுவனங்கள் மற்றும் திட்டங்கள் மூலமாக தனிநபர் கடன்களும் வழங்கப்படுது. அதில் 40% வரை மதிப்பு கூட்டு இயந்திரங்களுக்கு அதிகமாக மானியமும் வழங்க பல்வேறு திட்டங்களும் செயல்படுது. அதிலும் பார்த்தோம்னா பெண் தொழில் முனைவோர்களுக்கு தனி சிறப்பு சலுகைகளும் இருக்குது. பால் சார்ந்த தொழில் துவங்குவதற்கு சில புதிய யோசனைகள் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகளை இப்போ பார்க்கலாம். மினி தயிர் உற்பத்தி பண்ணுற யூனிட் அமைச்சு அதில் பல்வேறு விதமான பல தயிர்களை வந்து தயாரிக்கலாம். எடுத்துக்காட்டாக ஜாமுன் தயிர், பாக்கெட் தயிர், மாம்பழ தயிர் அப்படின்னு தயாரித்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விற்கலாம். விதவிதமான மோர் வகைங்க, மசாலா மோர், பழ மோர், மூலிகை மோர், மாங்காய் மோர் என பல விதங்களிலும் மோரை தயார் செஞ்சு அதையும் நம்ம சந்தைப்படுத்தலாம்.

அதே போல் பல வகையான புதிய பால் இனிப்புகள், அதாவது மில்க் ஸ்வீட்ஸுகளையும் தயாரித்து நல்ல விலைக்கு விற்க முடியும். பாலிலிருந்து பன்னீரை பிரித்து பன்னீர் ஸ்வீட்ஸ் பண்ணலாம். பேக்கரி தயாரிப்புகளிலும் பன்னீர் மற்றும் பாலை பயன்படுத்தி விதவிதமான உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். அதே போல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் ஹெல்த் மார்க்கெட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆரோக்கிய சந்தையை மையப்படுத்திய பொருட்சந்தைகளில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காகவும் குறைந்த சர்க்கரை, இயற்கையான சுவை, ப்ரோபயாட்டிக் தன்மை உள்ள பல பால் பொருட்களையும் அறிமுகப்படுத்தலாம். இது நகர மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு இந்திய மற்றும் தமிழ்நாடு பால் சார்ந்த பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்குது. அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யலாம். ஸோ இப்படி அண்டை நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யும் போது நமக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய செலவுகளும் வந்து குறையும். அதே சமயத்தில் அண்டை நாடுகளில் பால் பொருட்களுக்கான நல்ல வரவேற்பும் இருக்குது. இயற்கை சுவையுடன் கூடிய லெஸ் ப்ராசஸ்டு பால் பொருட்களுக்கு உலக சந்தையில் எப்போதுமே ஒரு பெரிய இடம் இருக்குது. ஸோ இது ஒரு நீடித்த தொழிலாக கண்டிப்பாக அமையும். சிறு விவசாயிகளுக்கும் குடும்பங்களுக்கும் எளிய வழியில் எப்படி தொழில் தொடங்கலாம்னு பார்க்கலாம். அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய சொந்த பாலிலிருந்தே தயிர், மோர், நெய், பன்னீர் அப்படின்னு தயாரித்து பக்கத்தில் இருக்க கடைங்க, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கேன்டீன், அப்புறம் ஃபேக்ட்ரிஸு, ஹாஸ்டல்ஸ், ஹோட்டல்னு விற்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜஸ், காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ், அதுலேயும் வந்து பால் இனிப்புகளை தயாரித்து நம்ம விற்கலாம், ஆர்டர் எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் கூட எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். மற்றும் லேபிளிங் போட்டு வீடு வீடாக, இல்லை ஒரு நான்கு சக்கர வாகனம், இல்லை ஒரு இரு சக்கர வாகனம் வந்து எதுவாக இருந்தாலுமே போதும், அதை வச்சே நம்ம வந்து டோர் டெலிவரி செஞ்சு அந்த பேக்கெட் மற்றும் லேபிளிங் செஞ்ச பால் பொருட்களை வந்து நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும். அதே மாதிரி தொடர்ந்து நிரந்தர வருமானமும் ஈட்ட முடியும். அதே போல் ஒரு பாஸ்டரைசர் வாங்கிட்டு பாஸ்டரைசேஷன் பண்ண பால், பேக்கெட் தயிர், பேக்கெட் மோர், ருசியுள்ள மோர், ருசியுள்ள பால், அதாவது ஃப்ளேவர்டு மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து தயாரித்து வீடு வீடாக விநியோகம் பண்ணலாம். கடைகளுக்கும் கொடுக்கலாம். நம்மளே வந்து ஒரு சின்ன அவுட்லெட் கூட போடலாம். அதே போல் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், ஃபேக்ட்ரிஸு, தொழிற்சாலைகள்னு அவங்கக்கிட்ட சிறிய ஒப்பந்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு நிரந்தர வாடிக்கையாளர்கள் அடிப்படையை உருவாக்கி தொடர்ந்து வியாபாரம் செய்யலாம். அதே போல் ஆவின் மற்றும் மாவட்ட பால் சங்கங்களோட இணைஞ்சு பால் கொள்முதல் பண்ணுறதும், அவங்களோட செயலாக்க விரிவு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பால் பொருட்களை தயாரிக்கிறது மற்றும் அதில் உள்ள குளிர்சாதன வசதிகளையும் அவங்கக்கிட்டிருந்தே பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து நம்மளோட மூலதன முதலீடை வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மூலதன முதலீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமாக நம்ம வந்து மூலதன முதலீட்டை பற்றின கவலையை வந்து பட தேவையில்லை. அதுக்கான செலவையும் வந்து நம்மளால் குறைக்க முடியும். பால் மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து பாலை விட அதிகமான கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் ப்ரோபயாட்டிக் நேச்சர், அதாவது செரிமானத்திற்கு உகந்த நல்ல பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்திற்கு உதவுது. அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் உடல் எடை குறைவானவர்கள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. இதனால் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு பால் மற்றும் பால் பொருட்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தற்போதைய பால் மற்றும் பால் பொருட்களின் சந்தை நிலவரத்தையும் அரசு திட்டங்களையும் பார்க்கலாம். பால் தொழில் வளர்ச்சி தரவுகளை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் பால் தொழில் சந்தை மதிப்பு 2024 1,00,000 கோடிக்கும் மேலே இருக்கிறதா வந்து கணிச்சிருக்காங்க. இதே அளவு வந்து 2025 2034 காலத்தில் இந்த சந்தைக்கு ஆண்டுக்கு 12% அளவு வந்து உயரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2034 4.5 லட்சம் கோடிக்கும் மேலாக இந்த பால் மற்றும் பால் பொருட்களின் சந்தை மதிப்பு இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. வருங்கால முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 100 பால் மதிப்பு கூட்டும் யூனிட்ஸ், அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் 2025 இந்த பால் அல்லது பால் பொருட்கள் மதிப்பு கூட்டுதல், அதற்கு உதவும்படியாக 100 புதிய மில்க் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அமைப்பதற்கு தனி

வந்து அறிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது கிராமப்புற விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்கள் அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நிறைய பெரிய மிக முக்கியமான வாய்ப்புகளை அளிக்கும்னு நம்பலாம். அதே போல் தனிநபர் மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கும் தமிழ்நாடு அரசின் கீழே தனிநபர் மானிய திட்டங்கள், அதில் பல்வேறு மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கு அதிகபட்சமாக 40% வரை மானியம் வழங்குறாங்க. இந்த மானியம் வாங்குறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு சொத்து மதிப்பீடு பத்திரங்களையோ இல்லை ஆவணங்களையோ தர வந்து தேவையில்லை. அதே போல இந்த திட்டங்களில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுது. நீங்கள் இந்த பால் சம்மந்தப்பட்ட என்ன இயந்திரங்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மோர் மிக்ஸ் பண்ணுற மிஷின், க்ரீம் செப்பரேட்டர், தயிர கலக்கும் ப்ராசஸர், அப்புறம் பால் பேக்கெட் இயந்திரம் அதாவது மில்க் பேக்கேஜிங் மிஷின், அப்புறம் பன்னீர் தயாரிக்கிற இயந்திரம், ஸோ ஐஸ்கிரீம் மேக்கிங் யூனிட், இந்த மாதிரியான பால் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி ரா மில்க் ப்ராசஸ் பண்ணுறது அதாவது பச்சை பாலை பாஸ்டரைஸ்டு மில்காக ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்டையும் நீங்கள் வந்து இந்த திட்டங்களின் மூலமாக வாங்கிக்கலாம். இயந்திரங்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சிறு தொழிலில் வந்து ஆரம்பிக்க முடியும். இதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுது. ஆனால் விவசாயிகளான நம்ம தான், பால் உற்பத்தியாளர்களான நம்ம தான் வந்து அதை எதுவுமே செய்யறதில்லை. நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த பொருட்களை மாவட்ட பால் சங்கங்கள் மூலியமாகவும் மதிப்பு கூட்டு பொருட்களாக உருவாக்கி பல்வேறு விவசாயிகள் சேர்ந்து பெரிய ஆலைகளும் நிறுவலாம். அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் சந்தை, அதாவது இது விற்கக்கூடிய ஒரு சந்தை நிறுவனத்தையே நீங்கள் உருவாக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களை நேரடியாக கஸ்டமர்ஸ்க்கும் விற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களுக்குன்னே தனியாக டெலிவரி செய்கிற நிறைய ஆன்லைன் தளங்களும் இருக்குது. அதில் உங்களை பதிவு செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட பொருட்களை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் உங்களோட பொருட்களை வந்து விற்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளும் இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப எளிமையான முறைகளும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி விற்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை அப்படியே விற்கிறத விட ஒரு மதிப்பு கூட்டி நீங்கள் விற்கும் போது, அது எந்த முறையாக வேணாலும் இருக்கட்டும், பல்வேறு பொருட்கள் அதிலிருந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புதிய இயந்திரத்தை பயன்படுத்தி அதை செய்கிற முறையாக இருக்கட்டும், இல்லை அது செய்கிற விதத்தில் ஒரு புதுமையையோ இல்லை நவீன தொழில்நுட்பத்தினுடைய உதவியில் அதை தயாரிக்கிறது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் எதாவது ஒன்று பயன்படுத்தி கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு விற்கிறது ஒரு சிறந்த லாபத்தையும் தரும், உங்களோட வாழ்க்கைக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பாலிலிருந்து பிரிச்செடுக்கக்கூடிய பன்னீர் வந்துட்டு கஸ்டமர்ஸ் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. முன்ன காலத்துலலாம் பார்க்கும்போது, ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்லை ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் பன்னீர்னு சொன்னால் கிராமப்புறங்கள்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த பன்னீர் அப்படின்றது வட இந்தியாவில் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க மக்கள். ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லோரும் ரெசிபீஸ் இல்லை வந்து ஃபுட்டு உணவுப் பொருட்களை தயாரிக்கிறத வந்து நிறைய அது இதுன்னு பார்த்து கற்றுட்டு அதை வாங்கி இந்த பொருட்களை தேடி வாங்கி கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. புதுமையாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. குடும்பங்களில் இருக்கவங்களுக்கு அதை செஞ்சு தரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு அப்புறமா பன்னீர் அப்படின்றது நம்ம தென்னிந்தியாவிலையும் இப்போ அதிக அளவில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த பன்னீருக்கு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கிய சந்தை அதாவது ஹெல்த் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களும் அவங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக இந்த பன்னீரை அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் தயிரும். நிறைய செரிமான பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ தயிரும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோபயாட்டிக் யோகட், அப்புறம் வந்து கிரீக் யோகட் அப்படின்னலாம் வந்து புது புது பெயரில் தயிரையும் வந்து ப்ராசஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ தயிருக்கும் நல்ல வரவேற்பு வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி கோடை காலங்களில் வந்து ஃப்ளேவர்டு மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய ரோஸ் மில்க், பாதாம் மில்க், அதுக்கப்புறம் விதவிதமான சுவை மற்றும் நிறமேற்றப்பட்ட பால் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையில காண முடியுது. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது பால் பொருட்களுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய தேவைகளும் இருக்குது. அதே சமயத்தில் பால் பொருட்களை விரும்புகிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ பால் மதிப்பு கூட்டி நீங்கள் விற்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதில் தோற்று போகக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை பண்ணக்கூடிய சிறந்த முறைகளையும் ஒரு பயிற்சியோடு

0: சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிக்க முடியும். இப்போ நம்மள நிறைய பேர் வந்து வெஜிடேரியனாக இருப்போம். மாமிச உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு புரோட்டீன் புரத சத்துன்றது வந்து பெரிய கவலையாக இருக்காது. அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த புரதச்சத்தை வந்து ரொம்ப எளிமையான முறையில் முட்டை, அதுக்கப்புறம் மாமிச உணவுகள், சிக்கன், மட்டன், மீன் பொருட்கள்லேருந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் சைவ உணவு சாப்பிட்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதிக அளவில் அவங்க புரத சத்துக்காக பருப்பு வகைகளை நம்பியும் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பு வகைகள் போக அதிக அளவு புரத சத்து இந்த சைவ பிரியர்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா பால் பொருட்கள் தான். அதுலேயும் முக்கியமாக தயிரும் பன்னீரும் வந்து நல்ல புரத சத்தை சைவ பிரியர்களுக்கு வந்து வழங்கும். புரோட்டீன்ன்றது வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான சத்து. புரோட்டீன் இருந்தால் தான் வந்துட்டு நம்மளோட அதாவது மசில்ஸ் வந்து பில்டாகும், பாடி வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும், உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது சர்க்கரை நோய் வந்து அதிக அளவில் அதிகரிச்சுட்டு இருக்குது. ஸோ சர்க்கரையை கம்மி பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரையின் அளவை கம்மி பண்ணுறது அப்படின்றது வந்து மாவுச்சத்தையும் கம்மி பண்ணுறது தான் அர்த்தமாகுது. ஆனால் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. சர்க்கரையின் அளவு கம்மி பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஓகே நம்ம சாப்பிட்ற வெள்ளை சர்க்கரை இல்லை ஸ்வீட்ஸு அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லை, இது வந்து மாவுச்சத்து, அரிசி வகைகள், அதுக்கப்புறம் தானியங்கள், இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் வந்து பருப்பு வகைகள், அதோட அளவு கூட நம்ம கம்மியாக தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து அடங்கியுள்ள மாவுச்சத்துக்களின் அளவு வந்து அதிகரிக்குது. இந்த மாவுச்சத்துன்றது வந்து சர்க்கரையினுடைய அளவை நேரடியாக வந்து உயர்த்துது. ஸோ இந்த சர்க்கரையினுடைய அளவை கம்மி பண்ணுறதுக்கு மருத்துவர்கள் வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து மாவுச்சத்தை கம்மி பண்ணிவிட்டு புரதச்சத்தை அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுது அசைவ உணவு சாப்பிட்றவங்க வந்து புரோட்டீன் அதாவது இந்த புரதத்தை வந்து ரொம்ப எளிமையாக மீன், முட்டை மற்றும் இறைச்சி வகைகள்லேருந்து எடுத்துப்பாங்க, அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஆனால் இதுவே சைவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகளும் இந்த பால் வகைகளும் தவிர்த்து பெருசாக எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த சைவ பிரியர்கள் வந்து ஒரு உடல் எடை குறைக்கிறதுக்கோ இல்லை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கோ பெரும்பாலும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பால் பொருட்கள் தான், முக்கியமாக தயிர் மற்றும் பன்னீர். இப்படி நீங்கள் டார்கெட் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து முன்னாடியே ஒரு மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்து இந்த பால் பொருட்கள் இல்லை பால் பொருட்களில் இவ்வளோ விதங்கள் இருக்குது, இதில் எந்த பொருட்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல வரவேற்பு இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருட்களை தயாரித்து விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த பால் பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் விற்கும் சந்தையில் ரொம்ப நாள் வந்து நீடித்து நிலைக்க முடியும், நல்ல லாபத்தையும் பார்க்க முடியும். பாலை பாலாக மட்டும் விற்காமல் கொஞ்சமாக மதிப்பு கூட்டியும் விற்கும்போது நல்ல லாபம் பார்க்க முடியும். இன்றைய நம்ம நேயர்கள் எல்லாரும் இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமான எந்தவித சந்தேகங்கள் மற்றும் பயிற்சி வகுப்புகளுக்கு நீங்கள் கேவிகே காலசமுத்திரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அணுகலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து 75 98 32 43 12. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பாலில் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஏ. லாவண்யா அவர்களின் உரை கேட்டீர்கள். நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நடவு செய்த கன்றுகள் பட்டு போகாமல் தடுப்பது எப்படி என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். நடப்பட்ட கன்றுகளில் வீரியமிக்க கன்றுகள் வேரழுகள் பாதிப்பிலிருந்து தப்பினாலும் வீரியம் குறைந்த 20-40% கன்றுகள் பாதிப்படைவதை தவிர்க்க இயலாது. இழந்த கன்றுகளை ஈடு செய்யும் விதமாக புதிய கன்றுகளை மீண்டும் நட்டுக்கொள்ளலாம் என எளிதாக கடந்தும் சென்றுவிட முடியாது. பணம், நேரம் மற்றும் உழைப்பு விரயத்தை எண்ணி கவலைப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் 20-40% கன்றுகளில் வேர் அழுகல் நோய் ஏற்பட்டுள்ளது என்ற விஷயம் 4-6 மாதங்களுக்கு பிறகே நமக்கும் தெரிய வரும். இதனால் அடுத்த பருவமழை வரையிலும் காத்திருந்துதான் புதிய கன்றுகளை நட முடியும். ஏற்கனவே தோட்டத்தில் உள்ள மரங்கள் அனைத்தும் ஒரே சீரான வளர்ச்சியை பெறாது. அறுவடை காலம் மற்றும் மகசூல் அளவிலும் பெரிய மாற்றம் இருக்கும். இந்த காரணங்களால் பழங்களை சந்தைப்படுத்துவதில் சில சவால்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே வடகிழக்கு பருவமழையை அனுசரித்து பழமர கன்றுகள் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் குழி எடுப்பதிலும் கன்றுகள் நடவு செய்வதிலும் கன்று நட்ட பிறகு கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகளிலும் சரியான யுக்திகளை கடைபிடிப்பது என்பது மிக மிக அவசியம். கன்றுகள் நடவு செய்வதற்கு முன்பாக குழிகளை நன்கு ஆற விடுவது மிகவும் அவசியம். இதன் மூலம் நோய்கிருமிகள் அற்ற ஒரு நல்ல குழியை உருவாக்க முடியும். இந்த குழிகள் எடுப்பதற்கான காலத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மழைக்காலம் தொடங்கிவிட்டால் நடவுக்கு உகந்த காலம் என கருதி அவசர கதியில் குழிகள் எடுத்து உடனடியாக கன்றுகள் நடுவது மிகவும் தவறான செயல். பருவமழையை எதிர்பார்த்து செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்களில் கன்றுகள் நடவு செய்வதாக இருந்தால் அதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் குழிகள் எடுத்து தயார் நிலையில் வைக்கலாம். இதன் மூலம் குழிக்குள் உள்ள கிருமிகளை அழிக்கலாம். குழியின் உட்புற சுவர்களில் சூரிய ஒளி படுமாறு குழியை ஆறவிட வேண்டும். 1 மாதம் அல்லது 2 மாதங்கள் சூரிய வெப்பம் இந்த குழிகளுக்கு கிடைத்தால் அவற்றின் உட்புற சுவர்களில் இருக்கக்கூடிய வேரழுகல் நோயை பரப்பும் கிருமிகள் அனைத்தும் மடிந்துவிடும். இந்த செயல்பாட்டின் மூலம் கிருமிகளற்ற குழிகள் நடவுக்கு தயாராக இருக்கும். சில விவசாய

விவசாயிகள் பழமர கன்றுகளில் வேர் அழுகல் நோய் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கன்றுகள் நடவு செய்வதற்கு முன்பாக ஒரு யுத்தியை கடைபிடிக்கிறார்கள். அது என்னவென்றால், குழியின் உட்புற சுவர்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க தங்கள் தோட்டத்தில் கிடைக்கும் காய்ந்த சருகுகள் அல்லது வைக்கோல்களை குழியில் வைத்து எரியூட்டுகிறார்கள். இதனால் குழியின் உட்சுவர்களில் ஏற்கனவே தஞ்சமடைந்துள்ள வேரழுகளை உண்டாக்கும் கிருமிகள் அழிந்து விடுகின்றன. ஆனால் இது ஒரு தவறான நடைமுறையே. இயற்கைக்கும் அறிவியல் பூர்வமான வழிகாட்டுதல்களுக்கும் விரோதமான செயல் இது. வேளாண் விஞ்ஞானிகளால் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறையும் இது அல்ல. குழியிலிருந்து எடுத்த மண்ணை கன்றுகள் நடவு செய்த பின் குழியை மூடுவதற்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது.

நேயர்கள் கவனத்திற்கு, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AJNCHN1@gmail.com.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தொல்லல் நிறைந்த பாடல்கள், உங்கள் இல்லங்களில் திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருவது அயன் திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள், ஹரிச்சரண் மற்றும் சின்மயி குரல்களில்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

நேரம் 8:07. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து அனிருத் மற்றும் ஸ்ரீராம் குரலில்.

0: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து அனிருத் குரலில்.
1: ஹலோ,
2: நம்ம எடுத்து

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது பிகில் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மற்றும் மாதுரா தலூரி குரலில்.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து. ராமன் மகாதேவன், கேரலின் மேக்னா, நிவாஸ் மற்றும் ராகுல் நம்பியார் குரல்களில். நேரம் 8:21.

நேரம் 8:26 54 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. வார்த்தைகள் இல்லாமல் பேசும் உன் பார்வை என் மனதை முழுவதும் கொள்ளையடிக்கிறது. நீ பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உன் மௌனமே எனக்கு ஒரு மென்மையான கவிதை. அழகிய கவிதையோட அடுத்த பாடலாக ஒலிக்கப்பெறுவது காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீசரண் குரல்களில்.

சண்டை என்றாலும் நீதான், சமாதானம் என்றாலும் நீதான், எது என்றாலும் நீ மட்டும்தான். என் அன்பு, ஆசை, கோபம் அனைத்திற்கும் சொந்தம் என்றும் நீ மட்டும்தான். அடுத்த பாடலாக திரை இசையில் மாற்றான் திரைப்படம்.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கடல் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் மரியா ரோவன் சிற்குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரை இசையோடு.

இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து. வி வி பிரசன்னா மற்றும் சைந்தவி குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை வரிசையோடு.

நேரம் 8:48. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் விஜய் பிரகாஷோட குரலில், விஜய் பிரகாஷ், சுசானி டிமெலோ, பிளாசி குரல்களில். பாடல் கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரிசையோடு.

திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது சத்யம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரலில்.

0: முக்கியமானதாக அமைகிறது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி இன்று புதுச்சேரியில் இத்துறையின் வளர்ச்சி குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன் விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆடி பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்வது குறித்து புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கன்னியக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற விவசாயிகளுக்கான முன்பருவ பயிற்சி முகாம்களின் நிறைவு விழா ஏரிப்பாக்கத்தில் இன்று நடைபெற்றது. காரைக்காலில் மத்திய மாநில திட்டங்கள் மற்றும் ஆய்வுக் கூட்டம் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நாஜிம், திரு மீனாட்சி சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். துத்திப்பட்டில் நடைபெறும் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ரூபி ஒயிட் டவுன், வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணிகளுக்கிடையே இன்று நடைபெற்ற போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 23 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

0: திரை இசை கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து இன்று மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் முக்கியமான கூட்டு பிரகடனம் ஒன்றில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும் 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 9:29. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:30.
2: ஆல் இந்தியா ரேடியோ. அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.
3: என்ன முடி என்ன முடி. அம்மா அம்மா அம்மா அம்மா.
4: ஏண்டா பாபு இப்படி கத்துற, என்ன வேணும்?
3: ஒரு கையில கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
4: இதுக்கா இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அடுப்படையில இருந்து நான் என்னவோ ஏதோ ஒன்னு பதறி அடிச்சுட்டு வரேன்.
3: ஆடா டாடா டாடா, தோண தோணன்னு பேசாம முதல்ல கண்ணாடி எப்படிங்க? மேல இன்னும் கொஞ்சம் கீழே. சூப்பர் முடி. அப்படி எப்படிங்க?
4: ஆமா ஆமா, ஒரே இடத்துல நின்னு தலை சீவினாலே முடிப்படியாது. இதுல ஆடிக்கிட்டே சீவினா எப்படிடா?
3: அதான் அதான் பாபு, அதான் மத்தவங்களால முடியாதது இந்த பாபு செஞ்சு காட்டுவான். கண்ணாடிய ஒழுங்கா பிடிங்க.
4: நான் ஒழுங்கா தான் பிடிக்கிறேன், நீ இந்த ஒழுங்கில்லாம ஆடிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு காலேஜுக்கு நேரமா இல்லையா?
3: எப்ப காலேஜுக்கு போகணும்னு எனக்கு தெரியுமே.
4: நீ எப்ப வேணா போ, முதல்ல இந்த கண்ணாடி எப்படி உள்ள. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, பாத்து பாத்து. நீ சீவிர சீவில முடியெல்லாம் சீப்போட வந்துட போகுது. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன்.
3: தெரியலன்னா ஏன் கேக்குறீங்க?
4: அது இல்லடா, முனிவர் ஆட்டம் இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்கியே, உனக்கு சங்கடமா இல்ல? ஒரு காதுல மட்டும் தொங்கட்டா மாட்டின்னு இருக்கியே, நாலு பேரு பாத்து கிண்டலா சிரிக்கிறப்போ உனக்கு வெக்கமா இல்ல?
3: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் ஹேர் ஸ்டைல குத்தி காட்டி பேசலனா உங்களுக்கு தலை வெடிச்சுடுமே. லாங் ஹேர், காதல வளையம், தொலை தொலனு சட்டை, இப்ப இதுதான் ஐயனப்.
4: அது என்னடா ஐயனப்பு?
3: ஐயனப்புனா இன்டர்நேஷனல் ஃபேஷன்.
4: அப்படின்னா
3: வில்லேஜ்ல இருந்து உங்களை டவுனுக்கு கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஃபேஷனை பத்தி உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்க்குளமே உங்களை கூப்பிட்டது தப்புதான். கண்ணாடியை கொடுத்துட்டு உள்ள போறீங்களா?
4: பேசுவடா பேசுவ. எனக்கு நாகரிகம் தெரியாம இருக்கலாம், உன்ன பத்தி எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
3: ஆமாமாமா, ஒரு பர்சனாலிட்டியான பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க.
4: அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்டுக்க, உன் மவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டு, பாக்கறதுக்கு ரெண்டு கட்டானா தெரியறான்னு சொல்றாங்க.
3: இன்சல்ட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டம் ஈடுவாங்க.
5: மகனே, உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? ஒழுங்கா கிராப் வெட்டிக்க. உங்க அம்மாவுக்கு சௌரி முடி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாக்கறதுக்கு பையனா லட்சணமாவும் தெரியவே. அதுவும் இல்லாம
3: போது நிறுத்துங்க.

0: வெட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் இழிச்சவன் இல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக என்ன எத்தனை பேரும் சுத்தி சுத்தி வராங்க தெரியுமா?
1: என்னது, ஜூல இருக்கிற மிருகங்களையும் பைத்தியக்காரனையும் தான் சுத்தி சுத்தி பாப்பாங்க, உன்னையும் பாக்குறாங்க.
0: பெத்த மகனை பார்த்து ஒரு தகப்பேன் பேசுற பேச்சா இது? நான் 2100 நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 1100 ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடி நோட்டீஸ் பாயிண்ட், யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காலத்து நாகரிகப்படி தான் இருப்பேன். என் சுதந்திரத்துல தலையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
2: ஏங்க இவன் இப்படி பண்றானே, நிஜமாவே இதுதான் நாகரிகமோ?
1: எல்லாம் மீடியாவை பார்த்து கத்துக்கிட்டதுதான். மேடையில மேல்நாட்டு இசையில பாடி ஆடுறவங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உண்டு. அது கூட அந்த மேடையோட சரி. அத பார்த்துட்டு இவனுங்க இது மாதிரி தெருவில் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம பாபு பையன் மாட்டிக்கிட்டதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
2: அப்ப இப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா?
1: விட்டுருவனா? நான் யாரு? கோபாலன் மகன் மாலி.
2: கோ மாலின்னு சுருக்கமா சொல்லுங்க.
1: எப்படி சொன்னாலும் அது நான் தான்.
2: ரொம்ப பெருமைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: பாபுவை திருத்தறதுக்கு அருமையான ஒரு வழி வச்சிருக்கேன்.
2: என்ன வழி?
1: தெரிஞ்ச இந்நேரம் செஞ்சிருக்க மாட்டேனா? அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இது மாதிரி சிக்கலுக்கு யோசனை சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, பேரு குண்டு குணசேகரன்.
2: என்னது குண்டு குணசேகரனா?
1: ஆமா, ஒல்லியா வளர்த்தியா இருப்பா. சென்னையில இருந்து எங்க ஆபீஸுக்கு ரீசெண்டா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான்.
2: ஒல்லியா இருக்கிறவருக்கு எப்படிங்க குண்டுன்னு பேர் வந்துச்சு?
1: அவன் சொந்த ஊரு குண்டு ஊரு.
2: அப்படியா?
1: என்ன நொப்படியா? இப்ப அவன் பேரா முக்கியம், அவன் கொடுக்கற யோசனை தான் முக்கியம். இப்பவே அவனோட பேசி பாபுவை திருத்தறதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நான் வர்றேன்.
2: சரிங்க.
3: என்ன மாலி, ரொம்ப அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்?
1: குணசேகர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்.
3: முக்கியமான விஷயம் தானே, பேசிடுவோம். என்னன்னு சொல்லு. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எப்பவும் கலகலன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவ, இன்னைக்கு என்ன ஆச்சு? விஷயத்தை சொல்லு மாலி.
1: சொல்றேன் சொல்றேன். ஆமா, நீ போட்டிருக்கிற சட்டை ரொம்ப நல்லா இருக்க, எங்க வாங்கின?
3: இந்த சட்டை ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கே இப்பதான் தெரியுது.
1: இல்ல அது இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும்.
3: அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நிறைய பேசுவோம். உன் பையனுக்கு என்ன, ராஜா வட்டம் இருக்கான். உனக்கு ஒரே புள்ள, செல்லம் கொடுத்து வேற வளர்க்கற, காலேஜில படிக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துற. 3 மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல லோன் போட்டு புது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த.
1: அதுதான் இப்ப தப்பா போச்சு.
3: என்ன, மோட்டர் பைக் இப்ப ஓட மாட்டேங்குதா?
1: அது நல்லாதான் ஓடுது, இவன் ஓட்டம் தான் சரியில்லை.
3: ஏன், காலை நுண்டிக்கிட்டு ஓடுறானா?
1: என்னப்பா நீ, நான் நொந்து போய் பேசிட்டு இருக்கிற, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற.
3: மனசு விட்டு சிரிச்சா கொஞ்ச நேரம் கவலைய மறக்கலான்னுதான். சரி சரி, விஷயத்த சொல்லு.
1: குணசேகர், உனக்கு எத்தனை பசங்க?
3: 4 பசங்க.
1: 4 பசங்களும் எப்படி?
3: என்ன இது, சிவபெருமானு கிட்ட தர்மி கேட்டது மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க.
1: நீ பதில் மட்டும் சொல்லு, உன் பசங்க எப்படி?
3: எப்படின்னா, சுருக்கமா சொன்னா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க.
1: ஆனா என் பையன் நான் கிழிக்கிற கோட்டையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கானே.
3: அவ்வளவுதானே, கோடு போடுறத நிறுத்து.
1: என்னவோ சோறு போடுறத நிறுத்திங்கிற மாதிரி சொல்ற.
3: உன் பையன் எது செஞ்சாலும் நீ அதுல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: அப்போ தப்பு பண்ண அதை கண்டிக்க வேண்டாமா?
3: மாலி, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இளைஞர்கள் திசை மாறுற பருவமே 15 லிருந்து 20 வரையிலும் தான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களால இனம் கண்டுபிடிக்க முடியாத பருவம் அது. அந்த நேரத்துலதான் பக்குவமா நல்ல வழியில அவங்க சிந்தனைய திருப்பி விடணும். அந்த வயசுலதான் நிறைய நண்பர்கள் சேர்வாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நேரம் அது. எதையாவது செய்யணுங்கிற வேகம் இருக்கும், அதுக்கு பின்னால விவேகம் இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டுப்பாடு விதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல நாம தலையிடுறதா தப்பு கணக்கு போட்டுருவாங்க.
1: அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும்ன்றியா?
3: இல்ல இல்ல இல்ல, அவனோட நீயும் ஒரு நண்பனா மாறணும். அப்பதான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாயாலேயே உன் காதுக்கு வரும். நல்ல நண்பன்கிற முறையில நீ சொல்றத ஒரு புத்திமதியா இல்லாம ஆலோசனையா அவன் ஏத்துக்குவான்.
1: இல்ல குணா, நீ சொல்ற லெவலையெல்லாம் அவன் தாண்டி போயிட்டு இருக்கான். நேரம் கெட்ட நேரத்துல ராத்திரி 12 மணி ஒரு

0: பண்ணின்னு வீட்டுக்கு வர்றான். காலேஜில் தகராறு ஸ்ட்ரைக்குன்னா அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தனா இருக்கான். இப்ப புதுசா கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளையாட்டம் முடிய வளர்த்திக்கிட்டு கோமாளி மாதிரி தெரியறான். ஓ மகன் இப்படி தெரியறா, கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: அவ்வளவுதான் மாலி, இதுவரையிலும் உன் பையன் விஷயத்துல தலையிட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். என் பெரிய பையன் கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தான். நான் ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், சரியாயிட்டான். அதே ட்ரீட்மெண்ட் உன் பையனுக்கு கொடுத்துருவோம்.
0: என்ன பையனை திருத்த முடியும்?
1: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்ன முழிக்கிற, பையன் உன் வழிக்கு வரலன்னா நீ அவன் வழியில சேர்ந்துரு.
0: என்னது
1: புரியலையா? அட காத கொண்டாயா இப்படி? அவ்வளவுதான்.
0: சரி சரி.
2: ஏய் ரஜா, இந்த பாபு பண்ற வேலையை பாருடா. கிளாஸ் கட் அடிச்சிட்டு நமக்கு முன்னாடி வெளியே வந்தான், இன்னும் ஆளையே காணுமே.
3: டேய் குமார்,
4: இப்ப அவன் வந்து நாம என்ன செய்ய போறோம்? சுத்துறத மூணு ரவுண்டுக்கு பதிலா ரெண்டு ரவுண்டோட நிறுத்திக்குவோம்.
2: அதுவும் சரிதான். பாபு ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அவங்க அப்பா அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறாரு.
3: எங்க அப்பாவும் இருக்காரு, செமஸ்டர் மார்க்க பாத்துட்டு குதி குதிரி குதிக்கிறாரா. அது மட்டும் இல்ல, படிக்க இஷ்டம் தான் இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுறாரு.
2: அப்புறம்
3: குமார், அவர் விரட்டுனது கூட எனக்கு பெருசா படலடா. எழுத்த விட்டு ரேகா இல்ல ரேகா, அத வேடிக்கை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாரா. அதைத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
2: என்ன? ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்க போறியா?
3: ஏன்டா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசுற? அதுலடா தெருவுல நிக்க வச்சு அந்த ரேகாவை நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க போறேன்.
2: அதான பார்த்தேன், திருந்திட்டியவனு பயந்தே போயிட்டேன்டா. ஏய் ஜாக்கிரதையா இரு, ரேகாவை மிரட்டி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டிக்காத, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பாவது வெளியே போடாங்கிறாரு. எங்க அப்பா வெளியே போன காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு.
3: இதையெல்லாம் பாக்கும்போது பாபுவோட அப்பாவை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு.
2: சரி சரி, அதை விடு. போன வாரம் பாபு புதுசா ஒரு சட்டை போட்டுட்டு வந்தான் பாத்தியா, ஒரு பக்கம் ஆஃப் ஹேண்டு இன்னொரு பக்கம் ஃபுல் ஹேண்டு.
3: அவன பார்த்தது எனக்கு சிரிப்பு தாக்கல. எங்க கோவிச்சுக்க போறாரு பயந்துகிட்டே சிரிப்ப கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போச்சுடா.
2: இதுல என்ன வேடிக்கை? என்ன இது மாதிரி நீ தச்சு போட்டுக்கலான்னு எனக்கு ஆலோசனை வேற சொல்றான்டா. அந்த கோலத்தோட நான் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, எங்க அப்பா காலம் மட்டும் இல்ல கையையும் சேர்த்து வெட்டிடுவாரு.
3: அப்புறம் எங்க ஆப்பு கேண்டும் புல் கேண்டும்? நோ ஹேண்டுதான்.
2: டேய் ராஜா, அப்பு வரான்டா, சிரிக்காத. கண்ணாடி தொப்பி இதுல டான்ஸ் வேற.
3: பாபு என்னடா இது, தெருவுல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளவு லேட்டா வர்ற?
4: அதுதான்டா பாபு, நான் லேட்டா வந்தா தான் என் அருமை உங்களுக்கு புரியும்.
3: பாபு என்னடா இது, புதுசா சிகரெட்டும் கையுமா வந்து நிக்கிற? எப்ப இருந்தா இந்த பழக்கம்?
4: நேத்து சிடியில ஒரு ஆல்பம் பார்த்தேனே, அதுல இருந்துதான்.
2: என்ன ஆல்பம் பார்த்தேன்?
4: பாப் மியூசிக் பாடகர் சைக்கிள் சாம்சன் புதுசா ஃபயர்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு.
2: நான் கூட பார்த்தேன். புகை பழக்கத்தினால கேன்சர் வர்றத பத்தி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட ஆல்பம் அது.
4: கரெக்ட். அதுல சைக்கிள் சாம்சன் ஒரு இடத்துல ஸ்டைலா சிகரெட்டை விரல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுப்பாரு பாரு. நான் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத பார்த்து தாண்டா இந்த சிகரெட் ஸ்டைல நான்
2: கத்துக்கிட்டேன். சிகரெட் பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக அவரு ஆல்பம் போட்டிருக்காரு. நீ என்னடா, அவர் எதை செய்யக்கூடாதுங்கிறாரோ அதை செஞ்சுகிட்டு நிக்கிறிய. என்னடா பாபு இது,
3: சைக்கிள் சாம்சனோட பேரையே கெடுத்துடுவான் போல இருக்கு.
4: ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். என்னங்கடா திடீர்னு ஃபாதர் ரேஞ்சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எது ஸ்டைல் பட்டாலும் அதை யார் எந்த ரூபத்துல செஞ்சாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன். இனிமே கூட்டு கச்சேரி கிடையாது, தனி ஆவர்தனம் தான்.
2: டேய் டேய் பாபு, கோவிச்சுக்காத பாபு, நாங்க பேசுனது தப்புதான்.
4: அதானே பார்த்தேன்,
2: எதை செஞ்சாலும் நம்ம மூணு பேரும் சேர்ந்துதான் செய்யணும்னு நாம ஏற்கனவே சபதம் செஞ்சிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் வேணாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தம் அடிப்போம். கம் ஆன்.
5: ஹலோ ஹலோ,
6: யாரு யாரு நீங்க? என்ன இது கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?

0: என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேக்கணும்?
1: என்னது, உங்க வீடா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
0: நானே தான், சாட்சாத்துவம் புருஷ திருவாளர் கோ மாலி.
1: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மாறுவேட போட்டு ஏதாவது கலந்துக்க போறீங்களா?
0: இந்த ஜடாமுடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு.
1: சகிக்கல.
0: வெற்றி, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி.
1: இதுல உங்களுக்கு என்ன வெற்றி?
0: இந்த கோலத்துல மத்தவங்க என்ன பார்த்து மூஞ்ச சுழிக்கணும், அதுலதான் என்னோட லட்சியமே அடங்கி இருக்கு.
1: கன்றாவி, ஏன் தான் உங்க புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பையனை திருத்துறேன் பையனை திருத்துறேன் சொல்லிட்டு இப்ப உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆளு வரணும் போல இருக்கே. முதல்ல அந்த ஜடாமுடிய கட்டி தூக்கி எறிங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பைத்தியம் இருந்தா தாங்க முடியாதுங்க.
0: ரெண்டு பைத்தியம்னு உன்னையும் அவனையும் தானே சொல்ற?
1: என்னது, இங்க பாருங்க, இந்த கோலத்துல உங்களை பார்த்தா

0: நான் இளமையா இல்ல முதுமையான்னு முடிவு பண்றேன். நான் வர்றேன்.
1: என்னங்க என்னங்க என்னது இப்படியே வெளியில போறாரு?
0: சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து வளர்ந்தேன், பூமியிலே பறந்து பறந்து ஆடி வந்தேன், புதிய ராகம் பாடி வந்தேன். சிங்கப்பூர்
2: குமார், அங்க பாடுறா ஒரு ஆளு வினோதமா டிரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டும் டான்ஸுமா வந்துட்டு இருக்காரு.
3: ஆமாண்டா ராஜா,
2: பைத்தியக்காரனோ இல்லடா. எஸ்
3: காலேஜ் காம்பஸ் எப்படி அந்த பைத்தியத்தை விட்டாங்க ராஜா? இந்த ஆளு மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா.
2: அதானே பார்த்தேன், பைத்தியம்னா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே.
3: தானே வேண்டாங்கறது.
2: சரி விடு, எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆஹா, டேய் குமார் என்னடா அது, அந்த ஆளு நம்ம கிட்ட தாண்டா வர்றாரு.
3: ஆமாண்டா ஆமாண்டா, மேல விழுந்து பிராண்டரை போறாரா? ஏய் ஓடிடலாமா?
2: ஓடுனா விட்டுவாரா? பைத்தியக்காரன் நாயும் ஒண்ணுடா.
3: ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?
2: எல்லாம் கேள்வி ஞானம் தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். ஏய் பக்கத்திலேயே வந்துட்டாரு.
0: தம்பிகளா எப்படி இருக்கீங்க?
3: குசலம் விசாரிக்கிறாருடா.
0: என்ன ஒண்ணு பேச மாட்டேன்றீங்க? தெரிஞ்ச முகமா இருக்க, யாரா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா?
3: ஆமா சார், உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க.
0: முகம் தெரியுது, குரல் புரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. முகம் பார்த்த மாதிரி இருக்கு, குரல் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் தெரியல. சக்சஸ், கிரேட் சக்சஸ். டே மாலி, நீ எங்கேயோ போயிட்டடா.
2: டே குமார், தனியா பேசுறாரா? நிச்சயமா இது அந்த கேஸ் தான். யாரு சார் மாலி?
0: தெரியல, நான் தான் இந்த மாலி.
2: நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அடுத்தவங்ககிட்ட தான் பேசுவோம், இப்படி தனியா பேசிக்க மாட்டோம்.
0: தானா பேசிக்கிறது ஒரு தனி கலை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுப்பா.
3: ஆமா ஆமா, பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும்.
0: என்ன உணவர
2: பந்தயம் கட்டினா கூட வராதுன்னு சொல்றான்.
0: தானே பார்த்த, ஏன் காதுல ஏதோ பைத்தியம்னு கேட்டுச்ச.
2: சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
0: அவ்வளவுதானே, சஸ்பென்ஸ உடைச்சிடுற. இந்த கண்ணாடி தொப்பி ரெண்டு எடுத்துட்ட, இப்ப பாருங்க.
2: சார் நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா இந்த ஜடா முடிதான் கொஞ்சம் இடிக்குது.
0: முடி இடிச்ச தள்ளி நில்லுனப்பா.
2: சார் நீங்க பாபுவோட அப்பா இல்ல?
0: இல்லையா, நான் பாபுவோட அப்பாவே தான்.
3: பாவமே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு?
2: எவ்வளவு நாள் சார் இப்படி?
0: புதுசா வந்த சேனல்ல ஒரு ஃபேஷன் பரேடு பார்த்தேன், மனச பறி கொடுத்துட்டேன், பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டைல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
3: சார் சார் போதும் சார், இது போதும், இதோட நிறுத்திடுங்க சார்.
2: சார் இந்த அழகான ஜடாமுடி, குறுந்தாடி, 70mm சைஸ்ல ஒரு கருப்பு கண்ணாடி, அடடடடடடா எங்கேயோ போயிட்டீங்க சார்.
3: சார் நான் புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சார. எங்க காலேஜிலேயே சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு உங்க பையனை சொல்லுவோம், அவனையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க சார்.
0: கேக்க குழு குழுன்னு இருக்கு. இந்த டிரெஸ் பாபு கிட்ட காட்டலான்னு வந்தேன், அவனை காணும். அவன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க காலேஜ் பசங்க ஏன் என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க? நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் பாபுவோட அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. வரட்டுமா? டாடா, பை பை. சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து
3: வந்தேன். என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு, கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாரு. தானே இருந்தாரு
2: பாபுவ நினைச்சா தாண்டா பாவமா இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள தலை நிமிந்து நடந்து வருவான், ஆனா இனிமே தலை குனிவு தாண்டா அவனுக்கு. நமக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் மரியாதை போச்சு, பாபுவுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை போயிடுச்சு. பாபு வந்தா அவன் முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கும். வா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம்.
3: சரி.

0: போன மனுஷன இன்னும் காணும், எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற கேட்ட திறந்துகிட்டு உள்ள வராங்க. யார் அது? யாரு?
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நீங்க?
1: உங்க கணவர் மாலியோட நண்பர். நாங்க ஒன்னா வேலை பாக்குறோம்.
0: ஓ, குண்டு குணசேகரன்றது நீங்க தானா?
1: எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க?
0: நீங்க ஒன்னியா இருக்கிறத பார்த்துதான் சொல்றேன்.
1: சரியா சொன்னீங்க. என் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். மாலி இருக்காரா?
0: அப்போ நீங்க அவரை பாக்கலையா?
1: பாத்திருந்தா நான் ஏமா இங்க வர்றேன்?
0: உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தவர் உங்ககிட்ட யோசனை கேட்டிருக்கணுமா இல்லையா?
1: என்கிட்ட யோசனை கேட்கலன்னு யார் சொன்னா?
0: பின்ன சர்க்கஸ் பஃபூன் மாதிரினா வந்து நின்னாரு.
1: அப்படி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தவனே நான் தான்.
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்.
0: நாங்க ஊக்க வச்சு கூட முள்ள எடுப்போம்.
1: அட, குண்டூசியால கூட தான் முள்ள எடுக்கலாம். இப்ப அதுவா முக்கியம்? பழமொழியும் அதோட கருத்தும் தான் முக்கியம்.
0: தெரியாம சொல்லிட்டங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த பழமொழி?
1: உங்க மகனை உங்க மகன் தான் திருத்தணும்.
0: எனக்கு ஒரு மகன் தாங்க இருக்கான்.
1: அது தெரியாதா எனக்கு? உங்க மகன் வடிவத்துல உங்க வீட்டுக்காரரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
0: அப்ப என்ன ஆகும்?
1: பெருசா ஒன்னும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லேசா புயல் வீசும், இடி இடிக்கும், கண்ணை பறிக்கிற மின்னல் அடிக்கும், கடைசியா சோன்னு மழை பெய்யும்.
2: எல்லாம் போச்சு. காலேஜில் எனக்கு இருந்த மானம், மரியாதை, டிக்னிட்டி எல்லாமே போச்சு.
0: என்னப்பா ஏன் ரொம்ப கோபமா பேசுற?
1: தம்பி கோபப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு.
2: யார் இவரு?
0: உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா, அவர் கூட வேலை செய்யறாரா?
1: என் பேரு குண்டு குணசேகரன்.
2: அங்கிள், நீங்களே கேளுங்க, இந்த அநியாயத்தை உங்க ஃப்ரெண்ட் எப்படி செய்யலாமா?
1: எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே.
2: குடுகுடுப்பாக்குற மாதிரி டிரெஸ் மாட்டிக்கிட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி காலேஜ்ல நின்னுகிட்டு, நான் தான் பாபுவோட அப்பா, நான் தான் பாபுவோட அப்பான்னு சொல்லி பாட்டு வேற பாடி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு.
0: பாபு பாபு, இவர் தான் உங்க அப்பாவுக்கு
1: உற்ற நண்பர்னு ஏற்கனவே
0: சொல்லிட்டீங்க.
1: இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு? பாபு, அப்புறம் என்ன ஆச்சு நீ சொல்லுப்பா.
2: காலேஜுக்குள்ளார நுழையறேன், எல்லா பசங்களும் என்ன பார்த்து சைலண்டா லுக்குறாங்க. ஒரே மயான அமைதி. பசங்க பக்கத்துல போய் காலேஜ்ல பெரிய ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்களான்னு மெதுவா விசாரிச்சேன்.
1: அப்படி ஏதும் நடந்திருந்தா தான் பரவாயில்லையே. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லி இருப்பாங்களே.
2: கரெக்ட் அங்கிள், பக்கத்துல இருந்த மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: இந்த இடத்துல இப்படி டயலாக் வந்தா தான் சரியா இருக்கும்னு கெஸ் பண்ண, அது சரியா கிளிக் ஆயிடுச்சு. நீ மேல சொல்லு.
2: அதுக்கு மேல அவங்க சொன்னத என் வாயால எப்படி அங்கிள் சொல்றது?
1: இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்க முடியுமா? நீ ஏ சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
0: ஐயோ, அந்த கோலத்தோட காலேஜுக்கே வேற போயிட்டாரா?
2: அதேதான், இனிமே காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாது. என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி போறவன் கூட இப்ப தக்கல சிரிக்கிறான்.
0: ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரே அந்த மனுஷன்.
2: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமாரி சொல்லி கொடுத்தானே?
0: இவருதான்
1: கேக்குறேன் தம்பி. அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சரிதானம்மா?
0: என்ன சரிதானம்மா? நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு

0: போறவன் கூட இப்ப அக்கலா சிரிக்கிறான்.
1: இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரே அந்த மனுஷன்.
0: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமார் சொல்லி கொடுத்தானே தெரியலையே.
2: நான் கேக்குறேன் தம்பி, அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷனுங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சரிதானம்மா?
1: என்ன சரிதானம்மா? நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு
3: சீனையிலே
2: தோ வந்துட்டாரே, தோ வந்துட்டாரே, உங்க அப்பாவே வந்துட்டாரு. பாபு நீ கோதாவில இறங்கு, மத்ததெல்லாம் நான்
3: பாத்துக்கிறேன். நீ எப்ப வந்த?
2: இப்பதான்.
3: இரு இரு, உன்னை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
2: தேவையில்ல, எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
3: அப்படியா? லலிதா, குணாவுக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தியா?
1: அது ஒண்ணுதான் பாக்கி.
3: பாத்து கழுத்து சுளிக்க போகுது. பாபு நீ ஏன் கம்முன்னு நிக்கிற? ஏதாவது பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளுவ, வர அமைதியா நிக்கிறியே.
0: டாடி, எங்க காலேஜுக்குள்ளார என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தீங்க?
3: ஏன்பா இப்ப என்ன நடந்து போச்சு?
2: மாலி, என்ன நடந்து போச்சுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே.
3: குணா, என்ன ஆச்சு உனக்கு? நீதான என்ன?
2: நான் தான் உன்னை கேக்குறேன். நியாயத்துக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், தெரியும்ல? என்ன பாபு சொல்ற?
0: நல்லா கேளுங்க அங்கிள். காலேஜ்ல எனக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு யூஜில இருந்து பிஜி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
2: இத்தனை
0: நாளும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த புகழ ஒரே நாள்ல உரு தெரியாம பண்ணிட்டாரு அங்கிள். கோமாளியோட மகன் கோமகன் பாபு போறான்னு என் காது கூடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள்.
2: உனக்கு ஒரே இன்சல்டிங்கா இருந்திருக்குமே.
0: கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிரேட் இன்சல்டிங்.
3: உன்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. இல்ல, ஒரு நாள் நான் இந்த கோலத்துல போனதுக்கே உனக்கு அவமானம் ஆயிருக்க. நீ தினம் தினம் இதே மாதிரி போறியே, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்? உன் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றிய. உன்னை பத்தி என்கிட்ட வருத்தப்பட்டு மத்தவங்க கேக்குற வார்த்தைகளை என்னால மட்டும் தாங்க முடியுமா? இந்த நீளமான முடி, ஒரு காதுல தொங்கட்டா, இப்படி பொருத்தம் இல்லாத தோற்றத்துல காட்சி கொடுக்கறிய, பொறுப்பு இல்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பாருன்னு என்ன நேரடியாவும் மறைமுகமாவும் கேள்வி கேட்கறவங்க முன்னால நான் எப்படி கூனி குறுகி போயிருப்பேன்னு ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? பாபு, நாகரிகமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல, வயச கடந்து வந்தவன் தான் நானும். உன்னோட சுறுசுறுப்பு, புதுமையா எதையாவது செய்யணுங்கிற ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. அந்த எல்லைய தாண்டப்ப எனக்கு கிடைச்ச கோமாளி பட்டம் தான் உனக்கும் கிடைக்கும். என்னை பத்தி நேரடியாவே சொல்லிட்டாங்க, ஆனா உன்னை பத்தி நீ இல்லாத நேரத்துல கேளியா பேசி சிரிக்கிறாங்கப்பா. அத நீ தான் புரிஞ்சுக்காம இருக்கிற. பாபு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்ன தலைகுனிய வைக்கணும்னு நான் நிச்சயமா நினைக்கல. அவமானம்னா என்ன, அது எந்த அளவுக்கு பெத்தவங்க மனச பாதிக்கும்னு நீ ஃபீல் பண்ணணும்னு தான் இந்த குண ஆங்கிளோட யோசனைப்படி சங்கடத்தோட இந்த வேஷம் போட்டேன். இனிமே உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நடந்துக்கலாம். பாபு, உனக்கு என்னால ஏற்பட்ட அவமானத்துக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு.
0: டாடி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நாகரிகத்துக்கும் அலங்கோலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க நீங்க சொல்ற புத்திமதி எல்லாம் ஏன் சுதந்திரத்துக்கு நீங்க போட்ட தடைன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனிமே இந்த தப்ப நிச்சயம் நான் பண்ண மாட்டேன்.
3: இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து உங்க அப்பாவை கிண்டல் பண்ண மாட்டாங்க.
2: ஆனா நான் கிண்டல் பண்ணுவேன்
0: அங்கிள்.
2: ஆமா, உங்க அப்பாவின் நடிப்பு சூப்பர்னு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு மாலியாக எம் ராமலிங்கம், பாபுவாக பி சசிகுமார்.

ராஜாவாக தீபம் வரஜா சந்திரகாந்த், லலிதாவாக சோபனா சத்யநாராயணன், குமாராக எஸ் முருகையன், குணசேகரனாக எஸ் ஏ தர்மநாதன். அமைப்பு செண்டாக்காடு எஸ் முருகையன், நரிப்பாடி டி ராஜு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கவிருப்பது தேன்மழை. 60-70களின் கிளாசிக் பாடல்களை இந்நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அந்த வரிசையில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது அன்னை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரலல். கேட்டு மகிழலாம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு தேன்மழை நிகழ்ச்சியில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இலைவரிசையின் தேன்மழை நிகழ்ச்சியில்.

பி சந்திரபாபு மற்றும் கே ஜமுனா ராணி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் 60-70களின் கிளாசிக் பாடல்கள்.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா இசையில் கண்ணதாசன் ஐயா வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் பட்டிக்காடா பட்டணமா 1972 ஒரு வெளிவந்த ஒரு ரொமான்டிக் காமெடி படம் இந்த நில ஒளியில் இந்த பாடலை கேட்டு மகிழாம் நேர்களே.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

நேரம் 10:16 21 நொடிகள். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது புதுமை பித்தன் திரைப்படத்திலிருந்து. ஜி ராமநாதன் அவர்களின் இசையில், ஜிக்கி மற்றும் சிஎஸ் ஜெயராமன் குரல்களில். கேட்டு மகிழாம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தேன்மழை நிகழ்ச்சியில்.

மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா மற்றும் எஸ். ஜானகி குரல்களில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது 1950 வெளிவந்த சகோதரி திரைப்படத்தில் ஒரு புகழ்பெற்ற பழைய தமிழ் பாடல், பி. சுஷீலா மற்றும் ஆர். சுதர்சனம் குரல்களில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் துழலான பாடல். 60-70களின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே, தொடர்ந்து நீந்திருங்கள் தேன்மழையில் நனைய.

நேரம் 10:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது போலீஸ்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து, ஜேபி சந்திரபாபு குரலில். மற்றும் எல்லாரீஸ்வரி குரலில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக வருவது 1965 ஆண்டு வெளிவந்த வெண்ணிறாடை திரைப்படத்திலிருந்து எல்லாரீஸ்வரி குரலில் கண்ணதாசன் ஐயா அவர்களோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில். கேட்டு மகிழாம் நேர்களே, ஒரு துள்ளலான பாடலை.

மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில். நேரம் 10:42. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தீன் மழை நிகழ்ச்சியில்.

நேரம் 10:46. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ராஜேஸ்வரி குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 10:51 38 நேர் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில்.

தேன்மழை நகழ் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:06. நேர்களை இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நேர்களே, நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை. அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர், 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலன் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கிக்கொள்ளாமல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, இதில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்ன ராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில், படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். பகல் 12:00 சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம், எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, இதில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு வானிலை அறிக்கை ஏதுமில்லை. இனி கேட்கலாம் பிற பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. மேற்கு மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். கர்நாடகா மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளில், லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற வானிலை நிலவக்கூடும். ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டியுள்ள மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்றுடன் கூடிய மோசமான வானிலை நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: the regulatory framework and concerned laws governing IVF clinics, ART centers, and gamete banks, with a focus on protecting the reproductive rights, dignity, and safety of women. Former judge of the Delhi High Court, Justice Asha Menon, will chair the expert committee. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம், ஜெய்ஹிந்த்.